0: சாசக்தி பாத்து மாம் சர்வமங்களா.
1: தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து லலிதா நவரத்ன மாலை பாடியவர்கள் திருவனந்தபுரம் சகோதரிகள்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 3 திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 8 2026 செப்டம்பர் மாதம் 25 வெள்ளிக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள், இனி கேட்கலாம் குறள் அமுதம்.

தன்னை இகழ்பவர்கள் பின்னே பணிந்து நிற்பது ஒருவனுக்கு புகழும் தராது, மேலுலக இன்ப வாழ்க்கைக்கும் செலுத்தாது. அப்புறம் என்ன? குறள் எண் 966 அதிகாரம் மானம்.

இகழ்பவர்கள் பின்னே பணிந்து நிற்பது ஒருவனுக்கு புகழும் தராது, மேலுலக இன்ப வாழ்க்கைக்கும் செலுத்தாது. அப்புறம் என்ன? குறள் எண் 966 அதிகாரம் மானம்.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நியூயார்க் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவைக்க வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். தாவேக்க அரசு ஆட்சிப் பொறுப்புக்கு வந்து கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. திருப்பதி மலைப்பாதையில் அலிபிரி என்ற இடத்தில் சிறுத்தை புலி நடமாட்டம் உள்ளதால் வாகனங்களை அங்கு அப்பகுதியில் நிறுத்த வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கும், 10,000 மீட்டர் மகளிர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்ற சீமாகுமாரிக்கும் முதலமைச்சர் திரு விஜய், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6:02 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. ஒவ்வொரு நாளையுமே வந்து புது நாளாக புத்துணர்ச்சியோடு நம்ம தொடங்கணும். அதுக்கு நம்ம காலையில் வந்து அப்படியே மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக அப்படி தொடங்கும் இல்லையா. அதனால் இந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய நாளை நல்ல மகிழ்ச்சியான நாளாக தொடங்கக்கூடிய பக்தி பாடல்களோட தான் இணைஞ்சிருக்க போகிறோம். நேற்றைய நாளை விட இன்றைய நாள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலோடு நிகழ்ச்சியோட முதல் பாடலாக TM சௌந்தரராஜன் குரல்ல பாடல் வருது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

முக்கிலனுடைய வரிகளில் நல்ல தம்பியுடைய இசையில் வீரமணிதாசன் குரலில் அருமையான பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:13 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரின் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அனுராதா ஸ்ரீராம் குரலில் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

செங்குட்டுவனுடைய வரிகளில் உபேந்திரகுமாருடைய இசையில் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:22 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி பாடல் நிகழ்ச்சியோடு தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பி சுசிலாவுடைய குரலில் தவசீலனுடைய வரிகளில் ரகுவோட இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

திருவையாறு நாகேந்திரனுடைய வரிகளில் எம் ரங்காராவுடைய இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அவனுடைய குழுவினர் இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 6:31 மயற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளையுமே புத்துணர்ச்சியாக மாற்றக்கூடிய பக்தி பாடல்களோடு தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் இணைந்து பா விஜயுடைய வரிகளில் தேவாவோட இசையில் பாடிய பாடல் வருது கேட்டணைந்திரங்கள். ரெயின்போ பண்பலை 101.4

மகாநதி சோபனா மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் கவிஞர் முகிலனுடைய வரிகளில் கண்மணி ராஜாவுடைய இசையில கேட்டு முடித்தும் 6:43 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் டிஎம்ஜே தைரியத்துடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வருது. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

சரளாவுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நிறைமுகப்பது. 6:50 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில தான் நாம நினைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும் நிறைவு பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட குரல்ல பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4. நேற்றைய நாளை விட இன்றைய நாள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலோட பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட பெரிய நாயகி அம்மாள் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய தொலை தொடர்புங்கிறது இப்போ பல்கி பெருகி எல்லாரும் பயன்படுத்துகிற அளவில் வந்துட்டதுனால உலகம்

0: நமது கைக்குள்ளன்னு சொல்கிறாங்க. கிராமத்தில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செயல் நடந்தால் கூட அது மிகப்பெரிய பூகம்பம் மாதிரி எங்கேயும் பரவிடும். அப்படியா அப்படியான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ஆச்சரியத்தோட. அதுவே நகர்ப்புறங்களில் அக்கம் பக்கத்தில் ஏதாவது நடந்தால் கூட ஓஹோ அப்படியா இப்படி தெரியாத மாதிரி கேட்பாங்க. அவங்களுக்கு உண்மையிலேயே தெரியாமல் கூட இருக்கும். இப்படி கிராமத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் செய்திகள் பரவுறதில் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிறீங்க, தஞ்சாவூரில் நடைபெறும் முக்கியமான செய்திகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நமக்கு தெரியல. தஞ்சாவூர் வல்லம் சாலையில் தமிழ் பல்கலைக்கழகம் பக்கத்தில் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையம் இருக்குது. அங்கே மரபு வழி கால்நடை மருத்துவ முறைகள் பற்றிய ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருது. பெரிய நாயகியம்மாள், இதை எத்னோ வெட்டினரி பிராக்டிசஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கால்நடைகளில் கோமாரி நோயை கட்டுப்படுத்த கால்நடை பராமரிப்புத்துறை நிறைய செலவிட்டு வருது. ஆனால் ஒரு முத்துன தேங்காயை துருவி மஞ்சளையும் வேப்பிலையையும் சம அளவு கலந்து அரைச்சி கொடுத்தோம்னா கால் நோய் வாய் நோயை குணப்படுத்திடலாமா? இன்றைக்கும் கிராமங்களில் சினைக்கு வராத பருவத்துக்கு வராத மாடுகளுக்கு தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு சோத்து கத்தாழ மடல்களை கொடுத்து பருவத்துக்கு வரவழைக்கிறாங்க. மாடுகளின் மலட்டுத்தன்மையை போக்க ஆணை நெறிஞ்சி தழைகளை கொடுத்து குணப்படுத்துகிறாங்க. கால்நடைகளின் சுவாச கோளாறுகளுக்கு ஆடாத்தோட இலைகளையும் ஓமவல்லி தழைகளை அப்புறம் தூதுவளை தழைகளை பயன்படுத்துகிறாங்க. கால்நடைகளின் கடிச்சல் நோயை குணப்படுத்த கொய்யா இலைகள் மாதுளம் பிஞ்சுகள் கொடுக்குறாங்க. விஷயம் தெரிந்த கிராமத்தார் இதையெல்லாம் முறையாக பயன்படுத்துகிறாங்க. இதைத்தான் தஞ்சாவூர் கால்நடை ஆராய்ச்சி மையம் ஆராய்ச்சி செய்யுது. இந்த மரபு வழி மருத்துவ முறை நமது பாரம்பரிய முறை. எப்படி பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றி சொல்கிறோமோ அதுபோல் இதை மறந்துடக்கூடாது. செலவு குறைவான அதே சமயத்தில் எந்தவித தொந்தரவையும் யாருக்கும் சூழலுக்கும் ஏற்படுத்தாத இந்த சிகிச்சை முறையை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தணும். இந்த முறைகளை ஆவணப்படுத்தணும். இதுக்கு கால்நடை பல்கலைக்கழகமும் உறுதுணையாக இருக்குது. பெரிய நாயகியம்மாள், இந்த செய்திகள் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் இந்த காலத்து தொலைபேசி வழியாக உங்ககிட்ட சொல்லாமல் அந்த காலத்து கடுதாசி முறையில் தெரிவிக்கிறோம். கடுதாசி உங்களை வந்து சேர்ந்துச்சுன்னா பத்திரமாக எடுத்து வச்சுப்பீங்க இல்லைங்களா? 1969 அறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தப்போ ஒரு விழாவில் நம்ம கிராமப்புற மக்கள் கால்நடை வளர்ப்பை தங்கள் வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரமாக வச்சுருக்காங்க. அவற்றை பராமரிக்க அவங்க ஊர்களில் கிடைக்கிற சித்த ஆயுர்வேத மருத்துவ மூலிகைகளை பயன்படுத்தி அவர்களின் கால்நடைகளுக்கு வரும் நோய்களை குணப்படுத்த முயற்சி செய்யுங்கன்னு அறிஞர் அண்ணா அப்போவே சொல்லியிருக்கார். அது இப்போவாவது கடைபிடிக்க முயற்சிப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு, தவிக்குது
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்போதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7 மணி 1 நிமிடம் ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி.

வாரத்துடைய கடைசி நாள் நம்ம எல்லாருக்குமே வந்து பிடித்தமான ஒரு நாள். வாரத்துடைய கடைசி நாள்லாம் சனிக்கிழமை அப்படின்னு கிடையாது, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நம்முடைய வேலை நாட்களில் கடைசி நாள் அப்படிங்கிறதால நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வந்தால் போதும், இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு வந்தால் போதும், இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் போயிட்டு வந்தால் போதும்ப்பா, நாளைக்கு ரெண்டு நாள் நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கி எந்திரிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நாளைக்கு காலையில் தான் 5 மணிக்கு டான் 6 மணிக்கு டான் அப்படியே வந்து தூக்கம் முழிப்பு வந்துடும். ஐயோ இன்னைக்கு தான் நல்லா தூங்கலாம்னு நினச்சா நல்லா சீக்கிரமாக முழிப்பு வந்துச்சு, அப்படியும் மீறி கொஞ்சம் தூங்கினோம்னா வீட்டில் பார்த்தது அதை இதை உருட்டி எப்படியாச்சும் எழுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி நாளைக்கு ஃபீல் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நாளைக்கு லீவுப்பா அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு இல்லை ஹாப்பியாக வந்து அவங்களோட வேலைக்கு கிளம்புவீங்க இல்லையா. இந்த மகிழ்ச்சியான ஒரு நேரத்தில் உங்களுக்கு சூப்பரான பாடல்கள் எல்லாமே போட்டு வந்து ஒரு மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கேள்வி, வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கான கேள்வி, இன்றைக்கி என்ன கேள்வியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒருத்தரோட பேர் வந்து இதுக்கு வந்து சூட்டியிருக்கிறாங்க, அது யாரோட பேர், அவர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நீங்கள் இந்த கேள்விக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னா சென்னை எஃப்எம் 91.4 என்ற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் முதலாவது அட்டகாசமான ஒரு பாடல் வந்து ஆதவன் திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ஜெயராஜுடைய இசையில் கார்த்திக் மற்றும் ஹரணி பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:08 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் அப்படியே தொடக்க பாடலாக ஆதவன் படத்துலேருந்து அப்படியே ஒரு பாட்டை கேட்டு முடிச்சுட்டு வந்தோம் இல்லையா. அதே மாதிரி ஒரு கேள்வியும் வந்து கேட்டுருந்தோம், அந்த கேள்வியை நீங்கள் மறந்துடவே கூடாது. என்ன கேள்வி அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அந்த கேள்வி. இது வந்து சூட்டப்பட்டிருக்கிறது ஒன்று இப்போ தான் சுட்டினாங்களோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் ரொம்ப முன்னாடியே வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சூட்டியிருக்கிறாங்க. அது யாருடைய பெயர் அப்படிங்கிறத தான் நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு வந்து அப்படியே பதிலாக அனுப்பணும். சென்னை எஃப்எம் 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் நேயராக, வணக்கம் அக்கா, இந்த ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து யாருடைய பெயர் சூட்டியிருக்காங்கன்னா இவங்களோட பெயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை முதல் நேயராக வந்து நிரேஷ் அனுப்பியிருக்கிறாரு. அடுத்ததாக விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அடுத்தது அலிநகரம் எஸ் மகாதேவன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு இவங்க பேர் தான் சூட்டப்பட்டிருக்காங்க, இவங்க யாருன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பின்பின் அறிவிப்பாளர் தமிழ்மொழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், வணக்கம் சார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பன்னீர்செல்வம் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க செங்கல்பட்டுலேருந்து. அடுத்ததாக ஹரிஹரன் அவங்க யார் அப்படிங்கிறத அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஹீராமணி வர்மா, அவங்க வந்து ஹீரமணி வர்மா, அவங்களையும் அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சத்தீஸ்கர்லேருந்து. அடுத்ததாக ஆண்டி மடம் கார்த்திகேயன், அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பட்டாளம் அப்துல் ஜலீல் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துலேருந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக புவனகிரி சுமதி பாபு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ராமானுஜம் அவங்களும் வந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அம்பி முன்னார், அவங்க வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர் தான் சூட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராஜ் கிர்த்தான் பூரி கோசாமி, லக்ஷ்மி தேவி கோசாமி, நார்கோடா சத்தீஸ்கர்லேருந்து அவங்க பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தேனியிலிருந்து ஹரிராம், வணக்கம் சென்னை வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மோகன், வணக்கம் ஆர்ஜே அவர்கள்.

ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து பாட்டெல்லாம் நல்லா வந்து கேட்டுட்ருந்தேன் அப்படிலாம் சொல்லிட்டு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பத்மா சௌந்தரராஜன், காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இது தாங்க அவர் பேரை போட்டு இவங்க தாங்க இவங்க பேரை தாங்க சூட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்ததாக புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணிபாலன், வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்றைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதில பதிவு பண்ணி அதை பற்றின விரிவான விளக்கத்தையும் அவர் கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததாக கமலா வரதன், அவங்களும் இவங்க பேர் தான் சூட்டி

சொல்லிட்டு அதில் பதிவு பண்ணி அதை பற்றின விரிவான விளக்கத்தையும் அவர் கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததாக கமலா வரதன், அவங்களும் இவங்க பேர் தான் சூட்டியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க பதிலாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கூட உங்களுடைய பதில்களை தாராளமாக பதிவு பண்ணலாம். இப்போது மஜ்னு திரைப்படத்திலிருந்து வைரமுத்துவோட வரிகளில் அரிச்சராஜ், இசையில் சங்கர் மகாதேவன், அடுத்ததாக கிருஷ்ணராஜ், கவிதா சுப்பிரமணியன் எல்லாரும் இணைந்து பாடிய பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

7:18 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் நினைந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் சென்னை, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, அதுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருந்தோம். நேர்கள்லாம் பதில் சொல்லிட்டே இருக்கிறாங்க. சிவன் அருணருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தா கீதா ராஜகோபாலன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. நரேஷ் வைஷு அவங்க வந்து காலை வணக்கம் எல்லா லிசனர்ஸ் மற்றும் ஆர்ஜிக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க தருமபுரியிலிருந்து. அடுத்ததா ராமகிருஷ்ணன் கொழும்பும் கொண்டான் காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடைய இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருந்த ஒருத்தருக்கு தான், ஒருத்தருடைய பேர் தான் சூட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மஸ்தான் ஷேக் அவங்க வந்து இனிய காலை பொழுது வணக்கம் மற்றும் நிகழ்ச்சிக்கு இனிய நல்வாழ்த்துக்கள் அன்பு நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் பட்டாளத்திலிருந்து நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக நந்து ஜெயா அவங்க திருத்தணி ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வேலுசாமி அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாடல் அருமை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க தியாகராய நகர்லேருந்து. அடுத்ததாக வி மோகன் அவங்க வந்து அவருடைய ஒரு இதுவை வந்து அவருடைய ஒரு கருத்து வந்து பெருசாக ஒரு பேராகிராஃப் மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக மந்தைவெளி விநாயகம் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பால்காரன் வேர்மா அவங்க வந்து அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மஸ்தான் ஷேக் வந்து மறுபடியும் 2 பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ராகவன் ரங்கசாமி காலை வணக்கம் எல்லா டீமுக்கு, எஃப்எம் டீம் எல்லாருக்குமே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக திருநின்ற ஊர் ஹிந்து தமிழன் ஜெயராம் அவங்க வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சுகன்யா ராஜசேகர் அவங்க வந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது சுகன்யா ராஜசேகர் வந்து அந்த ஐடியிலேருந்து நான் பண்ணுறேன், ஆனால் என் பேர் வந்து நேத்ரா ராஜசேகருங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இன்பா இலக்கியா வந்து பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சந்திரசேகர் அவங்க வந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பி கே பூபாலன் பாலா அவங்க வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக சந்திரன் ஆர் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இனிய காலை வணக்கம் சகோதரி நாகர்கோயில் சுதன் இதுதான் பதில் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு சுதன். அடுத்ததா சோமசுந்தர் பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அவரும் வந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய

பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து, வணக்கம் சனி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதில வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி, அவங்களும் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காங்க. செய்யார் சந்திரசேகர், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா போ சண்முக சுந்தரம், அவங்களும் அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க, விநாயகபுரம் கோயம்புத்தூர்ல இருந்து. அடுத்ததா அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம், பதில் இதுதான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பதில வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி, இன்றைய வணக்கம் சென்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுங்க, எப்படி போய் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன், அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் தாராளமாக போயிட்டு கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து தான் ஒரு அருமையான பாடல் வரப்போகுது. வைரமுத்துவோட வரிகளில் தேவாவோட இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் வசுந்தரா தாஸ் பாடிய பாடல் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: இரவு நேரங்களிலும். இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
3: சைபால்.
4: ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம், ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்கறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானத்தன்மை, இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேற ஒரு கரைக்கு போயிட்டுருக்கிறேன். நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கல. எல்லாம் கேட்டதோடு சரி,

0: அதோட விட்டுவிட்டீங்க, அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டீங்க. மேலும் அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், யாரும் வாயை திறக்கலை, ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள், அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கு மேலாக இருந்திருக்கிறான். அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோட வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்ககிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டியிருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார், என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இப்போ நான் வரலை, இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க, தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி, இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானா. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்குங்கிற ஆவலில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்ல. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறதில்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம், இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ, இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டு இருக்கிறார். அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், ஏங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாராம். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஏங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்கார். போயிட்டுதுங்களான்ட்ருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஏங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்கார். தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாராம்.
1: முகத்தில்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில் சூப்பரான பாடலாம் கேட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம், அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா அந்த கேள்வி. அந்த கேள்விக்கான பதிலை நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக பதில் சொல்லிகிட்டே வராங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நீங்களும் போயிட்டு நான் போட்டிருக்கிற அந்த பதிவு கிழவனுடைய பதில்களை தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் கோத்திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்து, விவேகாவுடைய வரிகளில் அரிஷ் ஜெயராஜ், இசையில் ஹரிஹரன், ஸ்வேதா மோகன் மற்றும் சின்மையை இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:40 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருந்தது அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். எல்லாம்

சொல்லிட்டே இருக்காங்க. சபரி மனோஷ் முன்னாள் தலைவரும் புகழ்பெற்ற இவருமான இவருடைய பேரை தான் வந்து சுட்டியிருக்காங்க அப்படின்னு பதில பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இன்னைக்கு காலை வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் மாம்பழத்திலிருந்து ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா விஜயகுமார், காலை வணக்கம் எஃப்எம் ரெயின்போடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கே எம் சாமுனி குமணஞ்சாவடியிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பழனி பாரதி ஐயப்பன் தாங்கள்லேருந்து இதுதாங்க பதில், ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு இவருடைய பெயரை தான் வச்சுருக்காங்களாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ராஜமாணிக்கம் கோபி, அவர் வந்து அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக நாகராஜ், கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர்லேருந்து சித்ரா நாகராஜ், யுவராஜ் கீர்த்தனா, முத்துராணி, காளீஸ்வரி, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறோம் இதுதான் பதில் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக மகேஷ் அப்படின்றவங்க குரோம்பேட்டையிலேருந்து மகேஷ் இன்னைக்கு காலை வணக்கம் சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு உடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக புலுகப்பாளையம் ஆனந்த முருகன், இன்னைய காலை வணக்கம் சொல்லிட்டு அவருடைய பதிலை ரொம்ப பெருசாக விளக்கமாக கொடுத்துருக்கிறாரு. அடுத்ததாக ஹரிஹரன், அவர் வந்து தென்கட்சி சுவாமிநாதனுடைய அந்த தகவல் வந்து அருமையாக இருந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. நீங்களும் இதே போல் இந்த கேள்விக்கான பதில், அதாவது எந்த கேள்வினா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு யாருடைய பெயர் சுட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தெரியும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் இப்போ மாற்றான் திரைப்படத்திலிருந்து விவேகாவோட வரிகளில் விஜய் பிரகாஷ் மற்றும் கார்த்திக் ஸ்ரேய கோஷல் இணைந்து பாடிய பாடல் வருது கேட்டடைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:48 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 முகநூல் பக்கத்துல நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கிழமை உங்களுடைய பதில்களை தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில அடுத்ததாக தெனாவட்டு திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வருது. நான் முத்துக்குமாருடைய வரிகள்ல ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வந்து இப்போ இருக்கிறோம் அப்படிங்கிறதால நம்மளும் வந்து பதில் சொல்லியே ஆகணும் இல்லையா. அதாவது என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருந்தது அப்படின்னு தான் நிகழ்ச்சியில் வந்து இன்னும் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னா, பாபு முள்ளக்காடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம் சொல்லிட்டு பதில பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா முருகேசன், அவங்க வந்து அவங்களுடைய பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா முகில் அப்படின்றவங்க தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பொக்கன் விடுதி பொறியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதில வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா குணாளன் அண்ணாமலை, அவர் வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு அவருடைய பதில வந்து பதிவு பண்ணியிருக்காரு.

அதாவது ஸ்ரீஹரி கோட்டாவில் வந்து நம்ம எப்பவுமே விண்வெளி ஏதாவது வந்து ஏவர் செயற்கை கொள்ளிடுறாங்க அப்படின்னாலே ஸ்ரீஹரி கோட்டாவிலேருந்து அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருமோ இல்லையா. அந்த வந்து விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னாக்கா சதீஷ் தவான் அப்படிங்கிறவருடைய பேர் தான் சொல்லப்பட்டு. யார் சதீஷ் தவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அவர் தான் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, அந்த ஆராய்ச்சி மையத்துடைய நிறுவனத்துடைய முன்னாள் தலைவர். இதுக்கு முன்னாடி அவர் வந்து அவர் வந்து ஒரு மிகவும் பிரபலமான ஒரு விஞ்ஞானி, அவரோட பேரை தான் வந்து சூட்டியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு பேர் வந்து ஸ்ரீஹரிகோட்டா ரேஞ்ச் அப்படின்னு தான் வந்து அழைக்கப்பட்டு இருந்துச்சு. அதுக்கு 2002 தான் வந்து பிரதமர் அடல் பிஹாரி, அதாவது அப்போதைய பிரதமர் அடல் பிஹாரி அவங்க வாஜ்பாய் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இதுக்கு அவருடைய பெயர், அதாவது யாரோட பேர்னா சதீஷ் தவானுடைய பெயரை வச்சு அது வந்து அந்த பெயரால் இப்போ அழைக்கப்படுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பதிலளித்த எல்லா நேயர்களுக்குமே வந்து வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகளை வந்து சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஏன் இந்த கேள்வி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கணும் இல்லையா, என்னன்னா சதீஷ் தவான் அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு நம்ம வந்து கொண்டாடுறோம். அவருடைய பிறந்த நாள் ஆக தான் வந்து அவருடைய பிறந்த நாள் இன்று வந்து கொண்டாடப்படுது அப்படிங்கிறதால அப்படியே அவருடைய பேரால் இருக்கிற அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தும் நினைவு கூறுவோமே அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் வந்து இன்றைய கேள்வி வந்து கேட்கப்பட்டது. இன்னைக்கு கேள்வி நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். மறுபடியும் 8 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: என்ன
1: சொல்ற குயில
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்றுள்ளவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று 2வது நாளாக காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உயிரி தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்திலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை

மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கான வார்டு மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. கடலூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் நேற்று ஒரே நாளில் 24 கோடி ரூபாய் அளவிற்கு பருத்தி விற்பனை நடைபெற்றுள்ளது. தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டாலி மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா யமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷா ரெயின்போ. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவதன ஆண்கே தமிழ் மொழி. எட்டு மணி ஆசிரம் நம்ம வீட்டில் வந்து பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது, நம்ம கிட்ட வந்து பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. இந்த ஒரு மணி நேரம் வந்து அப்படியே சூப்பரான பாடலோடு தான் இணைஞ்சிருக்க போகிறோம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்ன திரைப்பட பாடல் வருது அப்படின்னா, கோவில் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது. ஸ்னேகனுடைய வரிகளில் அரிஸ் ஜெயராஜ், இசையில் கார்த்திக் மற்றும் மகத்தி பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு. வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்ணுறது கிடையாது. சார்ஜர்ல இருந்து ஃபோன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்ணுறது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்லை பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: திமிரு திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமாரோடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:15 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். எல்லாரும் வந்து காலையில் 8:00 ஆயிடுச்சு அப்படின்றதால வந்து கிளம்புறதுல வந்து ரொம்ப அவசர அவசரமாக இருப்பீங்க இல்லையா? அதனால் வந்து எதையும் மறந்து வச்சுட்டு போயிடாதீங்க. எதையும் முக்கியமான எதை சொல்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் இருசக்கர வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னா வந்து தலைக்கவசத்தை வந்து கட்டாயமாக எடுத்துகிட்டு போங்க. ஐயோ அவசரமாக போயிட்டு வாசலை விட்டு வெளில வந்துட்டா மறுபடியும் யாரும் உள்ளே போய் எடுக்கிறது அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. 5 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, போயிட்டு தலைக்கவசத்தை கட்டாயமாக எடுத்துகிட்டு போங்க. இருசக்கரத்தை நீங்கள் முன்னாடி உட்காந்துட்டு போகிறவங்க மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் அந்த தலைக்கவசத்தை கொடுத்து ரெண்டு பேரும் பாதுகாப்பாக போகலாம். இல்லை நான் காரில் தான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஏறி உட்காந்ததுமே முதல்ல கிளம்புறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்டை வந்து மறக்காமல் போட்டுக்கோங்க. சாலையில் போகும்போது ரெண்டு பக்கமும் வந்து பார்த்து சரியான பயணத்தை வந்து மேற்கொள்ளுங்க. சிக்னல்லாம் இருந்துச்சுன்னா அந்த சிக்னலை வச்சுட்டு அப்படியே முன்னாடி ஓடிடலாம். அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக அந்த சாலை விதிகளை கடைப்பிடிச்சு நீங்கள் போனீங்கன்னா பாதுகாப்பான பயணத்தை நீங்களும் மேற்கொள்ளலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பான பயணத்தை நீங்கள் கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோடு வரிகளில் இமான் இசையில் இமான் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: திருமுழிக்க அவசரிக்க திருமுழிக்க.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: தள்ளுமா, போன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
3: நானா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்கடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
2: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
3: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு, போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது.

0: அதுவும் கிடையாது. நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
0: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுடா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து வாலியோட வரிகளில் சங்கர் மகாதேவனுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:27 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நாம் அணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் சுறா திரைப்படத்திலிருந்து கபிலனுடைய வரிகளில் மணி சர்மாவுடைய இசையில நவீன் மாலதி லக்ஷ்மணன் பாடிய பாடல் வருது. கேட்டு அணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: திருப்பதி திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டு முடித்தோம். பரத்வாஜுடைய இசையில் திப்பு மற்றும் அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:39 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில். அடுத்ததாக அருள் திரைப்படத்திலிருந்து தான் ஹாரி ஜெயராஜுடைய இசையில் எல்ஆர் ஈஸ்வரி, திப்பு மற்றும் தேனி குஞ்சரம்மா இணைந்து பாடிய பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
2: இப்பணிக்கு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
1: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும், பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
2: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹266, ஜிஎஸ்டி உட்பட.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
2: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை, அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு,
2: அறை எண் 27,
1: ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை,
2: மயிலாப்பூர், சென்னை 4.

0: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி பேச்சு கொடுப்போம். நிவ்யா
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னு ஆயிருமா?

0: எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
2: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம இந்த ஜூஸ குடிப்போம்.
0: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
3: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

ஆறு திரைப்படத்திலிருந்து நா முத்துக்குமாரோடைய வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில சங்கர் மகாதேவன் பாடிய பாடலை கேட்டு முடித்தும் நேரம் இப்போது 8:53 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியிலுடைய நிறைவு பகுதியில் இப்போ நம்ம இருக்கிறோம். அதாவது இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்ட பாட்டு எல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து நான் சொன்னதை வந்து கேட்டிருப்பீங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது சாலை விதிகளை சரியாக கடைபிடிக்கணும், சரியான நேரத்துக்கு வந்து கிளம்பி போகணும், அது மட்டும் இல்லாமல் தண்ணியெலாம் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்லது. அதேமாதிரி வந்து இப்போ இருக்கக்கூடிய சில காய்ச்சல்கள்லாம் பரவுது அப்படிங்கிறதால அதுலேருந்து பாதுகாப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னெல்லாம் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக அந்நியன் திரைப்படத்திலிருந்து தான் வந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் வருது கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சமூகத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். உயிரி தொழில்நுட்பம் ஆய்வக ஆராய்ச்சிகளை தாண்டி மிகப்பெரிய அளவில் வர்த்தக மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்தினாலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி வருவதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் கலப்பு இரட்டை பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டாலே, மனுஷ் ஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் கமல்ஜித் மற்றும் சுச்சி சிங் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ரெயின்போ ராப்
2: Rainbow Rap.

அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்காக அப்படியே சூப்பரான பாடல்கள்லாம் வந்து பிளே பண்றதுக்காக வந்து உட்காந்துருக்கேன். எல்லாரும் வந்து ரொம்ப பரபரப்பா அப்படியே ஆபீஸ்க்கு ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியும். கண்டிப்பா வந்து காலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்டு போங்க, பத்திரமா வந்து ட்ராவல் பண்ணி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஃபோர் ஸ்டூடெண்ட் படத்துக்காக ஒரு பாட்டு ஜெஸி கிஃப்ட் பண்ணது, பழனி பாரதியோட வரிகளை ஜெஸி கிஃப்டோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

உதித் நாராயணன் அண்ட் ஸ்ரீலேகா பார்த்தசாரதியோ சாரதியோட வாய்ஸில், யுகபாரதியோட வரிகளில், வித்யாசாகரோட மியூசிக்கில் வந்து மதுரை படத்துக்காக ஒரு பாட்டு கேட்டு முடிக்கும்போது நேரம் 9:13 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஆர்ஜே கவிதா கூட நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி படத்துக்காக ஒரு பாட்டு வந்துருக்கு. ஸ்டே டியூன், ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல்லை.

0: ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேயர்கள் கவனத்திற்கு, நேரம் 9:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: திருப்பதி படத்துக்காக ஒரு மாசான பாட்டு சங்கர் மகாதேவனோட வாய்ஸில் பரத்வாஜோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 9:20 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டுட்ருக்கீங்க. கவிதா கூட நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூம் படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு, கிட்ட நெருங்கிவாடி அப்படிங்கிற சுகிதா சிங் அண்டு காயத்ரி சேர்ந்து பண்ண பாட்டு, நாமத்துக்குமாரோட வரிகளில் விஜய் ஆண்டனி மியூசிக்கில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுல.
1: Welcome to the club.

நேரம் 9:25 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ 91.4 நீங்கள் கேட்டுருக்கீங்க ரெயின்போ ராப் வித் மீ அஜய் கவிதா. நிகழ்ச்சியில் அடுத்தா என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்லி படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. யுகபாரதியோட வரிகளில் உதித் நாராயணனோட அந்த சுஜாதா மோகன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாட்டு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே சமதோலு.

நேரம் 9:36 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ரேப் தான் கேட்டுருக்கீங்க கவிதா கூட. நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைக்கோட்டை படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. திப்பு அண்ட் அனுராதா ஸ்ரீராம் சேர்ந்து பண்ண பாட்டு. கங்கை அமரன் வரிகளில் மணி சர்மாவோட மியூசிக்கில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ 91.4. இங்கே எல்லாமே சமதோலு.

உள்ளம் தெளிவாகவை, எண்ணம் உயர்வாகவை, வாழும் காலமெல்லாம் மண்ணில் மரியாதைவை அப்படின்னு சொல்லிட்டு கபிலனோட வரிகளில் கே அண்ட் கார்த்திக் சுஜாதா சேர்ந்து பாடின பாட்டை வித்யாசாகரோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும்போது நேரம் 9:46 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில். அடுத்து தான் வந்து ரஜினி முருகன் படத்துக்காக ஒரு பாட்டு கேட்க போகிறீங்க. ஸ்டேடியோன் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோல் என்னம்மா.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே டூல். மீசை முறுக்கு படத்திலேருந்து மகாலிங்கம் அண்ட் ஹிப்பாபாதி சேர்ந்து பண்ண பாட்டு. ஹிப்பாபாதியோட வரிகளில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 9:55 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுருக்கீங்க ரெயின்போ ராப் வித் மியா ஜே கவிதா. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வந்து மாப்பிள்ளை படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. ரஞ்சித்தோட வாய்ஸில் மணிஷ் சர்மாவோட மியூசிக்கில் வந்துகிட்டே இருக்குது. கேட்ட இணைந்திரங்கள் இது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதோல். அடுத்ததாக 10 மணிக்கு நானும் வந்து தமிழ் மொழியும் வந்து சேர்ந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பை பை, ஸ்டே டியூன்.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது. துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் கமல்ஜித் சுருச்சி சிங் இணை இப்பதக்கத்தை வென்றது. ஆடவர் 50 மீட்டர் ரைஃபிள் குழு பிரிவில் இந்திய வெள்ளிப்பதக்கம் வென்றது. சமூகத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டே பாதுகாப்பு கொள்கையை இந்தியா வகுத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்தியா 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக உருவெடுக்கும் வகையில் முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எகிப்து, ஜோர்டான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். அனைவருக்கும் தரமான மற்றும் குறைந்த கட்டணத்தினாலான மருத்துவ வசதியை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி சலீலா ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் மற்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் ஆதாரமற்ற புகார்களை தெரிவித்து வருவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களின் தயாரிப்புகளுக்கு சிறந்த சந்தை வாய்ப்புகளை மாநில அரசு ஏற்படுத்தி தருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தான்சானியாவில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் 41 பேர் உயிரிழந்தனர். போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா ஏமலப்பள்ளி, இங்கிலாந்தின் நெய்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று மொஹாலியில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 10:03 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சி குப்பையில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி மற்றும்
1: அஜய் கவிதா.
0: நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து இந்த ஒரு மணி நேரம் வந்து ஜாலியாக வந்து உங்கள் கூட வந்து டிராவல் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே
1: இருப்பீங்க. உலக தரமாக இந்த கேம் ஒன்று விளையாட போகிறோம்.
0: ஆமாம், இது வந்து நேற்று நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். கெட் செட் கோல வந்து நேற்று லான்ச் பண்ணியிருந்தோம். அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நேற்று நம்ம விளையாடின நேயர்களுக்கு தெரியும், அதாவது ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம். ஓகேவா கவிதா?
1: ஓகே.
0: அந்த வார்த்தைன்னா என்ன வார்த்தைனா எதனா ஒன்று சொல்லுவோம். இப்போ பூ பேர் அப்படின்னு சொன்னால் பூக்கள் சொல்லுங்கன்னா
1: பாட்டு கேட்கலாம்.
0: நிச்சயமா அயன் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வருது. நான் முத்துக்குமாருடைய வரிகள், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில கார்த்திக் படிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: நேரம் 10:11 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா கெட் செட் கோ நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியில் தான் நம்ம வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன கேம் ஷோ விளையாட போகிறோம் அப்படின்னா வந்து என்ன கேம் ஷோ சொல்லியிருந்தோம் கவிதா?
1: ஒரு வார்த்தைகள் வந்து நீங்கள் நம்ம சொல்லுவோம், அதுக்கு வந்து கேப் விடாமல் சொல்லணும்.
0: நீங்களும் வந்து இணைப்புல வரலாம். ஃபர்ஸ்ட் காலர் யார் எங்க இணைறாங்க அப்படின்னு கேட்டுக்கலாம்.
2: வணக்கம்.
0: தமிழேந்தி எப்படி இருக்கீங்க? தமிழேந்தி
2: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும்.

0: உங்களுக்கான வார்த்தை வந்து கவிதா வந்து சொல்லுவாங்க. இப்ப
1: கவிதா சொல்லுவாங்களா?
0: நடிகர் உங்களுக்கு முதல் வார்த்தை எளிமையா கொடுத்துடலாம். அதனால சொன்ன நடிகர்
2: ரஜினி, விஜய், அஜித், கமல், சூர்யா.
0: கரெக்டா அஞ்சு சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல.
1: ஒண்ணு மிஸ் ஆகுதே.
0: வாழ்த்துக்கள், நன்றி. ஃபர்ஸ்ட் காலர் அப்படிங்கறதால எடுத்ததும் சரி, கொஞ்சம் அப்படியே கொண்டு போவோமே அப்படிங்கறதுக்காக ஈஸியா கொடுத்தாரு. எல்லாருக்கும் வந்து அப்படிதான் கொடுப்போம் அப்படின்னு கிடையாது, இதை விட ஈஸியாவே கொடுப்போம்.
1: ஏதோ நீங்க வந்து கஷ்டமா கொடுக்க போற மாதிரி.
0: ஆமா, அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
3: ஹலோ வணக்கம், நான் நாவலூர்ல இருந்து மோனிஷா பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: ராகமா சொல்றீங்களே. ஹலோ வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
3: நினைச்சு
1: ஒரு நேம் எடுக்கிறோம்.

0: நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோம் ரெண்டு பேருமே. கேமுக்கு போயிடலாமா?
0: இன்னைக்கு என்ன கேம்னு மட்டும் சொல்றீங்களா? என்னால ஷோ கேட்க முடியல, ஆனா ரொம்ப ஆர்வமா இருந்தது பார்ட்டிசிபேட் பண்ணி.
1: சூப்பர் சூப்பர். உங்க ஆர்வத்தை நாங்க வந்து பாராட்டி உங்களுக்கு ஸ்வீட்டா கொடுக்கலாம்னு நினைச்சு ஒரு நேம் எடுக்கிறோம். என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவோம். இப்ப வந்து பூக்கள் அப்படின்னு சொன்னோம்னா அஞ்சு பூவோட பேர் சொல்லணும், ஒரு மரம் சொல்லணும்னா அஞ்சு மரத்தோட பேர் சொல்லணும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கான தலைப்பு வந்து இனிப்புகள்.
0: ஓகே, பாதுஷா, குலாப் ஜாமுன், ரசகுல்லா, பாசுந்தி, பால்கோவா.
2: ரொம்ப ஸ்வீட்டா இருக்கே.
1: தெகட்டது அஞ்சுக்கு மேல போலீஸ் தாண்டி போயிட்டே இருக்குது.
2: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் மனிஷா.
0: நன்றி.
1: எல்லாத்தையும் ஒரு ராகத்தோட சொல்லுங்க. நன்றி.
2: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்மா, நான் போனியில இருந்து சுமதி பேசுறேமா.
1: வணக்கம் வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
3: சிறப்பா இருக்கமா.
2: சிறப்பா இருக்கீங்க. உங்களுக்கான வார்த்தை என்ன வார்த்தைகளா? நாடுகள், அஞ்சு நாட்டோட பேர் சொல்லணும்.
3: அஞ்சு நாட்டோட பேர். இந்தியா.
1: போயிட்டு வந்துறீங்க இவ்வளவு
2: வேகமா. நாடு பேர்
1: சொல்ல கூடாது, அதான் ரூல்.
3: ஓ அப்படியாமா?
1: அப்படித்தான்.
3: இந்தியா, கத்தார், தோஹா. வேற நாடு தானே
1: அதெல்லாம். பக்கத்துல நிறைய நாடுகள் இருக்கே.
2: வேகமா சொல்ல, யோசிக்கிற மாதிரி இருக்கு. யோசிக்க டைம் எடுத்துக்கிறீங்களோ? இந்தியா மட்டும் தேசப்பற்றனால நாடு நம்ம நாட்டை மட்டும் சொல்லிட்டு
4: போயிட்டாங்க.
2: சூப்பர் சூப்பர்.
1: போயிட்டு வரதுக்கு டைம் எடுக்குது.
2: உங்க பேர் என்ன சொன்னீங்க?
4: விஜயா மேம், இந்தியில இருந்து விஜயா பேசுறேன் மேம்.
2: நன்றி நன்றி.
4: Thank you ma'am.
2: நன்றி. இதே மாதிரிதான் வந்து இன்னைக்கு வந்து அப்படியே வந்து கேம் வந்து போயிட்டே இருக்க போகுது, சரியா? அதனால வந்து நடுவில் வந்து இப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்தோம். குள்ளநரி கூட்டம் திரைப்படத்துல இருந்து தான் நான் முத்துக்குமாருடைய வரிகளை அரிச்சர் ரசிசையில கார்த்திக் பாடிய பாடல்

0: நேயர்களின் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். அப்படி குள்ளநரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து செல்வ கணேஷுடைய இசையில நாமத்துக்குமார் அவர்கள் கார்த்திக் மற்றும் சின்மை இணைந்து பாடி ஒரு அற்புதமான பாடலை வந்து கேட்டு வந்துட்டோம். அதுக்குள்ளார வந்து நம்ம கவிதாவும் வந்து அந்த பாட்டை கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லாமல் என்ன வார்த்தை கேட்கலாம் நேயர் கிட்ட அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. நிகழ்ச்சியில வந்து அடுத்த நேயர்
1: வச்சிருக்கேன் வார்த்தைகள்,
0: வாங்க வாங்க. அப்படி வணக்கம், மந்தவெளியிலிருந்து உங்க பேர்
2: சார்? இருவருக்கும் காலை வணக்கம். எம்பெருமாள்.
0: எம்பெருமாள், ஆ
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: காலை வணக்கம்
1: சார். வணக்கம் சார். வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: கேமுக்கு போயிடலாமா?
2: கேளுங்க, ஏதோ முயற்சி செய்வோம்.
1: முயற்சி செய்வோம். உங்களுக்கு வந்து என்ன கேட்கலாம்? உங்களுக்கு வந்து ஈஸியா கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தமிழ் பக்கமா போலாம் அப்படின்னு. 5 இலக்கியம் காப்பியங்களோட பெயர் சொல்லுங்க சார்.
0: காப்பியம்
2: குடல கேசி மணிமேகலை
0: நினைக்கிறேன். பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்கல்ல. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கம். கவிதா மேடம். அருள்.
1: அருள்
3: மொழி மேடம்.
0: தமிழ் மொழி.
3: ஆமா, தமிழ் மொழி தான்.
1: அருள் கொடுக்கிறார்.
3: ராயப்பேட்டை வெங்கட் மேடம். குட் மார்னிங் இருவருக்கும்.
1: குட் மார்னிங். குட் மார்னிங். நலமா இருக்கீங்களா?
3: நல்லா
1: இருக்கோம்.
3: நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கும்.
0: உங்களுக்கான வார்த்தை என்னன்னா பழங்கள், நார்மலா பழங்களா இல்ல, ஜூஸ் போடக்கூடிய பழங்கள் சொல்லணும் நீங்க.
3: மாம்பழம், வாழைப்பழம்.
0: ஆரஞ்சு. வாழைப்பழம் ஜூஸ் போடுவீங்களா தனியா?
3: சரிமா. ஆரஞ்சு, கொய்யா, சாத்துக்குடி, அப்புறம் திராட்சை.
0: ஓ சரி, ஓகே. ஆனா இதெல்லாம்

0: தனியா கொய்யா பழம் தனியா நம்ம வீட்டுல போட மாட்டோம், நிறைய போடுவீங்களா நீங்க?
1: பட் மெயினா நம்ம போடுறது வந்து இதுதான் போடுவோம், ஆரஞ்சு சாத்துக்குடி தான் போடுவோம்.
0: ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளை
1: உண்டு.
0: வாழ்த்துக்கள், நன்றி. ஆனா எல்லாமே போடுவோம், ஆனா நம்ம அதிகமா வந்து கொய்யாலாம் போட்டு குடிக்கிறதே கிடையாதுல்ல, அந்த பழக்கமே அவ்வளவு நிறைய பேர் வந்து குடிக்கிறது. ஆனா அது நல்லது ரொம்ப.
2: ஆமா, சரியா சாப்பிடுறதே நல்லது முக்கியமா.
0: இப்ப காலைல சாப்பிட்டீங்களா கவிதா?
2: நல்லா சாப்பிட்டேன், ஆனா கொய்யா சாப்பிடல.
0: நடந்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், யாரு இங்கிருந்து பேசுறீங்க சார்? உங்களுக்கு வந்து அஞ்சு ரஜினி படம் சொல்லுங்க சார். ரஜினி டைலாக் சொல்றீங்களா?
1: அஞ்சு ரஜினி படங்களா? படிக்காதவன், பில்லா,
0: வாழ்த்துக்கள், நிறைய சொல்றீங்க.
2: அஞ்சு தாண்டி போயிட்டு இருக்கு. நன்றி சார்,
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
0: ரெண்டு பேரும் நல்லா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப மறுமையா மகிழ்ச்சியா இருக்கேன்.
2: மகிழ்ச்சியா இருக்கீங்களா?
0: அதனால உங்களுக்கு வந்து இப்ப நீங்க ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிட்டுருப்பீங்க நினைக்கிறேன். கீரை, ஐந்து கீரை சொல்லுங்க. கீரை வகைகள்:
3: சிறுகீரை, அழகீரை, அரைக்கீரை, முளக்கீரை, காசினி கீரை, மணத்தக்காளி கீரை,
0: நினைச்சேன். வாழ்த்துக்கள், நன்றி.
3: தேங்க்யூ, இருவருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி.
0: இப்போ வந்து நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு பாடல் ஒன்று கேட்டு வந்துடலாம். கிரீடம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது. கேட்டணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 10:36 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ வித் மீ அஜய் கவிதான்
1: தமிழ் மொழி.
0: இன்னைக்கு என்ன விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உலகத்தரம் வாய்ந்த கேம் விளையாட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நாங்கள் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அது வந்து மரமாக இருக்கலாம், இல்லை பூக்களாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒன்று சொல்லலாம் இருக்கலாம். அதுலேருந்து சொன்ன உடனே கேப்பே விடாமல் அஞ்சு பேரை வந்து நீங்கள் சொல்லிடணும். அதுதான் வந்து கேமு. ஸோ நிகழ்ச்சியில் வந்து காலர் யார் வராங்க அப்படின்னு பார்க்கலாம். நேயர்கள்ட்ட போகலாம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: விவிஎஸ் கண்ணன்.
1: விவிஎஸ் கண்ணன், விளையாட தயாரா?
2: ரெடியா இருக்கேன்.
0: ரெடியா இருக்கீங்க? ஓகே சார். உங்களுக்கான
2: என்னது
0: என்னது உங்களுக்கு வேற ஒன்னு எடுத்து வச்சிருக்கோம் நாங்க வேலை மணக்கிட்டு. அஞ்சு மண் வகைகள் சொல்லுங்க சார்.
2: செம்மண்,
0: செம்மண்,
2: மணல், அப்புறம் வந்து கலசக்காடு மண்,
1: கரிசல் மண், அப்புறம்
2: வந்து
1: அப்படி
0: மண்ண மறக்க கூடாது சார்.

0: நீங்களே
1: மூணு மணி சொல்லிட்டீங்க, ரெண்டே ரெண்டு தானே, சேர்த்து சொல்லிருங்க.
2: தெரியலையே. அது
0: தவிர்த்து
2: நார் சத்து அந்த மாதிரி கேக்குறீங்களா?
0: ஆஹா, அந்த வைட்டமின்லயே ஏபிசிடி னு நாள் இருக்கு. புரியலையே,
1: அந்த நாளை விட்டுட்டு வேற வைட்டமின் ஈஸியா சொல்லாம வேற சொல்லுங்கன்னு சொல்றாங்க.
0: ஏபிசிடி 26 எழுத்து இருக்கா? அந்த 26 எழுத்துல எல்லாம் வைட்டமின் இருக்காது இல்லையா? ஏபிசிடி அந்த மாதிரி இன்னும் ஒரு சிலது தான் இருக்கும்.
2: ஆமா,
0: அதுல ஏபிசிடியை தவிர்த்து மத்தது ஏதாவது சொல்லுங்க.
1: வணக்கம்.
3: ஹலோ, சைதாபேட் ஆனந்த் மேடம்.
0: ஆனந்த், நீங்க சொல்லுங்க. ஆனந்த், ஐந்து வகை மண் பேரு?
3: வண்டல் மண், செம்மண், களிமண், கரிசல் மண், வளமற்ற பாறை மண்.
0: ஆடாடா, அப்படி சொல்ற முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சிட்டீங்கல்ல?
3: எழுதி தான் வைக்கலாம் மேடம், படிச்சு எட்டாவதுல
1: படிச்சீங்களா? அப்ப விட்டமின் விட்டமின் சொல்லிட்டு போங்க பாப்போம்.
3: விட்டமினா?
1: ஆமா, ஏபிசி ஏபிசி வந்து தவித்து வேற விட்டமின் சொல்லுங்க. கே. ஓகே, சரி, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க?
4: கோயம்புல இருந்து பாட்டிபன். தமிழ் மைக்கும் கவிதா மேடத்துக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் சார், காலை வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா?
4: லைனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு
0: மேடம். அச்சோ, நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்களா? அதான்
1: இவ்வளவு கஷ்டத்துல நீங்க வந்துட்டீங்க பாருங்க.
4: ஆமா ஆமா, நேத்து பிடிச்சா நேத்து மாட்டிட்டல மாட்டல, இன்னைக்கு மாட்டிட்டீங்க.
0: இன்னைக்கு ஐயோ, அப்ப நாங்க தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டோமா? இப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா உலோகம் சொல்லுங்க. இப்ப யாரு மாட்டினது சொல்லுங்க. உண்மையை சொல்ல போனா உலோகம் ரொம்ப ஈஸி தான், நீங்க யோசிச்சீங்களா? ஈஸி தான் உலோகம், ஈஸி தான்
4: உலகம். அந்த இந்தியா?
0: ஆஹா, உலகம் இல்ல, உலோகங்கள் சொல்லுவோம்ல.
4: உலோகங்கள் அப்படின்னா அது என்ன மேடம்?
1: தங்கம் வெள்ளி இதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி.
4: தங்கம் அது மாதிரி, தங்கம் வெள்ளி பித்தளை அலுமினியம். அப்புறம்
1: அந்த தங்கம் வெள்ளி நானே சொல்லிட்டேன், மிச்சம் ரெண்டு நீங்க சொல்லுங்க.
4: பித்தளை செம்பு,
1: பித்தளை செம்பு பத்தளை தனி.
4: அப்புறம் மூணு தான் தெரியும் மேடம், வேற தெரியல.
0: நல்ல முயற்சி பண்ணீங்கன்னா வாழ்த்துக்கள். பாட்டு வருது என்ன பாட்டு அப்படிங்கறது வந்து இந்த மூணு பாட்டு நீங்க கவனிச்சிருந்தீங்களா? அந்த படத்துல என்ன பாட்டு வரும் அப்படின்றத வந்து கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பாங்க.
1: ஒரு பாட்டு கெஸ் பண்ண எனக்கு தெரியும், எனக்கு பிடிச்ச பாட்டு தான் அந்த பாட்டு.
0: நான் முத்துக்குமாருடைய வரிகள்ல அரிஜரஜ், இசையில ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ இணைந்து பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். ஓகே, ஸ்டே டியூன்.

நேரம் 10:47 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் வந்து நம்ம இணைஞ்சிருக்கிறோம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுப்போம். அந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் அந்த வார்த்தைனா அந்த தொடர்புடைய வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது, என்ன சொல்கிறோமோ அதை 5 வகைகளை நீங்கள் சொல்லணும். அதுதான் நானும் கவிதம் வந்து தீவிரமாக மும்முரமாக யோசி உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில வார்த்தைகள்லாம் புதுசாக வந்து எடுத்திருக்கோம். அதனால் நீங்களும் பதில் சொல்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இணைப்பில் வரணும் அப்படின்னு அழைக்க வேண்டிய எண்கள் 2986 சுழியம் சுழியம் 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5 4 0 4 4 அப்படிங்கிற

0: இணைப்பினோடு இணைப்பில் வரலாம். வணக்கம்.
1: ரெண்டு
0: பேரும் நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பர் சூப்பர். கேமுக்கு போயிடலாமா? உங்களுக்கு ஈஸியா தானே, நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு ஈஸியா. நீங்க வந்து நெல் வகைகள் சொல்லுங்க, அஞ்சு நெல் வகைகள். சூப்பர் சூப்பர். குழு வெடிச்சான். அதுக்கப்புறம் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிடுச்சு.
0: ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால இணைப்புல நீங்க வரணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-5554 அப்படிங்கிற இணைப்பு என்னோட இணைப்புல வரலாம். வணக்கம்
3: மேடம்.
0: நீங்க வந்து நெல் வகைகள் சொல்லுங்க. நெல் வந்து ஏற்கனவே வந்து சொல்லிட்டாங்க, பொன்னி அதெல்லாம் சொல்லிருக்காங்க. நம்ம சாப்பிடுறல தினமும் அது கண்டிப்பா சொல்லி ஆகணும்.
2: அதோ சாப்பிட டைம் தாண்டி போயிடுச்சு. நெல் நெல் வகைகள்
0: நெல் வகைகள்
3: நெல் வகைகள் எனக்கு தெரியாது மேடம், ப்ளீஸ் வேற சொல்லுங்க மேடம்.
0: சரி ஓகே, நீங்க இப்படி சொன்னதால ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்கதால நவரத்னங்கள் இருக்குல்ல,
2: நானா தான் சொல்ல வந்தேன்.
3: பவளம்,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: பவளம், முத்து, வைரம், வைடூரியம், தங்கம்.
0: தங்கம் தங்கம் நவரத்னத்துல வராதே, அது
2: உலோகத்துல.
0: உலோகத்துல தான் தங்கம். முத்து, பவளம் சொன்னீங்க, வைரம், வைடூரியம்,
2: கஷ்டப்படக்கூடாது.
3: பவளம், வைரம், வைடூரியம், பித்தளை மேடம்.
2: பித்தளை எல்லாம் உலோகத்துல வருமா
0: பாத்தீங்களா? அப்ப நீங்க வந்து பித்தளை யார்கிட்டயே குடுத்து நவரத்தனம் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றி முயற்சி பண்ணதுக்கு.
2: நன்றிமா, நன்றிமா,
0: நன்றி. அது என்னன்னா மாணிக்கம் எல்லாம் இருக்கு. மாணிக்கம் எல்லாம் விட்டாரு, முக்கியமானது இல்ல. மாணிக்கம்,
2: மரகதம் இருக்கு,
0: மரகதம்
2: நீலம் இருக்கு, புஷ்பராகம் இருக்கு,
0: கோமேதகம் இருக்கு. இதெல்லாம் வந்து நவ ரத்தினங்கள். அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம்.
2: யாருங்க பேசுங்க சார்?
4: வணக்கம், நான் ஆர்கானிக் பார்மர் ஆனந்தன், திருப்பத்தூர் மாவட்டம், ஜங்காலபுரம் கிராமம்.
2: ஓகே, அப்ப உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
4: சொல்லுங்க.
2: ஐந்து நெல் வகைகள் சொல்லுங்க. ஆனா ஆல்ரெடி வந்து சில நெல் வகைகள் சொல்லிட்டாங்க, அதுல இல்லாத ஒரு ஐந்து சொல்லுங்க.
4: கருப்பு கவனி.
2: கவனி, ஓகே.
4: அதாவது பாரம்பரிய நெல் வகைகள் இதெல்லாம் நம்ம மறந்து போன மரபு வகை நெல் வகைகள்.
2: ஆமா,
4: அரசர்களால் மட்டுமே உண்ணப்பட்டு வந்த உணவு முறை இதெல்லாம். கருப்பு கவனி,
2: ஓகே.
4: காட்டு யானம்,
2: ஓகே.
4: சீரகச்சம்பா, அப்புறம் வந்து தூயமல்லி, மாப்பிளை சம்பா, நிறைய 200 வகைக்கு மேலான நெல் வகைகள் நம்முடைய பாரம்பரிய நெல் வகைகள் இருக்குது.
2: இருக்கு, இருந்தாலும் நீங்க 5 சொல்லிட்டீங்க. சூப்பர் சார்,
0: சூப்பர். வாழ்த்துக்கள்.
4: நன்றி,
0: நன்றி. நிஜமாவே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தான்ல, நம்ம மறந்து போனது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே நம்ம மறந்துட்டோம். இப்ப நிறைய வந்து அரிசி வகைகள் எல்லாம் வந்து மறந்து போயிட்டு, ஒரே அரிசி அவ்வளவுதான் நம்ம போறோமா, இந்த அரிசியா இது எவ்வளவுப்பா இது கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடும். ஆனா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை எந்த நோய் நொடி இல்லாம
2: சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது.
0: ஆமா, இப்ப அடுத்த கால நம்ம கூட ஜாயின் ஆகுறாங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், யாரங்க பேசுறீங்க சார்?
5: மேடம், சென்னை பூந்தமல்லி கலை சாமி இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
0: வணக்கம் சார். வணக்கம், வணக்கம்.
5: சொல்லுங்க
0: சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா, நீங்க தான் வந்து நிகழ்ச்சியோட நிறைவு நேயரா வர வந்திருக்கீங்க. நீர் வாழ் உயிரினங்கள் ஏதாவது வந்து சொல்றீங்களா?
5: நீர், நீர்ல வாழ் உயிரினங்களா?
0: ஆமா.
5: இதுல வந்து மீன்,
2: மீன்,
5: அப்புறம் வந்து மீன்லயே எல்லாம் வகையை சொல்லலாமா?
2: அப்படி சொல்ல

0: மீன்னா ஒரு மீன், வேற வேற உயிரினங்கள் சொல்லுங்க.
1: நீர்கோழி.
2: நீர்கோழி.
0: நீர்கோழி. தண்ணிக்கு உள்ள வாழ்ற உயிரினங்களை சொல்லுங்க.
1: என்ன
2: பண்றீங்க தெரியுமா, நீர்னு எதெல்லாம் பேர் வருதோ அதெல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் சேர்த்துக்க கிடையாது. நீர் யானை நீருக்குள்ளவே இருக்கும்னு கிடையாது.
0: நீர்கோழியும் அப்படிதான், தண்ணிக்கு வெள்ளையும் வந்துடும். மீனுக்கு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்லிடலாம்,
2: பெருசா இருக்கும். இதுதான் கடல்ல அப்படி இப்படி எல்லாம் குடுத்தாக்கா வரீங்க. அப்புறம்
0: மீன் வகைகளை சொல்லக்கூடாதுன்னு
1: சொன்னோன்னு
0: சிக்கிட்டாரு. மறந்துட்டீங்களா சார்,
1: நண்டு
0: இறால்லாம்.
2: இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல, நிறைய நேயர்கள் வந்து கலந்துகிட்டாங்க. எங்களுக்கும் நிறைய காலம் எடுக்கணும் அப்படின்னு ஆசை, ஆனாலும் வந்து நீங்க இந்த நாள் முழுக்க ஒரு டைம் தான் கால் பண்ண முடியும் அப்படிங்கறதால
0: முக்கியமா சொல்லிடுறோம் அந்த டைம்ல.
2: அதனால நீங்க என்ன பண்ணாலும் அடுத்தடுத்த ஷோல வந்து தொடர்ந்து பேசணும் அப்படிங்கறதுக்காக உங்களுக்காக வந்து வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுக்கறோம். இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். இன்னும் இது அப்படியே இந்த ஒரு மணி நேரத்தில் அப்படியே நான் மட்டும் டடா பாய் பாய் சொல்லிக்கிறேன். ஆனா நம்ம கவிதா அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க மறுபடியும்
0: உங்க கூட மதியம் வரைக்கும் இருந்து
2: நிறைவு பாடலாக திரிபிள் ஃபைவ் திரைப்படத்திலிருந்து நாம் முத்துக்குமார் வரிகள் அரிசரன் சின்மையை பாடிய பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. பதக்கம் வென்ற வீரர்களுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூகத்தின் கடைகோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஆண்டிகுவா பார்புடா பிரதமர் திரு காஸ்டன் பிரவுனியை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த திட்டம் உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்களில் பொது சேவையை மேம்படுத்துவதுடன் வர்த்தக வருவாயையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி என் அண்ணாதுரைக்கு சொந்தமான இடங்களில் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தொடக்க கல்வி பட்டய தேர்வுக்கான விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த தேர்வர்கள் அதனை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1,12,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த உக்கரம் கிராமத்தில் கீழ்பவானி வாய்க்கால் கரையோரம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்மாந்தர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 11:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுடன் ரெயின்போ வித் மீ ஆர்ஜே கவிதா. அதாவது இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அதாவது நம்ம ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், பெரிய பெரிய விஷயம் நடந்தாதான் நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு வந்து யாரு சொன்னது? சில நேரத்துல வந்து நம்ம காலையிலேயே வந்து ஒரு பிடிச்ச பாட்டு கேட்கறது, இல்ல ஒரு கப் டீ குடிக்கிறது, இல்ல வந்து ஒரு ஒரு ஹாயா ஒரு வாக்கிங் போறது, அந்த மாதிரி பிடிச்ச சாப்பாடு இல்ல பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களோட மூட ஒரே நிமிஷத்துல டக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து இன்னைக்கு என் கூட ஷேர் பண்ணி வைக்க போறீங்க. அதாவது அது ஒரு மனிதரா இருக்கலாம், இல்ல இடமா இருக்கலாம், ஒரு பாடலா இருக்கலாம், இது ஏதோ ஒரு ஹாபியா கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறீங்க. அதாவது என்ன எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த விஷயம் போதும்ப்பா, ரொம்ப பெருசாலாம் எதுவும் கிடையாது, இந்த ஒரு விஷயம் போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தான் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறீங்க. நேயர்கள் வந்து கால் பண்ண வேண்டிய எண்கள் சொல்றேன் பாருங்க, 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298600038 மற்றும் 295255544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என் கூட பகிர்ந்துக்கலாம். நம்பரை திருப்பியும் சொல்றேன், 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 298600038 மற்றும் 295255554 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து என் கூட வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில வந்து முதல் பாடலா என்ன பாட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டு வருது. என்ன பாட்டுனா, நான் மகா நல்ல படத்துக்காக வந்து பாட்டு வருது. யுவன் சங்கர் ராஜா அண்ட் தன்விஷா சேர்ந்து பாடின பாட்டு. யுகபாரதியோட வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல வந்துட்டு இருக்கு. இந்த பாட்டை போடுறதுக்கும் பிளே பண்றதுக்கும் வந்து ஒரு காரணம் இருக்கு, கேட்டு வாங்க சொல்றேன். ஸ்டேடியம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதோலு.

0: 11:10 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ 91.4 உங்களுடன் ரெயின்போ தான் கேட்டுருக்கீங்க கவிதா கூட. ஸோ வந்து அது என்ன அந்த பாட்டில் ஏதோ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் லைன் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு அதில் வந்து ஓப்பனிங் லைன் என்னென்னா அந்த இறகை போலே அலைகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ஒன்று வருதுல்ல அந்த லைனு. அதாவது நான் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பேன் வந்து ஷோ கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து மனசை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இறகு மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இறகு மாதிரி எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் ரொம்ப லேசாக நம்ம மனசை வச்சுக்கிட்டு அப்படியே பறந்து போயிட்டே இருக்கணும். சடனாக வந்து கஷ்டம் வர மாதிரி, அதாவது இறகு போய் தண்ணியில் விழுந்து நனைகிற மாதிரியான சுச்சுவேஷன், அதாவது நம்மளுக்கு கஷ்ட காலங்கள்லாம் வரும். பட் இருந்தாலும் அந்த இறகு தண்ணியிலேருந்து நனைஞ்சு திருப்பி வந்து காஞ்சி பறக்கும் போது மறுபடியும் நல்லா பறக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வர்ற கஷ்டங்கள் எல்லாம் அந்த மாதிரி சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படின்னு ஒரு ஹோப்போட திருப்பி வந்து பறந்து போயிட்டே இருக்கணும். நம்ம மனசு எப்பயுமே இறகு மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து இந்த பாட்டை எடுத்தேன். அதே மாதிரி இந்த லைன் வந்து ரொம்ப பிடிச்ச லைனு. ஸோ நீங்களும் வந்து உங்கள் மனசை வந்து இறகு மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இந்த சின்ன விஷயம் போதுப்பான் அப்படின்னா எதை சொல்லுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அது ஒரு சின்ன டீயாக இருக்கலாம், ஒரு வாக்காக இருக்கலாம், இல்லை காலையில் யாரோடையாவது வர யார்கிட்டேருந்தாவது வர்றதுக்கு அந்த சின்ன மெசேஜாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ரொம்ப பெரிய விஷயங்களாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எனக்கெல்லாம் வந்து அடுக்கடுக்காக சொல்லிட்டு போவேன் அந்த மாதிரி சொல்கிறேன் வரிசையாக. நேயர்கள்ட்ட போயிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் என்ன நம்பர், அதாவது கால் பண்ணுறதுக்கு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 044 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986003 மற்றும் 2952055544 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி என் கூட பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் இணைக்கூடிய முதல் நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட பேசுறேன் மேடம். புது நேயர்.
0: புது நேயர் யார் சார், யார் எங்கன்னு பேசுறீங்க?
1: என் பேர் விமலா, மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: விமலா மேடம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.

0: கிடைச்சதா?
1: ஆமா மேடம், ஏன்னா ரொம்ப கிடைக்கிறதே கிடையாது. ஏன்னா வழக்கமான நேயர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா.
0: ஆமா, இப்பதான் வந்து அந்த ரூல்ஸ் உங்களுக்கு உங்களுக்காக தான் வந்து அந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து ஒரு நேயர் கால் பண்ணலாம். புது புது நேயர்கள்லாம் தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்கலாம்ல, டெய்லியும் கால் பண்ணுங்க.
1: எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதுவா இருக்கிறது எஸ்பிபி சாரோட குரல் மேடம். அவரு எந்த மொழியில எந்த பாட்டு பாடினாலும், பக்தி பாடல இருந்தாலும் சினிமா பாட்டா இருந்தாலும் சரி, ரொம்ப பிடிக்கும் மேடம் எனக்கு. ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டு வேணானு.
0: அவர் பாட்டை கேட்டாலே போதும், அது எந்த மொழியா இருந்தாலும் பரவாயில்ல.
1: எப்போ கேட்டாலும் அப்படியே இதுவாயிடு, உருகிடுவேன் மேடம் நான் அதுல.
0: இன்னொன்னு சொல்லட்டுமா, எனக்கு அது பிடிக்குமே, எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்குமே.
1: அப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: சூப்பர்மா, நன்றிமா, நன்றி.
1: இன்னொன்னு மேடம் எனக்கு
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அவங்க வந்து ஒரு ரெண்டு நாள் நான் போன் பண்ணல, பிஸியா இருந்தேன்னா. அவங்க ரெண்டு நாள் பிஸியா இருந்தீங்களா, என்னங்க அவங்க கூட பேசி ரொம்ப நாளா ஆச்சு அப்படிம்பாங்க. மனசுல இருக்கிறது அத்தனையும் அவங்கள்ட்ட பயிருந்துட்டேன், அவங்க எல்லாத்தையும் எங்கிட்ட பயிருந்துப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது கிடைக்காத யாருக்குமே ரொம்ப கிடைக்காத வர மேடம் இந்த

0: பாட்டா இருந்தாலும் சரி ரொம்ப பிடிக்கும் மேடம் எனக்கு, ரொம்ப சுறுசுறுப்பாயிடுவேன் நான்.
1: அவர் பாட்டை கேட்டாலே போதும், அது எந்த மொழியா இருந்தாலும் பரவாயில்ல,
0: எப்ப கேட்டாலும் அப்படியே இதுவாயிடு, உருகிடுவேன் மேடம் நான் அதுல.
1: இன்னொன்னு சொல்லட்டுமா, எனக்கு அது பிடிக்குமே, எனக்கு அவரோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்குமே.
0: அப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம்.
1: சூப்பர்மா, நன்றிமா, நன்றி.
0: இன்னொன்னு
1: மேடம்,
0: அவங்க வந்து ஒரு ரெண்டு நாள் நான் போன் பண்ணல, பிஸியா இருந்தேன்னா, அவங்க ரெண்டு நாள் பிஸியா இருந்தேனால என்னங்க அவங்க கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிமாங்க. மனசுல இருக்கிறது அத்தனையும் அவங்கள்ட்ட பயிருந்துட்டேன், அவங்க எல்லாத்தையும் எங்கிட்ட பயிருந்துப்பாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது கிடைக்காத யாருக்குமே, ரொம்ப கிடைக்காத வர மேடம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கோம்.
1: கண்டிப்பா
0: எனக்கு ரொம்ப கடவுளோட கிஃப்டா நினைக்கிறேன் நான் இது.
1: ஆமா, ரெண்டு நாள் பேசல, ஒரு நாள் பேசலனாலும் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ற ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாலே வந்து அதை விட வேற என்ன வேணுங்கிறீங்க.
0: ஆமா மேடம்,
1: சூப்பரா சொல்லுங்க. ரெண்டு விஷயமும் அப்படியே நச்சுன்னு இருக்கு, இதுதான் இதைதான் கேக்குறேன், எதிர்பார்க்கறேன், அதுதான். ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா, நன்றிமா.
0: மேடம் உங்க பேர் மேடம்?
1: என்னோட பேர் வந்து கவிதாமா.
0: என்னைய
1: வந்து வெக்கப்பட வச்சுட்டு போயிட்டாங்க. அடுத்த நேர யாரு எதிர்பார்க்கலாம்? வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அம்மது பேசுறமா. யார்? கவிதா மேடமா?
1: கவிதா தான் சார். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கமா. நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கேட்டவுடனே பட்டோடான்னு சொல்லுங்க. நீங்க விட்டீங்க, நீங்க
1: சொன்னே கேக்கலையா? நீங்க 9 மணிக்கு இங்க கேக்கலையா?
2: அப்படி அந்த ஷோ கேட்கலங்க, நான் 11 மணிக்கு தான் கேட்டேன்.
1: அப்ப இப்ப சொல்லிடுவோம் டட்டோடாயின்.
2: அதுதான்.
1: சரி சொல்லுங்க சார், உங்களை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் போதும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
2: ஆமா, நிறைய காமெடி கிளிப்ஸ் எல்லாம் பாப்பேன். அந்த வடிவேல் சாரு, அந்த இதெல்லாம் போட்டாராஜன் சாரு, அந்த வாய்ஸ்லாம் பேசி அப்படியே நம்மள பேசி பார்த்து அப்படியே இருப்போம். அதே போல நம்ம என்ன சொல்றதுன்னா, நம்ம முக்கியமா நம்ம ரெயின்போ இந்த பண்பலை கேட்டாலே போதும், ரொம்ப தெம்பாயிடும்.
1: சூப்பர் சார், நன்றி சார், அழகா சொன்னீங்க, நன்றி சார். ஓகே, ரெயின்போ கேட்டாலே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து இதை நீங்களும் ரெயின்போ கேட்டா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நம்புறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து எங்கேயும் எப்போதும் படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:21 ஆயிற்றுக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க உங்களோட ரெயின்போ வித் மீ ஆர்ஜே கவிதா. நிகழ்ச்சியில் வந்து ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று கேட்டு வந்தோம்ல, சொட்ட சொட்ட நனைய வைத்தாயின்னு. மழை எங்கெங்க பெய்யுது நனைய வைக்கிற அளவுக்கு அப்படிங்கிறீங்களா? பெஞ்சா நல்லா தான் இருக்கும், பட் வந்து பார்ப்போம், எதிர்பார்ப்போம். ஸோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த சின்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டிருந்தேன். நேயர்கள் இணைப்பில் வரீங்க. ஸோ வந்து கால் பண்ண வேண்டிய எண்கள் வந்து 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பு போட்டு 298-6-0038 மற்றும் 295-2-0554 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நேஷன் இன்னைக்கு அடுத்த நேரியாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. அடாடா, வணக்கம் ரெயின்போ. என்னது, மிஸ்டு கால் கொடுத்து விளையாண்டு இருக்கீங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், யாரீங்கன்னு பேசுறீங்க?
1: குயில் கோபி.
0: குயில் கோபி, ஓகே, சொல்லுங்க சார்.
1: காலையில எழுந்து காபி ஊத்தி பாத்ரூம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டு மற்ற வேலையா இருக்கும்.
0: மற்ற வேலையா தான் உங்களுக்கு வந்து காஃபி குடிக்கிறது தான் வந்து சந்தோஷம் அப்போ?
1: ஆமா, காஃபி குடிச்சிட்டு பாத்ரூம் போய் குளிச்சுட்டு டாய்லெட் போயிட்டு வந்து குளி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் மற்ற வேலையா.
0: இல்ல சார், நான் என்ன வேலை பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கல. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் இருந்தா போதும். காபி டீ, காபி டீ. ஓகே சார், நன்றி சார். அடுத்த நேயர் வணக்கம். என்ன என்ன இப்பெல்லாம் பண்ண கூடாதுங்க. அடுத்த நேயர் வணக்கம். யாரோ சதி பண்றாங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
2: சகோதரி அவர்கள் வணக்கம். நான் சென்னையில இருந்து பழக்கடை தாமோதரன் பேசுகிறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரர் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் சார, வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய, சரி ஐயா, உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சின்ன விஷயம்.
2: நிறைய சந்தோஷத்துல இருக்கு. இப்போ ஒரு 5 வருஷமா பாத்தோம்னாக்கா, காகத்துக்கு நான் காரா பூந்தி மிக்சர் ஊட்டி விடுறேன்.
0: ஊட்டி விடுறீங்க?
2: என்னுடைய குட்டி, ஆமா, அது தன்னுடைய குட்டியை கூட்டின்னு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி குட்டியை கூட்டினு விட்டுது. அது ஒரு 10 நாள் வந்து தனியா வந்து சாப்பிட்டுட்டு நான் திரும்பி இருந்தேன்னா என்ன முதுகுல குத்துவாங்க. 8 பேர் இருக்காங்க. முதுகுல குத்திட்டு பாப்பா திரும்பி ஊட்டி விடுவேன். நான் கீழே போட்டுதான் அதை எடுத்து கொடுத்தா மறுபடியும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. மறுபடியும் கொடுத்து அதை சாப்பிட மாட்டாங்க. வேற எதனா கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க. அப்ப ரொம்ப அதிசயமா இருக்கும். பாத்தீங்கன்னாக்கா

0: அதுக்கு 7 வயசு குழந்தைக்குள்ள அறிவு அதுக்கு இருக்கு. அதனால கீழே போட்டதை மறுபடியும் எடுத்து கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ அதில் இருக்கிற சந்தோஷம், என்னதான் 1 கோடி ரூபாய் பணம் இருந்தா அந்த சந்தோஷம் கிடைக்காது. ஒருத்தர் வந்தாரு கார்ல பாத்துட்டு, இந்தாங்க 1000 ரூபாய் காக்காக்கு பொட்டலம் வாங்கி சொன்னேன், நீங்க பொட்டலம் வாங்கி கொடுங்கோ, நீங்க குடுக்கறீங்க மத்தவங்கிட்ட சொல்ல சொல்ல அந்த ஆளு வாங்கி கொடுத்தானா இல்லையான்னு சொல்ல நம்மளோட சந்தோஷம் போயிடும். அப்ப நீங்க வாங்கி கொடுக்கறப்போ நானும் சாப்பிடலாம் அதுங்களை சாப்பிடலாம் அப்படின்னு அவர் கண்ணுல தண்ணி வந்து, இப்படி எல்லாம் இருக்கிறீங்களே இதுதான் வாழ்க்கை. அதனால காகத்துக்கு ஊட்டி விடுற ஒரு 5 வருஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட கருத்து நன்றி நன்றி நன்றி.
1: சூப்பர், நீங்க சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி சார், நன்றி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: வணக்கம். வணக்கம், நான் திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன். சகோதரி வணக்கம். சகோதரி
1: வணக்கம். சொல்லுங்க சார், உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த சின்ன விஷயம் இது.
2: இன்னைக்கு நான் எப்போ நடக்குதுமா, காலையில ஏறணும்னு கொஞ்சம் அந்த பூஜை பண்ணுவேன், அதுக்கு ஒரே ஒரு டெம்பரேச்சர் தான் இருக்கு. நிறைய இருக்காங்க மகான்கள், ராமானுஜர், அவங்க எல்லாருக்கும் வரணும் அந்த பூ. அப்படி வருகிறப்ப ஒருத்தர் குறைஞ்சா கூட கொஞ்சம் மனசு வருத்தமா இருக்கும். அது எல்லாருக்கும் வந்து மிச்சம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
1: சூப்பர் சூப்பர், நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. இப்போ நேயர்கள் வந்து தொடர்ந்து அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் பேஜ்லேயே வந்து நான் போட்ட போஸ்ட் கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், ரெயின்போ எஃப்எம் அப்படிங்கிற போஸ்ட் கீழே பேஜ் கீழே. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாகை சூடாவை படத்துக்காக பாட்டு வந்துருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 90.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: கயல் படத்திலிருந்து ரஞ்சித் அண்ட் ஸ்ரேயா கோஷல் சேர்ந்து பாடின பாட்டு யுகபாரதியோட வரிகளில் இமானோட மியூசிக்கில் கேட்டு முடிக்கும் போது நேரம் 11:40 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க உங்களோட ரெயின்போ வித் மீ ஆர்ஜே கவிதா. இன்னைக்கு உங்களோட ரெயின்போல எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் போதும்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் வந்து கேட்டிருந்தேன் நேயர்கள்கிட்ட. நேயர்கள் வந்து அழைக்க வேண்டிய எண்கள் வந்து 0444 அப்படிங்கிற முன்னிணைப்பை போட்டு 2986-00-38 மற்றும் 2952-05-54 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என் கூட பகிர்ந்துக்கலாம். நம்பரை வந்து திருப்பியும் சொல்கிறேன், 2986-00-38 மற்றும் 2952-05-54 ரெண்டு நம்பரை போட்டு கால் பண்ணுங்கள். முன்னிணைப்பா 044 அப்படிங்கிற நம்பரை மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் கூடிய அடுத்த நேர் யாரங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் ரத்னவேல்.
0: ரத்னவேல் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
1: திருச்சி.
0: ஓகே சார், சொல்லுங்கள் சார். இன்னைக்கு கேட்டிருந்த டாபிக் தெரியும்.
2: அவங்களுடைய
0: நன்றி சார். உண்மையாகவே நம்மளே வந்து கதறி கதறி அழுகிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தால் கூட ஒரு குழந்தை நம்மளை பார்த்து சிரிக்கும்போது, அந்த குழந்தை வந்து நம்மளோட கையை பிடிக்கும்போது, அப்பா எப்படி இருக்கும் தெரியுமா, ஐயோ நம்மளை பார்த்து ஒரு குழந்தை சிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நம்மளுக்குள்ள உள்ள குழந்தை வந்து வெளில வரும் அந்த டைமில். ஸோ நிகழ்ச்சியில் இன்னைக்குடைய அடுத்த நேரம் யாரங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ.
0: வணக்கம், யாரங்கன்னு பேசுறீங்க? வள்ளி பேசுறீங்க. சொல்லுங்கம்மா, உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த சின்ன விஷயம். அதுக்கு முன்னாடி நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்க மேடம்.
0: பரவாயில்லையே, அத ஞாபகம்.

0: வந்து கேக்குறீங்க பாத்தீங்களா, அப்படியே இருங்க, இறைகள் மாதிரி இருங்க. அடுத்த நேயர் வணக்கம். மிஸ்டு கால் கொடுத்தலாம் விளையாடக்கூடாது. ஃபேஸ்புக் பேஜில் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருக்காரு, என்னன்னா இறகுகள் எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப சூப்பர், வெரி நைஸ் அண்ட் சாங்ஸ் ஆர் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முரளி வெங்கடேஷ் அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த இறகுகள் எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாருமே வந்து கேட்டிருக்கீங்க, கேட்டு அதை வந்து மனசுக்குள்ளே பதிய வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேரம் யாருங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கன்னு பேசுகிறீங்க?
1: வணக்கம், நான் சசிகலா பேசுறேன் மேடம்.
0: சசிகலா பேசுறீங்க, நல்லா இருக்கீங்களா?
1: ஆ ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: ஓகே சொல்லுங்கமா, உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த ஒரு சின்ன விஷயம் அது எது?
1: சின்ன விஷயம்னா எனக்கு வந்து எவ்வளவு சோகமா இருந்தாலும் எனக்கு சந்தோஷப்படுத்துற ஒரு சின்ன விஷயம்னா எஃப்எம்ல பேசுறதுதான்.
0: எஃப்எம்ல பேசுறதுதான்.
1: ஆமா, எஃப்எம்ல
0: சந்தோஷமா இருக்கு. எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்கு பாருங்க, நன்றிமா.
1: நிஜமா மேடம், எனக்கு நிறைய ரொம்ப பெரிய சோகத்திரெல்லாம் கூட எனக்கு இதுதான்.
0: சூப்பர்மா சூப்பர்மா, கேளுங்க தொடர்ந்து கேளுங்க. நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: சைதாப்பேட்டை ராசு பேசுறேன்.
0: சைதாப்பேட்டையில இருந்து
2: ராசு.
0: ராசு ஓகே சொல்லுங்க சார்.
2: ஒண்ணுமே இல்லங்க, சாயங்காலத்துல வந்து இந்த குழந்தைங்க வரும் மாத்தி மாத்தி, ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் விளையாடும், அதுவே பெரிய மகிழ்ச்சி.
0: குழந்தைங்களோட விளையாடுறதே பெரிய மகிழ்ச்சி.
2: பெரிய மகிழ்ச்சி,
0: சின்ன மகிழ்ச்சி எல்லாம் இல்ல, பெரிய மகிழ்ச்சி. சூப்பர் சார், நன்றி சார், நன்றி. உண்மையாவே நம்மளை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரசிக்க ஆரம்பிச்சோம், ரசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு வந்து அது அதுலேருந்து நிறைய சந்தோஷங்களை வந்து நம்ம வந்து கிராப் பண்ணலாம்னே சொல்லலாம். அதாவது இது எதுவாக வேணாலும் இருக்கலாம். பாருங்களேன், குழந்தைங்களோட சிரிப்பை சொல்கிறாங்க, குழந்தைங்க நடந்து வந்து கொஞ்சம் நேரம் விளையாடுறத சொல்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ பீச்சுக்கு போனீங்கன்னா அலையெல்லாம் ரசிப்பீங்கள்ல, அந்த மாதிரி நான் என்னத்தை ரசிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீச்சுக்கு போய் உட்காந்துருப்பேன், அலை பிடிக்கும், அந்த மேகம் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஆனாலும் அந்த வீச்சு மணலுக்குள்ள அந்த குட்டி குட்டி நண்டு குட்டிங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருக்கோம், ரெண்டு நண்டு சண்டை போட்டுருக்குங்க, டக்குன்னு பார்த்தா வெளியில ஒரு குட்டி வலையிலேருந்து வெளில ஓடி வரும், அதை பிடிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேற ஒரு வலைகளை போய் ஒடிஞ்சிக்கும். எங்கதான் அந்த வலையெல்லாம் வச்சிருக்கு, எப்படிதான் அதை அடையாளம் கண்டுபிடிக்குன்னு தெரியாது. அவ்வளோ அழகா வந்து சூப்பரா இருக்கும். அதை கவனிச்சு பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து அதை கவனிச்சு பாத்திருக்கீங்க அப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் இன்னொரு இந்த டைம் போகும்போது நீங்க அதை கவனிச்சு பாருங்க. அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி பறவைங்க இருக்கும், சிட்டுக்குருவிலாம் இருக்கும். இப்போ எங்க வீட்டுல வந்து பின்னாடி கார்டன் இருக்குல்ல, அந்த கார்டனுக்கு போகும்போது காலையில எழுந்திரிச்சு பிரஷ் பண்ண போனோம்னா அங்கங்க அணில் குஞ்சு இருக்கும், மைனா இருக்கும், குருவிங்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து சத்தம் கேட்டுட்டே அப்படி பல்லு விளக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து செம்பருத்தி செடியில அந்த சின்ன சிட்டுக்குருவி வந்து அந்த தேனை எடுக்கும் பாருங்க, அதோட மூக்கு வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும், அதை வச்சு குட்டி குட்டியா வந்து என்னதான் பண்ணணும்னு தெரியாது, அப்படியே பார்த்து அப்படியே பல்லு விளக்குறதே மறந்துடனா பாருங்களேன். பல்லு விளக்குவேன் பட் இருந்தாலும் வந்து அந்த டைம்ல வந்து அதை காலை பொழுதை வந்து அவ்வளோ அழகாக்குறதுக்கான அந்த விஷயம்னே சொல்லலாம். உண்மையாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா பறவைகள் இருக்கும். இப்போ டீ கடைக்கு போகும்போது ஆப்போசிட்ல வந்து ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பறவைங்க இருக்கும், அந்த பறவைங்க ரெண்டும் வந்து விளையாடுறது, அதை வந்து அதோட இறகுகளை வந்து சரி பண்ணுறது, அதை வந்து ரெண்டு பறவைங்க வந்து சண்டை போட்டுக்கிறது, அந்த அந்த பறவைகளுக்குள்ள சண்டையே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் சில சொல்ல போனீங்கன்னா வந்து எறும்பு தண்ணி குடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் வந்து எறும்பு தண்ணி குடிக்கிறதெல்லாம் பார்த்து அதோட அந்த குட்டி வயிறு அப்படியே வெள்ளையா பெருசாகிறத வந்து பார்த்து வா இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கேன். அதே மாதிரி வாலில் இருக்கிற பள்ளிக்கிட்ட வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை தெளிச்சு விட்டோம்னா அந்த பள்ளி வந்து அப்படியே குட்டி நாக்க வச்சு அப்படியே அந்த தண்ணியை குடிக்கும்போது ஆஹா ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி, எப்போ பள்ளிக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன், வேற லெவல் சந்தோஷமாக இருக்குங்க, வேற எதுவுமே வேணாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் பேசிகிட்டே போக வேண்டியதான். நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாட்டுக்கு அப்புறமா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்காடி திரைப்படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4, எல்லாமே சமதுல்ல.

0: நேரம் 11:53 ஆயிட்டு இருக்க ரெயின்போ 90.4 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க உங்களோட ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றத விட இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தீங்க உங்களோட ரெயின்போ தான் வித்மி ஆர்ஜே கவிதா. சோ நீஷில் எதை பத்தி பேசியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களை சந்தோஷப்படுறதுக்கு இந்த சின்ன விஷயம் போதுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம நிறைவு காலர் யாருங்கன்னு பாத்திரலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாரங்கன்னு பேசுறீங்க?
1: ஒரு ப்ரோக்ராம்லதான் கலந்துக்கணும் பொழுது ரொம்ப அது மனசுக்குதான் இருக்குது.
0: ஐயோ, நல்ல டாபிக் எல்லாம் போதே அப்படிங்கிறீங்க.
1: நல்ல டாபிக். எல்லாரு கூடயும் நம்ம பழைய காலத்துல பேனா நண்பர்கள் முகம் தெரியாதவங்களுக்கு கூட லெட்டர் எழுதி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அது வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட எழுதுவோம். அந்த மாதிரி நீங்க ஒரு இடத்துல இருக்கிறீங்க, நாங்க ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்பொழுது மனம் விட்டு அந்த ஒரு சந்தோஷம், அந்த விளையாட்டு கேம் நீங்க சொல்றப்பல சேர்ந்துகிட்டு ஜெய், அது வெற்றி தோல்வி அதுக்கு அப்பாற்பட்டது. அந்த கேக்குறதுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டோம்னா அதுல ஒரு சந்தோஷம்.
0: ஆமா,
1: இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி காத்தால எழுந்திருச்சதும் அந்த போனை பார்த்துட்டு குட் மார்னிங் போடுறது, யாராவது போட்டுருக்காங்களோ அல்லது நமக்கு வேண்டியவங்களுக்கு போடுறது, அது ஒரு சந்தோஷமா இருக்கும்.
0: ஓகேம்மா, நன்றிம்மா, நன்றி. ஸோ கால் பண்ணி நிகழ்ச்சி நிறைய பேர் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லாருமே வித்தியாச வித்தியாசமாக சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த குட்டி குட்டி விஷயங்களை சுற்றி உள்ள குட்டி குட்டி விஷயங்களை கவனிச்சிங்கனாலே வந்து ஒரு நாளில் என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன அது வந்து அப்படியே வந்து உங்களுக்கு சரியாகும். வந்து நீங்கள் உங்கள் வந்து வந்து வந்து உங்கள் மனசில் உள்ள பாரமே குறைஞ்சிரும், அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது பூனைக்குட்டி வந்து காலில் சுற்றி விளையாடும்ல, அது அதே மாதிரி ரெண்டு நாய்க்குட்டி விளையாண்டுட்டு இருக்கும்போது ரெண்டு சண்டை போட்டு அது ஒரு குட்டி, அதாவது சின்ன நாய்க்குட்டி வந்து ஒரு சவுண்டு போடும் பாருங்களா, அந்த குறைக்கிற சவுண்டு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்காகவே வேணும்னே போயிட்டு அதுக்கு வம்பு வளர்த்து அந்த நாய்க்குட்டிகிட்ட வந்து அதை சவுண்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி பூனைக்குட்டி வந்து நம்மளோட அப்படியே காலில் சுற்றிட்டு இருக்கோம், நம்ம கழுத்தெல்லாம் படுத்திருக்கும்போது கழுத்துலலாம் ஏறி வந்து விளையாடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ரசித்து நீங்கள் வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த டாபிக் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ எனக்குமே வந்து நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த மாதிரி ஒரு பர்சன் தான், என்னோட சுற்றி உள்ள சின்ன சின்ன விஷயங்களை ரசித்து எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் போனால் போட்டும் போ அப்படின்னு சொல்லிட்டு இதுவே போதுமே நமக்கு வேறு என்ன வேணுங்கிற மாதிரி தான் வந்து நான் இருப்பேன். அதுதான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து இப்போதைக்கு குட்டியாக ஒரே ஒரு பாய் பாய், மனசே இல்லாமல் போகிறேங்க அப்படிங்கிற மாதிரி பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்கள் ஆர்ஜே கவிதா. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் வந்து மயக்கம் என்ன படத்துக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. நான் சொன்னதும் மழை வந்துச்சா, வந்தால் நல்லா தான் இருக்கும். எங்கெங்கே வருது, நரேஷ் அண்ட் சைந்தவி சேர்ந்து பண்ண பாட்டு, செல்வராகவனோட வரிகளில், ஜீவ் பிரகாஷோட இசையில். கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 90.4, இங்கே எல்லாமே சமதுல.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் துப்பாக்கிச் சுடுதல் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சமூகத்தின் கடைக்கோடியில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் தேசத்தை நிர்மாணிப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா என்று அவரது பிறந்தநாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவது அவசியம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நியூயார்க்கில் ஈராக் துணை பிரதமர் திரு ஃபாட் ஹுசைனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இத்திட்டம் உலகின் நம்பிக்கைக்குரிய உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஆகாஷ்வாணி வானொலி நிலையங்களில் பொது சேவையை மேம்படுத்துவதுடன் வர்த்தக வருவாயையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதன் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி என் அண்ணாதுரைக்கு சொந்தமான இடங்களில் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தொடக்க கல்வி பட்டய தேர்வுக்கான விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பித்த தேர்வர்கள் அதனை இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1,12,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த உக்கரம் கிராமத்தில் கீழ்பவானி வாய்க்கால் கரையோரம் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல் மாந்தர்களின் ஈமக்காடு கண்டறியப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளை வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 185 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 12 மணி 2 நிமிடம். நேரில் இனி கேட்கலாம்.
3: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று PMSSV Young Achiever Scholarship Award Scheme for Vibrant India. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர், நாடோடி பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம்.
4: சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் துடிப்பான இந்தியாவிற்கான பிரதமர் இளம் சாதனையாளர் உதவித்தொகை விருது திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. பாரத பிரதமரின் யாசஸ்வி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ₹75,000 முதல் 1,25,000 வரையிலான உதவித்தொகை வழங்கப்படும். பாரத பிரதமரின் யாசஸ்வி என்பது சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட உதவித்தொகை திட்டமாகும். இது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கான உதவித்தொகை.

0: திட்டமாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பெற்றோரின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கும் மாணவர்கள் மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும். யசஸ்வி திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் நிதி தடைகளை கடந்து அவர்களின் கல்வியை முடிக்க உதவுகிறது. இந்த முயற்சி தனிப்பட்ட கல்வி வளர்ச்சியை வளர்ப்பது மட்டுமல்லாமல் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் சமத்துவமான சமூகத்தை உருவாக்கும் பரந்த பார்வைக்கும் பங்களிக்கிறது. யசஸ்வி திட்டத்தின் கீழ் 9 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் மெட்ரிக் முன் உதவித்தொகையையும் மெட்ரிகுலேஷன் அல்லது உயர்நிலை படிப்புகளுக்கு மெட்ரிக் பின் உதவித்தொகையையும் பெறலாம். படிப்பில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் சிறந்த வகுப்பு பள்ளி கல்வி மற்றும் சிறந்த வகுப்பு கல்லூரி கல்வி திட்டத்தின் கீழ் உயர் வகுப்பு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் படிக்க உதவித்தொகை பெறும் வாய்ப்பையும் பெறுகிறார்கள். ஓபிசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான விடுதிகள் கட்டும் திட்டத்தின் கீழ் ஓபிசி மாணவர்களுக்கு விடுதி வசதிகளும் வழங்கப்படுகின்றன. அரசு பள்ளிகளில் பயிலும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக 2.5 லட்சத்திற்கும் குறைவான வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 4000 கல்வி உதவித்தொகை வழங்கும் வகையில் முன் மெட்ரிக் உதவித்தொகை வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2023-24 கல்வியாண்டில் அதன் செயல்படுத்தலுக்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு 32.44 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பின் மெட்ரிக் உதவித்தொகை மேல்நிலை கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு ஆதரவளிக்கிறது. பாடத்தின் வகையை பொறுத்து ₹5,000 முதல் ₹20,000 வரை கல்வி உதவித்தொகைகளை வழங்குகிறது. கூடுதலாக உயர் வகுப்பு பள்ளி மற்றும் கல்லூரி கல்வி திட்டங்கள் ஓபிசி, இபிசி மற்றும் டிஎன்டி பிரிவுகளைச் சேர்ந்த திறமையான மாணவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் கல்வி கட்டணம், விடுதிச் செலவுகள் மற்றும் பிற கல்வி செலவுகளை உள்ளடக்கும். பள்ளி மாணவர்கள் ஆண்டுதோறும் ₹9.25 லட்சம் வரை நிதி உதவி பெற தகுதி உடையவர்கள். உயர் நிறுவனங்களில் உள்ள கல்லூரி மாணவர்கள் கல்வி கட்டணம், வாழ்க்கை செலவுகள் மற்றும் கல்வி பொருட்கள் உட்பட முழு நிதி உதவியை பெறுகிறார்கள். கல்வி அணுகலை மேலும் மேம்படுத்துவதற்காக 2023-24ஆம் ஆண்டில் ஓபிசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான விடுதிகள் கட்டுதல் திட்டத்தின் கீழ் ₹12.75 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது அரசு பள்ளிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு அருகில் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய மாணவர்களுக்கு தங்குமிட வசதியை வழங்குவதையும் அவர்களுக்கு தரமான கல்வியை சிறந்த முறையில் அணுகுவதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் தேசிய தேர்வு முகமை நடத்தும் யசஸ்வி தேர்வு வேட்பாளர் தேர்வுக்கான அடிப்படையாகும். மொத்த குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சம் வரை உள்ள ஓபிசி, இபிசி மற்றும் டிஎன்டி மாணவர்களுக்கு திறந்திருக்கும். குறிப்பிட்ட உதவித்தொகை திட்டத்தை பொறுத்து கூடுதல் தகுதி அளவுகோள்கள் பொருந்தக்கூடும். விண்ணப்பிக்கும் இடம் தகுதியான மாணவர்கள் தேசிய உதவித்தொகை போர்ட்டலில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். முகவரி scholarships.gov.in. விரிவான அளவிலான உதவித்தொகைகள் மற்றும் ஆதரவு திட்டங்களை வழங்குவதன் மூலம் பாரத பிரதமரின் யசஸ்வி விளிம்பு நிலை சமூகங்களுக்கான கல்வி அணுகலை பெரும்பாலும் தடுக்கும் நிதி கட்டுப்பாடுகளை நிவர்த்தி செய்கிறது. பல்வேறு முந்தைய திட்டங்களை ஒரு நெறிப்படுத்தப்பட்ட முயற்சியாக ஒருங்கிணைப்பது மாணவர்கள் தங்கள் பள்ளி ஆண்டுகள் முதல் உயர்கல்வி வரை ஆதரிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. இது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான பாதைகளை உருவாக்குகிறது. தரமான கல்விக்கான அணுகலை விரிவுபடுத்துவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டுடன் பாரத பிரதமரின் யசஸ்வி திட்டம் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் உறுதியான தாக்கத்தை ஏற்படுத்தி மேலும் உள்ளடக்கிய மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்க உதவுகிறது.
1: இதுவரை PM-YSSV பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர், நாடோடி பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

12:02 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜே ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். நம்ம எல்லோருக்குமே பிடிச்ச இடம் அப்படின்னா நம்மளுடைய வீடு தான். அந்த வீடு அழகா வச்சுக்கணும்னு நினைக்கிறப்போ அதுல இருக்க டாஸ்க் இருக்குல்ல, அதுதான் நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்ல. ஸோ நம்ம வீட்டில் இருக்க டைனிங் டேபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்றத தவிர மற்ற எல்லா விஷயமும் அதில் தான் பண்ணுவோம் இல்லை. அங்கே வந்து என்னென்னமோ வந்து பொருள்லாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சேர் ஒன்று இருக்கும், அந்த சேரை உட்கார்றத தவிர நம்மளோட துணிகள் எல்லாமே மழை மாதிரி குவிச்சு வச்சுருப்போம் இல்லை. ஸோ இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய வீட்டை பராமரிக்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூப்பரான ஐடியாஸ் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறீங்க. அது ஈஸியாக க்ளீன் பண்ணுற வேலையாக இருக்கலாம், இல்லை இடத்த மிச்சம் பண்ணுற வேலையாக இருக்கலாம், இல்லை பழைய பொருட்களை மறுபடியும் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நிறைய ஐடியாலாம் வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துக்க போகிறீங்க. ஸோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நீங்கள் உங்களோட ஐடியாலாம் எங்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டியவர்கள் தான் 2986-00038 அல்லது 2952-0554. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியோட முதல் பாடலாம் உங்களுக்காக காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில பழனி பாரதியோட வரிகளில் விஜய் யேசுதாசோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 12:16 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி கூடி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார், நான் சசிகலா பேசுறேன்.
0: சசிகலா பேசுறீங்களா? உங்க வானொலியோட வால்யூம் கம்மி பண்றீங்களா?
1: அதாவது
2: பராமரிப்பீங்க? என் அக்கா நான் செம்மையா டெக்கரேஷன் பண்ணுவோம். அதாவது அங்கங்க டார்ல வச்சிருந்த மாதிரி எதுவும் சரி பண்ணிச்சிருவோம். யார் கெஸ்ட் வந்தாலும் ஒண்ணு கச்சரா நடத்திருந்தாங்க. நான் எங்க அக்கா போட்டி போட்டு செய்வோம்.
0: அப்படியா, போட்டி போட்டு செய்வீங்க? ஆனா கெஸ்ட் வந்தா தான் செய்வீங்களா? நான் அதுக்கு முன்னாடி வீட்டை பராமரிக்க
2: மாட்டீங்களா? கெஸ்ட் வந்தா கச்சரா செய்வோம். ஆனா அது முன்னாடி அது அங்கங்க இருக்கும். ஹால்ல வச்சிருவோம்.
0: அந்த டிசைன் தான் எல்லாத்தையும் இருந்த பொருள் எல்லாத்தையும் இருந்த இடத்துல அடிக்க வைப்பீங்க அதான்ல. எப்பவுமே அந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கான ஐடியா தான் கேட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க கெஸ்ட் வந்தபோது மட்டும் பண்ணாம ஓகே.
2: அப்புறம் தோட்டம் வச்சிருக்கேன். தோட்டம்
0: தோட்டம் தோட்டம் பராமரிக்கிறீங்களா?
2: நன்றிமா,
0: நன்றி. நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து?
3: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சொல்லுங்க, நீங்க எப்படி பராமரிப்பீங்க?
3: எங்களுக்கு தானே அதோட வேல்யூஸ் என்னன்னு தெரியும்.

0: அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலதான் அது எல்லாத்தையும் நீட் பண்ணி ஒழுங்கு பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அது மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பியும் பயபடி ஆரம்பிச்சிடும்.
1: அதனால டெய்லியும் அதை பராமரிக்கணும் இல்ல.
0: அப்ப கிளீன் பண்ணி அந்த ஒட்டடை தூசி இதெல்லாம் தட்டி தேவையில்லாததெல்லாம் வெளியேற்றிடணும் சார். தேவையானதை மட்டும் வச்சுக்கணும். அப்புறம் ஒரு ஒரு ஒரு பவுல்ல இந்த வாசனையான பூ எல்லாம் ஒரு தண்ணியில போட்டு வச்சோம்னாவே அது ஒரு மனமா
1: நறுமணமா இருக்கும். உள்ள என்ட்ரி ஆகும் போதே ஒரு நல்ல ஒரு இதோட இருக்கும்.
0: கண்ணுக்கும் பாக்குறதுக்கு குளிர்ச்சியா இருக்கும். ஒரு தெய்வீக மனமும் வீசுற மாதிரி இருக்கும்.
1: நன்றிமா, நன்றிமா, நல்ல கருத்துக்கள் சொல்லிருக்கீங்க.
0: சூப்பரா டாபிக்.
1: நன்றி. நீங்க பராமரிக்கணும், பராமரிச்சு வீடு நல்லா வச்சுக்கணும். நன்றி, நன்றிமா, கண்டிப்பா நன்றி.
0: நன்றி சார்.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார், நெல்லை மாவட்டத்தில இருந்து இப்ராஹிமா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேமா. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கமா. நல்லா இருக்கேன் சார்.
1: நல்லா இருக்கீங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: என்னைக்குமே வந்து அதாவது ஒரு வீட்டுல நல்ல சுத்தமா நல்ல நீட்டா இருந்தாலே பரக்கத்து வரும்னு சொல்லுவாங்க.
1: ஓகே ஓகே.
2: நம்ம வந்து எப்பவுமே முதல்ல கிச்சனை வந்து எப்பவுமே க்ளீனா வச்சுக்கணும்.
1: சூப்பர். சமையலறை ஒருத்தவங்க வந்து இடத்தை சரி பண்ணுவேன்ட்டாங்க, எல்லாத்தையும் அடிக்க வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து நீங்க சமையலறை.
2: ஆமா, கிச்சன் வந்து கட்டாயம். ஏன்னா அதுல வந்து நிறைய பூச்சிகள் அது எல்லாம் வரும். அதனால
1: அது இல்லாம
2: உணவு நம்ம அங்க சாப்பிடுவோம்.
1: ஆமா சார், அந்த சாப்பிட்ட தட்டெல்லாம் அப்படியே போட்டுறது, அப்படியே அந்த குப்பைகள் வந்து ரொம்ப நாளைக்கு கட்டி கட்டி அப்படியே வச்சிருக்கிறது.
2: பாட்டிமாரே அன்னை ஒரு பழமொழியா சொல்லுவாங்க, அது அந்த எச்சி எச்சி இறக்க வைக்கும் அப்படின்னால எச்சி தட்டெல்லாம் அப்படி அப்படியே எங்களுக்கெல்லாம் எங்க பாட்டிமார் சொல்லி தந்தது எச்சி.
1: பரவாயில்ல, அவங்க சொல்லி சொன்னதுனால நீங்க அதை அப்படியே ஃபாலோ பண்றீங்க.
2: அதெல்லாம் நாங்க அப்படியே நல்ல சுத்தமா அந்த அடுப்படி வந்து எப்பவுமே நல்ல நீட்டா இருக்கும். அது ஏதாவது ஒரு பூச்சி கருமை ஏதாவது ஒண்ணு வந்துருந்தா சார், அது வந்து நம்ம பாதுகாக்கணும், குழந்தைகளை பாதுகாக்கணும். அதே மாதிரி வீட்டுலதான் பெரும்பாலும் கிச்சன்ல மட்டும்தான் நமக்கு நிறைய வேலை இருந்த மாதிரி இருக்கும். அந்த கிச்சன் செல்ப் ஒரு மாசத்துக்கு இருக்கும். அது அந்த அவ்வளோத்தையும்
1: வெளியே கிச்சன் இல்ல, எல்லா பொருள் எல்லா இடத்துலயுமே எல்லா இடத்துலயும் நம்ம பராமரிச்சோம்.
2: ஆனா கிச்சன்ல தான் சார் நிறைய ஜாமான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொல்றது
2: நிறைய பொருட்கள் நிறைய சின்ன சின்ன டப்பா அது இதுன்னு நிறைய மற்ற இடத்துல கூட அவ்வளவு இருக்காது. கிச்சன்ல ஏகப்பட்டது இருக்கும். அத நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கணுங்களா, அதுல நம்ம சுத்தம் பண்ணும் போது நிறைய ஜாமான் நம்ம கழிச்சிடும், நம்ம தெரியாம ஏதாவது எடுத்து எடுத்து.
1: ஓகேமா, இதே மாதிரி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பராமரிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் உங்கள்ட்ட. நன்றிமா, நிகழ்ச்சி கலந்துகிட்டதுக்கு நன்றி. ஆயுஷ்நீதி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. 12:22 ஆகிட்டு இருக்கு. ஆயுஷ்நீதி நிகழ்ச்சி என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, வீட்டை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னா பேசிட்டு இருக்கோம். பராமரிக்கிறது அப்படின்னா ஒரு நாள் மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு பராமரிச்சா நாளைக்கும் அதை எப்படியோ தொடர்ந்து தொடர்ந்து டெய்லி பண்ணுவதான் தான் அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் நீக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? வணக்கம், யார் இங்கிருந்து? நல்லா இருக்கமா, நல்லா இருக்கீங்களா? நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? நன்றி. நேர்கள் எல்லாருமே நிறைய விஷயத்த அவங்களோட வந்து பகிர்ந்துக்கிறாங்க. என்னன்னா, சமையலறையை நான் வந்து நல்லா வச்சுப்பேன், புத்தகங்களை அடுக்கி வச்சுக்குவேன், துணிமணிகள் வந்து நிறைய வந்து அடுக்கி வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், தோட்டங்களை கூட நான் டெய்லியும் பராமரிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய வீட்டை நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா,

அழைக்க வேண்டிய எண்கள் தான் 2980683 8 அல்லது 2952055544. ஓகே, ஹாய் ஸ்நேகிதன் நிகழ்ச்சியில் அடுத்தா உங்களுக்காக ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்தில் வந்து உலகான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

கீதா கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு.

0: 12:36 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: அப்படியே விட்டுறாமா அடுத்த நாள் கண்டினியூவா பண்ணோம் அப்படின்னா அது ஃபாலோ பண்ணிடலாம்.
2: அனுதினமும் குடும்பத்தோட ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லாருமே வச்சத வச்ச இடத்துல வைக்கணுங்க
0: எல்லாருமே. இதுதான் முக்கியமான விஷயம். நான் மட்டும் பண்ண மாட்டேன், எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. குடும்பம்னா எல்லாரும் தான் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறீங்கல்ல. அவங்களுடைய வேலையை அவங்களும் பார்த்தாலே பாதி வேலை முடிஞ்சிரும்ல.
2: நீங்க
0: என்ன பண்ணுவீங்க? நீங்க வீட்டை பராமரிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க. அதானே இன்னைக்கு டாபிக்.
2: நான்
0: வந்து
2: வீட்டை பராமரிக்கிறதுனா வாரத்துக்கு ஒரு நாளைக்கு துணிமணிகளை மடிச்சு
0: வச்சிருவேன். பராமரிப்பா சொல்லிருக்கீங்க.
2: அதிகாலையில எந்திரிக்கும் போது நம்மளோட வேலைகள் நிறைய வந்து பளு குறைஞ்சிரும். குறைஞ்சு நம்ம
0: நன்றி. ஏழாமே சமதுளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீ

மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.

0: 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: பன்னிரெண்டு மணி 45 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த். இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டை வந்து எப்படியெல்லாம் பராமரிக்கலாம். ஏன்னா நம்ம கெஸ்ட்டு வந்தால் தான் அந்த பராமரிப்புங்கிற வார்த்தையே நமக்கு வரும். எப்படா வருவாங்க, எப்படா நம்ம எல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருப்பாங்க. அதே மாதிரி இல்லாமல் டெய்லியும் நம்ம வீட்டை பராமரிக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். ஸோ நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டியவர்கள் தான் 298600038 அல்லது 299-525-554. இப்போ நம்ம நேர் ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க அப்படின்னா, பராமரிப்புனா வந்து உடனே வந்துடாது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி நம்ம நினச்சோம் அப்படின்னா இன்றைக்கி பராமரிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணுவோம், லீவு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா உடனே எந்திரிச்சு என்ன பண்ணுவோம், பராமரிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு எதாவதுலாம் எங்கெங்கே இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பராமரித்து வச்சுட்டு இன்னும் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் லீவ் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துடும். அதனால் வந்து பராமரிப்புங்கிறது ஒரு நாள் இல்லை, அது வந்து தொடர்ந்து நம்ம பண்ணணும். தொடர்ந்து பண்ணால் தான் வந்து அதற்கான வேல்யூ கிடைக்கும். ஸோ ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம் சார், நான் மறுபடியும் லைன்ல வந்ததுக்கு சாரி சார்.
1: யாரு?
2: சசிகலா சார்.
1: மேடம், ஒரு நிகழ்ச்சியில அடுத்த நிகழ்ச்சியில பங்கேற்கலாம் மேடம். நன்றி. ஸோ ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக ஜோ திரைப்படத்திலேருந்து சித்துகுமாரோட இசையில் விக்னேஷ் ராமகிருஷ்ணனோட வரிகளில் ஆனந்த் அரவிந்தகிருஷ்ணனோட வாய்ஸில் ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: என்ன
2: சொல்ற குயில?
3: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
4: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.

12:53 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதன் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதன் நிகழ்ச்சியில் என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, வீட்டை எப்படிலாம் பராமரிக்கலாம், ஸ்மார்ட்டான ஐடியாலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம். நம்ம நேர்கள் எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, முக்கியமாக துணி வந்து நான் எல்லாத்தையும் மடித்து வைப்பேன் அப்படின்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தகம் சொன்னாங்க, அப்புறம் வந்து சமையலறை சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி டெய்லியும் நீங்கள் உங்களோட வீட்டை பராமரிச்சிங்க அப்படின்னா அது வந்து வீடு வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வந்து பழைய பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு இடத்த வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வைக்கிறது, பழைய பொருட்களை எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ ஹாய் ஸ்நேகிதன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக மனிதன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் 2 மணிக்கு

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டில் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயே.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காதவா, கண்ணு கூசுதுல.
0: கொஞ்ச நேரம் டார்ச் அடிச்சாலே இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்ப நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தான வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டவானாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச. எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களான்னு நீ யோசிக்கலையப்பா.

0: தமிழ்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற.
1: ஹை பீம், உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
2: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக் லைன்.
1: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ FM 101.4.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 1:01. தொடர்வது ரெயின்போ பயாஸ்கோப்.
2: பிரியமான தோழி, திரைப்பட ஒலிச்சித்திரம் இயக்கம் விக்ரமன்,

0: கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் அசோக், நீங்க அடிச்சடல மைக்கேல் முஞ்ச பாக்கணுமே, பேரஞ்ச மாதிரி ஆயிட்டான்.
1: தேங்க்ஸ்.
2: டேக் இட் ஈஸி மை சன்.
3: மாப்ளே, கிரிக்கெட் மேட்ச் நம்ம மெட்ராஸ் போனியே, என்னாச்சு?
1: வழக்கம் போல நம்ம டீம் தான் வின் மாமா.
3: அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்.
1: தேங்க் யூ. வரட்டா?
3: மாப்ளே, போற வழியில ஜூலியை கொஞ்சம் ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுறேன்.
1: டீச்சர் அம்மா வாங்க.
4: போயிட்டு வரேன்ப்பா.
3: சரிம்மா.
1: வர மாமா. ஒரு 1000 ரூபாய் பணம் இருந்தா தாயே.
4: எதுக்கு கேட்டா உனக்கு பிடிக்காதே.
1: Thank you.
5: அப்பா அப்பா அப்பா நில்லுங்க. டெய்லி ஊரை சுத்திட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு வந்து கவ தொட்டுமா? நம்ம திறக்கணுமா? ஒரு நாளைக்கு வெளியே நிக்கிறப்பா, அப்பதான் உனக்கு புத்தி வரும்.
6: இல்லப்பா, வெளியில ரொம்ப பனியா இருக்கு.
5: இருக்கட்டுமே, அப்பதான் அவனுக்கு உரைக்கும். நீங்க போங்க, போய் படுங்க. நீ என்ன கதை திறக்க மாட்டேங்கிறடா, உங்க வீட்டுக்கு போயிடலாமா?
3: மச்சான், உங்க கூட பழகிறதுக்கு எங்க அப்பா என்ன திட்டுக்கிறான். இந்த நேரத்துல நான் உன் வீட்டுக்கு கூட்டு பண்ண வச்சுக்க, அப்புறம் உங்க இதான் எனக்கும்.
5: போட வாடா.
3: வர்றேன்டா. குட் நைட்ரா.
1: மாமா. ஜூலி.
3: யாரு அது?
1: நான் தான் மாமா.
3: என்னடா மாப்ள இந்த நேரத்துல?
4: லேட்டா போயிருப்பாரு, வீட்டுல கதவு திறந்திருக்க மாட்டாங்க, கழுத கெட்டா குட்டிச்சவர்.
3: அம்மா, மாப்பிளைக்கு ஒரு பெருசு தலை எடுத்துட்டு வாமா. என்ன மாப்ள சாப்பிட்டியா?
1: சாப்பிட்டேன் மாமா.
4: எங்க சாப்பிட்டுருப்பாரு? நல்லா குடிச்சிட்டு ஏதோ அரைகுறையா சாப்பிட்டுருப்பாரு.
3: ஏமா, வீட்டுல சாப்பிடுறதுக்கு என்னமா
4: இருக்கு? பிரெட் பால் இருக்குப்பா.
3: பாலையாவது சூடு பண்ணி கொடுமா.
4: சரிப்பா.
3: மாப்ள உள்ள போய் சாப்பிட்டு போமாப்ள.
1: சரி மாமா.
4: ஆமா, நான் உன்னை ஒண்ணு கேக்குறேன். நீ என்ன கிழிச்சிட்டுன்னு டெய்லி குடிச்சிட்டு லேட்டா வீட்டுக்கு போற, அவங்க திட்டுறதுலதான் என்ன தப்பு இருக்கு?
1: இது பாரு, இந்த மாதிரி அட்வைஸ் கேக்குறதா இருந்தா நான் என் வீட்லயே இருந்திருப்பேன், இங்க வந்திருக்க மாட்டேன்.
4: எப்படியோ போய் தொலை.
5: என்ன தம்பி, இன்னும் அப்படியேதான் இருக்க போட்டுருக்கு.

0: இல்லையே, கொஞ்சம் வளர்ந்துட்டேனே. ஆனா அதை சொல்றது தம்பி, உங்க வயசு பசங்கள் எல்லாம் நல்லா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் வெட்டியாவே இருக்கீங்களே, அதான் சொல்ல வந்தேன்.
1: உங்க வயசு உள்ள ராமசாமி குப்புசாமி எல்லாம் மண்டைய போட்டான், நீங்க இன்னும் இருக்கீங்க, நான் அதாவது ஃபீல் பண்ணனா? ஏய் என்னடா இது, பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு. அவர் யாரு? அவரு உன் அண்ணியோட அப்பா, என் மாமனாரு. அவர்கிட்ட அப்படிதான் மரியாதை இல்லாம பேசுறதா?
2: ஆமா, அவர் மட்டும் ரொம்ப மரியாதையா பேசுறா.
1: எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து எடுத்து பேசிட்டு இருக்கா? நீ உன் தம்பிய பாடுறான், எம்சிஏ முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு மாசம் ஃபாரின்ல வேலைக்கு போறான். நீ இருக்க தண்டத்துக்கு கிரிக்கெட்டு மண்ணாங்கட்டி ஊரை சுத்திட்டு. உன்னை வளர்த்ததுக்கு ஒரு எருமை மட்டை வளர்த்திருந்தாலாவது டெய்லி 4 லிட்டர் பாலாவது கொடுத்துருக்கோம்.
3: மாமா, ஜூலி ஸ்கூல் ஃபங்க்ஷன் முடிச்சு வரவே 11 மணிக்கு மேல ஆயிடும். இந்த குளிருக்கு ரெண்டு பேர் அடிச்சு கார்ட்ஸ் விளையாடுனா கிக்கா இருக்காது
4: அப்படிங்கிற. சரி, டேய் உள்ள பீரோல பாட்டில் வச்சுக்கிறது.
3: தேங்க்யூ தேங்க்யூ.
1: சின்ன பசங்களோட சேர்ந்து சரிக்கு சமமா தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களே.
3: நீ எப்ப வந்த ஜூலி? நீ ஒண்ணு தப்பா நினைக்காத, இன்னைக்கு ஒரு நாள் இவங்க குடிக்கிறத வச்சு இவங்க கெட்டவங்க மட்டும் முடிவு பண்ணிடாத. இவங்க உடம்பால வேணா கெட்டு போயிருக்கலாம், ஆனா மனசால சுத்தமானவங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத ஜூலி, இவங்களை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
5: சும்மா நடிக்காத, நீ குடிச்சிருக்க, முகத்தை பார்த்தாலே தெரியுது.
3: இல்ல, நான் அதை வந்து
5: போய் சொல்லாத. ஏற்கனவே வீடும் கடையும் கடன்ல இருக்கு, அப்பாக்கு வேற ஹார்ட் ப்ராப்ளம், இப்படி குடிச்சதுனால அவருக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா அப்புறம் என் நிலைமை? இதெல்லாம் புரிஞ்சுக்காம நீயும் அவர் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்கிய.
3: இனிமேல் அவர் குடிக்க மாட்டார்.
5: எப்படி?
3: நாளைக்கு பார். சாமியே சரணமையப்பா.
4: அவள என்னடா உனக்கு, என்ன கவுக்கிறதுக்காக ஏதோ ஐடியா பண்ணித்தான் நீ வந்திருக்க.
1: நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. வீட்டுல ஒருத்த மாலை போட்டா அந்த வீட்டுக்காரங்க குடிக்க மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்ன, ஆனா நீங்க குடிக்கலாம், நீங்க ஃபேமிலி இல்லையே.
4: சொல்லு பண்ணாதரா, நீ திடீர்னு மாலை போட்டு தண்ணி அடிக்க
1: கூடாதுன்னு சொன்ன. ஐயே, நீங்க குடிக்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே, என் ஃபேமிலி மெம்பர்ஸ் குடிக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். நீங்க யார் எனக்கு?
3: சாமி.
1: சாமி
4: இப்ப ஓகேவா?
3: எல்லாம் அவன் செயல். சாமி.
4: சாமியே சரணம் ஐயப்பா, போதுமா?
0: சமந்தி, ஒன்னு சொல்லுவேன், தப்பா நினைக்க கூடாது. உங்க பையன் எப்ப பார்த்தாலும் அந்த பீட்டர் வீட்லயே இருக்கான், அவர் பொண்ணோடய சுத்திக்கிட்டு இருக்கான்.
6: சே சே, அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகிட்டு இருக்காங்க, தப்பா எதுவும் இருக்காது.
0: இப்ப இப்படிதாங்க தெரியும். பாருங்க, ஒரு நாள் என்ன ஒரு நாள் அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரத்தான் போறான், இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லி உங்க தலையில பெரிய குண்டை தூக்கி போட போறான். யோசிக்காதீங்க, ஏடா கூடமா ஏதாவது ஆகுறதுக்குள்ள பையனை கண்டிச்சு வைங்க, அதான் என்னால சொல்ல முடியும்.
7: பொண்ணு பேரு மஞ்சுளா, பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு, பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கா, மூக்கு முழியுமா ரொம்ப லட்சணமா இருப்பா. இதான் பொண்ணோட போட்டோ. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்.
5: ரொம்ப அழகா இருக்காங்க.
6: எதுக்கு தம்பி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேன்?
1: அவங்க கிட்ட என்ன கேக்குறது, நாம சரின்னு சொன்னா அவன் தாலி கட்ட போறான்.
7: அதுவும் சரிதான்.
1: நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் பொண்ணு பார்க்க வரோம், பொண்ணை பார்த்துட்டு அப்புறமா பேசிக்கலாம். நீங்க எல்லாரும் வந்து பொண்ணு பாக்குறீங்க, ஜூலி பொண்ணை பார்த்து ஓகேன்னு சொன்னாதான் அவ கழுத்துல தாலியே கட்டுவேன். ஓகேயா?
5: நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்னா?
1: நீ அப்படிதான் சொல்ல மாட்டேன், உனக்கு பொண்ணை பார்த்தா
5: பிடிக்கும்.
1: ஏய், நீங்க எல்லாரும் வரணும் சரியா?
6: கண்டிப்பா நான் வருவேன்.
0: டேய் வரவேண்டா, பச்சி சிந்துட்டே வரவேண்டா.
6: மன்னிச்சுக்கப்பா, உன் தம்பிக்கு தான் பொண்ணு பார்க்க வந்திருக்கிறங்கிற விஷயத்தை உங்க அண்ணனோ புரோக்கரோ என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நிச்சயமா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்.
3: சாரிடா.
5: பொண்ணு அது, அவ மூஞ்சு முகரையும் கொஞ்சம் கூட சரியில்லை. நல்ல வேலைப்பா நீ எஸ்கேப் ஆயிட்ட. உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கும் டேலண்ட்டுக்கும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு வரப்போறா பாரு.
3: ஆமா, இந்த பொண்ணுக்கே நான் லாய்க்கல.

0: இதுல எங்க வர போற ஐஸ்வர்யா ராய் எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகல, நானும் வருத்தப்படல. ஆனா முதலே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல, உன் தம்பிக்கு தான் பொண்ணு பார்க்க போறேன்னு நான் வராமல இருந்திருப்பேன். இது விட ரெண்டாவது பையன் செத்துட்டான்னு சொல்லி தம்பி கல்யாணம் பண்ண வேண்டியதானே.
1: இங்க பாருமா, உயரத்துல இருந்து அருவி விழும், பாக்குறவங்களுக்கு வேணா அது விழுந்துட்ட மாதிரி தெரியும். ஆனா அது அடுத்த நிமிஷமே ஆறா சீரி பாஞ்சு எழுந்து போடுறது இல்லையா, அது மாதிரிதான். இது உனக்கு அவமானம் இல்ல, அனுபவம். நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ கிரிக்கெட்ல பெரிய ஆளா வரத்தான் போற. இன்னைக்கு உன்னை அவமானப்படுத்தினவங்க எல்லாம் அன்னைக்கு உன்னை பார்த்து தலகுனியே தான் போறாங்க.
2: கவலைப்படாத, நல்ல ஃபார்ம்ல இருக்க.
0: தேங்க் யூ சார்.
2: ரஞ்சி ட்ராஃபில மட்டும் ரெண்டு மூணு செஞ்சுரி அடி, கண்டிப்பா இந்தியன் டீம்ல செலக்ட் ஆடுவேன்.
0: அதான் என் லட்சியம்.
2: ஆல் தி பெஸ்ட், மே காட் பீ வித் யூ.
0: அண்ணே, என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ், ஒரு ₹500 பணம் வேணும்.
2: எதுக்கு?
0: ஏதாவது கிஃப்ட் கிஃப்ட் வாங்கிட்டு போக வேண்டாமா?
2: கிஃப்ட் வாங்கிட்டு போனா மட்டும் நீ சம்பாச்சு வாங்கிட்டு வந்தா நினைச்சு போறானா? டேய், நீ தெண்ட சோறுன்னு அவனு நல்லா தெரியண்டா, சும்மா கையை கொடுத்துருவா அது போதும்.
0: இப்படி வெறுங்க வேஸ்ட் போனா எனக்கு அவமானமா இருக்காதா?
2: இப்படி வெட்டித்தனமா சுத்திட்டு இருக்கே, இது உனக்கு அவமானமா தெரியல? போட
0: ஜூலி, ஜூலி வா, போலாமா?
1: ஆம் போலாம்.
3: ஏமா பிள்ள, அந்த பாய் குடுக்க சொல்லி 5000 கொடுத்து நான் கொடுத்துட்டியா?
0: ஆ கொடுத்துட்டேன்
3: மாமா. ஏமா பிள்ள, நீ உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு போலியா?
0: இல்ல மாமா, அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ நான் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்கங்களேன், நீ என்ன அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா, கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்து நான் அந்நியப்படுத்துறேன்னு கேட்பான். ஜூலிக்கெல்லாம் அவ்வளவு பழக்கம் இல்ல. அதான்.
3: அப்படியா? சரி, போயிட்டு வாங்க.
0: வரே மாமா.
3: ஆனா லேன்ல பா.
0: என்ன மாமா?
3: என்னடா ஃப்ரெண்டா இருந்தாலும் பெருங்க வேஸ்ட் பண்ண நல்லா இருக்கேன். இந்த காலத்தில் அண்ணன் தம்பியே சும்மா போனால் மறிக்க மாட்டேங்கிறான். இதில் ஃப்ரெண்டு வேற, நீ என்ன பண்ணுற? இந்த மோதிரத்தை மாப்பிள்ளை கையில் போட்டு. ஏய் போடுறா.
0: வேணாம் மாமா, பரவாயில்ல.
3: நான் சொல்கிறத கேளுறா, நான் பெரிய மனுஷன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். போடுறா. சரி சரி, சீக்கிரமாக வந்து சேருங்க.
2: என்னங்க இது, ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை வயசு பையனோட ஒன்னா பைக்ல அனுப்பி வைக்கிறீங்களே?
3: அனுப்பிச்சா ஓடி போயிருவாங்களா இல்ல லாஜிக் வச்சுக்கு போயிருவாங்களா?
2: நான் என்ன சொல்ல வந்தேன்னா,
3: யோ, அவங்க சின்ன குழந்தைல இருந்து ஒண்ணா பழகுறாங்க, இன்னும் குழந்தையா தான் இருக்காங்க. அவங்க மனசுல எந்த கெட்டனும் இல்ல. நாம இப்படி சந்தேகப்படுறோம் தெரிஞ்சாலே அதை அவங்க சாய்க்க மாட்டாங்க.
2: இல்ல, அதுக்கு சொல்லல.
3: என்ன அதுக்கு சொல்லல? எனக்கு தப்பா தெரியல, உனக்கு தப்பா தெரிஞ்சதுன்னா நீ வேணா அந்த ஊரை விட்டு ஓடிது.
0: இதுக்கு சொல்லி உங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் படத்துல கேமரா வாங்க.
1: கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆகிற வரைக்கும் இதுதான் உனக்கு தொழில். நீ டீம்ல செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் லட்ச லட்சமா சம்பாதிக்க போற, அப்புறமா எனக்கு இந்த பணத்தை திருப்பி கொடு. என்ன?
0: சரி.
1: எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். ஆல் தி பெஸ்ட்.
0: பை.
1: ஓகே, பை. என்னங்க, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா?
4: சொல்லு.
1: ஒண்ணு இல்ல, ஜோலி வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. எல்லா வேலையும் அவளே பாத்துக்கறா, குழந்தைங்களை கூட நல்லா கவனிச்சுக்கிறாங்க. உங்க தம்பியும் அவளும் சின்ன வயசுல இருந்தே பழகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன?
2: நானும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஊர்லயும் எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்காங்க, இது இப்படியே பெருசாகிறதுக்குள்ள இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். நீ என்ன பண்ண நினைக்கிறீங்க?
4: இத நான் முடிவு பண்ண கூடாது, உன் தம்பி அந்த ஜூலியும் தான் முடிவு பண்ணணும். பேசாம அவங்கிட்டயே கேட்டுருமே.
0: இல்ல, நீங்க எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஜூலி நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிருக்கோம். ஒன்னா பழகினவங்கலாம் ஒன்னா ஆயிடணும் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம், கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம்.
4: சரி, அப்படியே வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸா பழகணும், கல்யாணம் பண்ணி கூடாதா என்ன?
1: இல்லங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸா பழகலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஸா பழகினவங்க புருஷன் பொண்டாட்டி ஆகக்கூடாது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கேவலப்படுத்தி கல்யாணத்தை கேவலப்படுத்திடும். பார்த்த உடனே காதல் வரும், பார்க்காம கூட காதல் வரும். ஆனா பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப் வராது, பார்க்காமலும் ஃப்ரெண்ட்ஷிப் வராது. அது பார்த்து பேசி பழகி புரிஞ்சாதான் வரும். அது எல்லாருக்கும் அமையாது, எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
4: பாத்தியாடா, இந்த காலத்து பசங்க ரொம்ப கிளியரா தான் இருக்காங்க. நம்ம தான்

0: அதுல இது ஃப்ரெண்ட்ஷிப் எதுன்னு வித்தியாசம் தெரியாம எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கோம். உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகணும், அப்புறமா லவ் பண்ணிட்டோம்னு சொல்லாம கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பேன்னு சொல்றீங்களே, ரொம்ப பெருமையா இருக்கு.
1: ஊர்ல எவன் சொன்னதை எல்லாமே நம்புனேன், ஆனா கூட பிறந்த உன்னை நம்பாம போயிட்டேன்டா. ஐ அம் சாரி.

0: பாய்ஃபிரண்ட் ஒருத்தர் வந்துட்டான்னு வையேன், அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல.
1: அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே. உனக்கு கல்யாணம் ஆகாம நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்?
0: இங்க பாருமா, நானும் கல்யாணம் பண்ணாம கடைசி வரைக்கும் கூடவே இருக்க போறேன்னு சொல்லல. நிச்சயமா ஒரு நாள் கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போகத்தான் போறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இப்ப நீ போய் எனக்கு மாப்பிள்ளை பாக்குறேன், அவங்க நீ யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவ? நீ என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவங்க நம்புவா போறாங்க. இதே நீ கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டியோட போய் எனக்கு மாப்பிள்ளை தேடு, அப்ப யாருக்கு எதுவும் தப்பா தெரியாது. எனக்கு கல்யாணம் நடக்கணும்னாலே முதல்ல உனக்கு கல்யாணம் நடக்கணுமா? அதான் சரி வரும். நான் சந்தோஷமா இருக்கணும்னா முதல்ல நீ கல்யாணம் பண்ண.
1: சரி, எனக்கு வைஃப் ஆக போறவ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சந்தேகப்பட்டா?
0: உன் நல்ல மனசுக்கு அப்படி எதுவும் கெட்டதாவே அமையாது. பாசிட்டிவாவே நினைப்போமே.
2: சித்தப்பா, மௌத்தார்கன்.
1: அந்த மௌத்தார்கன் கொஞ்சம் காட்டுங்க.

0: எவ்வளவு பாரு?
1: 150 சார்.
0: சரிடா, அன்னைக்கு ஏதோ தப்பு நடந்து போச்சு, அதனால அதையே சொல்லி காமிச்சிருந்தா எப்படி? கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க போறியா? எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான்.
2: அதான் ஏன் பிடிக்கலன்னு கேக்குறேன்.
0: அன்னைக்கு என்ன விட்டுட்டு தம்பிக்கு கல்யாணம் பண்ணீங்க, நான் ஏன்னு கேட்டேனா? எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கலன்னு தான் சொன்னேன்.
2: அது எப்படி பாக்காம சொல்லுவ? ஒரு தடவை பாத்துட்டு தான் சொன்னேன்.
0: அவ எவ்வளவு பெரிய ரதியா இருந்தாலும் எனக்கு வேணாம். அவசரப்பட்டு அப்படி சொல்லாதப்பா. பொண்ணு நம்ம தூரத்து சொந்தம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போன வாரம் அவங்க அப்பா ஒரு ஃபங்க்ஷன்ல சந்திச்சேன். நம்ம ரெண்டு குடும்பமும் சம்பந்தம் பண்ணிக்கிட்டா உறவு தொடருமேனு அவன் தான் சொன்னான். இப்ப போகாம இருந்தா அவளை நல்லா இருக்காதுப்பா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
2: பேசாம ஒண்ணு பண்ணுவோமே. மாமாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நீங்க பொண்ணை வந்து பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜாதக பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லி சமாளிச்சிருவோம்.
0: சரி, வந்து தொலைக்கிறேன். ஆனா பொண்ணை பிடிக்கலன்னு சொல்றதுக்காக தான் வரேன். ஆனா நீ வர வேண்டாம். நீ வந்தா பெரிய ரிஸ்க். என்னைய கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுடுவேன்.
2: நான் வரலப்பா, நீயே போயிட்டு வா.
3: வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க?
0: ஒண்ணும் வேண்டாம், முதல்ல பொண்ண வர சொல்லுங்க.
3: இதோ ஒரு நிமிஷம் வா.
2: சரி. நோ, முடியாதுன்னா முடியாதுதான். நான் வரமாட்டேன், எனக்கு கம்பல் பண்ணாதீங்க.
4: ஏண்டி கத்துறேன்? அவங்க காதல விழுந்து தொலைக்க போகுது. மெதுவா பேசு.
2: விழட்டுமே, அதுக்காக தான் இப்படி பேசுறேன்.
3: நீ எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வா, நான் பேசிட்டு இருக்கேன். பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா? இப்போ வந்துருவா. என் பொண்ணு கொஞ்சம் ஸ்லோ.
0: பரவாயில்ல, நிதானமாவே ரெடி ஆகட்டும், நம்ம அப்புறமா ஒரு நாள் வந்து பாத்துக்கலாம். என் தம்பி கொஞ்சம் ஃபாஸ்ட்.
4: சீக்கிரம் மேக்கப் பண்ணி வேற நல்ல டிரஸ் மாத்திக்கமா?
2: முடியாது.
4: ஐயோ,
5: பொண்ணு கண்ணு ஒரு மாதிரி இருக்க, ஒருவேளை ஒன்றரை கண்ணா?
6: சேச்சே, அப்படிலாம் இல்ல, நேர்ல அழகா இருக்கும்.
5: எப்படி இருந்தா உனக்கு என்னடா, நீ தான் கட்டிக்க போறது இல்லையே.
4: ரெடி ஆயிடுமா ப்ளீஸ். வந்தா உங்களுக்கு காஃபி கொடுத்துட்டு மாப்பிள்ளை பார்த்துட்டு ஹலோ சொல்லுமா, அதுக்கப்புறம் ஜாதகம் சரியில்லை அது சரியில்லைன்னு வேணாம் சொல்லிடலாம்.
2: கண்டவங்களுக்கு எல்லாம் என்னால காஃபி கொடுக்க முடியாது. இப்ப உங்களை போக சொல்றியா இல்லையா?
4: அப்பா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பிடிக்கல, நாம தப்பிச்சிட்டோம்.
2: இப்ப நீ அவங்கள அனுப்புறியா இல்ல நான் கழுத்து பிடிச்சி வெளியே தட்டுமா? போஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ், எனக்கு இஷ்டம் இல்ல.

சாரி சாரி ரந்தினி, உன்னை கவனிக்க முடியல. என்னது துப்பட்டாவை இடுப்புல கட்டிக்கிட்டு டான்ஸ் ட்ரெஸ் மாதிரி, இது மேல போட்டா எவ்வளவு அழகா இருக்கும். அப்புறம் லிப்ஸ்டிக் இவ்வளவு ஹெவியா போடாத, லைட்டா போடு. இல்ல லிப்ஸ்டிக்கே போடாம இரு, நேச்சுரலா இருக்கிறதா அசோக் ரொம்ப பிடிக்கும். என்ன கோஸ்ட் எஃபெக்ட்ல சிங்கிள் ரோஸ் வச்சுக்கிட்டு நல்ல அழகா தமிழ்நாட்டு பொண்ணு மாதிரி தலை நிறைய மல்லிப்பு வச்சுக்கோ. ஏன் அதான் எனக்கும் பிடிக்கும் அவனுக்கும் பிடிக்கும். அப்புறம் நெயில் பாலிஷ் கூட கொஞ்சம் லைட்டா இருக்கலாம். ஓகே. ஐயோ கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சாரி சாரி சாரி. அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொன்னேன்.

0: உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்கவே இல்லையே. சொல்லு, உனக்கு எது பிடிக்காது? அதை கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன்கிட்ட கிளியரா சொல்லிடுறேன். அவர் எப்படி அவன் இவன் நீ பேசுறது எனக்கு பிடிக்கல.
1: மாப்பிளை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம நீ அவரை லவ் பண்ணிட்ட. நாங்களும் அவசரப்பட்டு நிச்சயம் பண்ணிட்டோம். இப்ப பாரு, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. நீ என் கூட வாழ போறியா, அவ கூட வாழ போறியா? புனங்க நான் முக்கியமா அவன் முக்கியமானு மாப்பிள்ள கிட்ட கேளு.
0: ஜூலி தான் முக்கியம்னு அவர் சொல்லிட்டா
1: நிச்சயதார்த்தம் தானே ஆயிருக்கு. இதோட எல்லாத்தையும் நிறுத்திடலாம்.
0: பிரியமான அசோகுக்கு, உன்னை விட்டு தனியே போகிறேன் சிறு காலத்திற்கு. இது இடைவேளையை தவிர பிரிவல்ல. உன் திருமணத்திற்கு என் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஜூலி,
0: இங்க எதுக்காக வந்த? இல்ல, உங்க ரெண்டு பேரோட ஹாப்பி லைஃப்க்கு நான் டிஸ்டர்பா இருக்க கூடாது. இல்ல, நீ போயிட்டா நாங்க ஹாப்பியா இருப்போம்னு யார் சொன்னா? நேத்து அசோக் பர்த்டே பார்ட்டியில உங்க அம்மா கூட சொன்னாங்களே. எங்க அம்மா தானே சொன்னாங்க, நான் சொல்லலையே. அசோக் அவன் பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு நேற்று நீங்க கூட சொன்னீங்களே.
3: ஆமா, நான் கட்டிக்க போறவரை என் முன்னாடி அவன் இவன் பேசாதான் சொன்னேன். நான் இல்லாதப்ப அவரை எப்படி வேணாலும் பேசு, அதுல எனக்கு ஒண்ணும் அப்ஜெக்ஷன் இல்ல.
0: இல்லைங்க, எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ப யாருமே புரிஞ்சுக்கல. எல்லாருமே தப்பா தான் பேசுறாங்க.
3: இப்ப நீ தனியா வந்துட்ட மட்டும் யாரும் தப்பா பேச மாட்டாங்களா என்ன? சொல்ல போனா இனிமேதான் அதிகமா பேசுவாங்க. இத்தனை நாளா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருந்துச்சு. கட்டிக்க போற வந்தா உண்மை தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு வீட்டை விட்டே போயிட்டான்னு உன்ன பத்தி தப்பா பேசுவாங்க.
0: அப்படி இல்லையா? இவ்ளோ வருஷமா ஒற்றுமையா இருந்த ஃப்ரெண்ட்ஸ கட்டிக்க போறவ வந்த உடனே பிரிச்சுட்டான்னு என்ன பத்தி தப்பா பேசுவாங்க? அவங்களுக்கு பழி சொல்லதாமா தெரியும், வழி சொல்ல தெரியாது. நீ தனியா வந்துட்டா அவர் என் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்திடுவாரா? நீ இருந்தாதாமா எங்களுக்கு சந்தோஷமே. வாமா பிளீஸ். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்.
2: நானும் உங்ககிட்ட ஒன்னு பேசணும்.
0: சொல்லுங்க.
2: இல்ல, லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீ சொல்லு.
0: ஒன்னும் இல்ல, நீங்களும் ஜூலியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கீங்க. என்ன காரணமோ தெரியல, நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன நினைக்கும்? நம்ம அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா நமக்கும் இன்னும் கல்யாணம் ஆயிருக்குமே தானே ஃபீல் பண்ணும். ஜூலியை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நமக்கே ஒருத்தலாம் இல்லை.
2: இப்போ நீ என்ன சொல்ல வர?
0: ஜூலிக்கு கல்யாணம் ஆகி புருஷ வீட்டுக்கு போன பிறகு நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்ன? என்னங்க, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா?
2: இல்ல, நானும் உங்ககிட்ட தான் சொல்லணும் நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி ஆரம்பிக்கிறதா யோசிச்சுட்டு இருந்தேன், நீ பட்டுன போட்டு உடைச்சிட்டேன். தேங்க்ஸ் நந்தினி.
3: ஏய், என்னது கல்யாண பொண்ணு இந்த நேரத்துல இங்க?
0: என் ஜாதகப்படி நானும் என் ஹஸ்பண்ட் ஒரு வருஷம் ஒண்ணு சேரக்கூடாது. அதான் ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போட்டுட்டோம். இது நீயும் யார்கிட்ட சொல்லிட்டாதா பிளீஸ்?
2: ஏங்க, நான் எவ்வளவு நாளா ஜூலிக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறீங்களே.
4: நான் என்ன தம்பி பண்றது? நானும் எவ்வளவோ மாப்பிள்ளைங்க வீட்டுல சொல்லிட்டு தான் இருக்கேன். எல்லாரும் உன்னையும் ஜூலியும் பத்தி ஊர்ல தப்பா கேள்விப்பட்டு வேண்டான்ட்டு போயிடுறாங்க. பாப்போம் யாராவது வெளியூர் மாப்பிள்ள கிடைக்கிறாரான்னு.
0: ஹாப்பி மேரிட் லைஃப். கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ்.
5: ஹலோ.
0: வணக்கம்.
4: வா, எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க, வீடியோ எடுத்துறலாம்.
0: வாங்க.
5: ஆ, இருங்க, வீடியோ எடுத்துக்கலாம்.
4: நிறைய பேர் இங்க கம்போஸ் ஆக மாட்டேங்குது. யாரா ரெண்டு பேர் அப்புறம் ஆடுங்களா?
5: சொல்றாருல்ல, போய் உட்கார வேண்டியதானே. நீங்க வீடியோல இல்லன்னு யார் எழுப்புற?
6: என்ன அவசரம் உங்களுக்கு? முதல் பந்திலே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் நிறைய வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க, அவங்கள வெயிட் பண்ண வைக்க முடியுமா? சாதாரண வீடியோ கவரேஜ் எடுக்கிறது தானே, அப்புறமா சாப்பிடுங்க.
3: உனக்கு கொஞ்சமாவது மேனேஜ் தெரியுதா?

0: உட்கார்ந்தவர் இப்படி பாதையில் எழுப்புறீங்க? நாங்களும் ஒண்ணும் உன் வீட்டு கல்யாணத்துக்கு வரல, நீங்க இன்விடேஷன் கொடுத்துதான் வந்தோம். அப்படி ஸ்டேட்டஸ் பாக்குற எங்களையும் கூப்பிட்டேன். இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்களே, அவங்களுக்கு யாரையாவது எழுந்திருக்க சொல்ல வேண்டியதானே? என் புருஷன் தான் உங்களுக்கு கேவலமா போயிட்டாரா? நீங்க சும்மா இருங்க. என் புருஷன் இன்னைக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா நாளைக்கு நிச்சயமா பெரிய ஆளாகத்தான் போறாரு. அன்னைக்கு சொந்தம் சொல்லிக்கிட்டு நீங்க பல்ல அழிச்சுக்கிட்டு வரத்தான் போறீங்க. அப்ப வச்சுக்கிறேன் உங்களை.
1: Congrats. நிச்சயமா இந்த தடவை இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிடுவேன்.
2: Thank you, sir.
1: All the best.
2: Thank you.

0: ஹலோ, நான் அசோக் பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க
0: நந்து. மேட்ச் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு மேட்ச்ல நான் செஞ்சுரி அடிச்சிருக்கேன்.
1: அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்.
0: தேங்க்ஸ். நாளைக்கு ராத்திரி நான் கிளம்பி வந்துடுவேன். ஆமா, ஜூலி என்ன பண்றா?
1: ப்ரே பண்ணிட்டு இருக்கா. கூப்பிடுவா?
0: இல்ல இல்ல, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் கேட்டேன்னு சொல்லு. ஓகே,
1: பாய்.
2: நான் ஆக்ஷன் பைக் கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர். எங்க மோட்டர் பைக் விளம்பரத்தில் நீங்க தான் நடிக்கணும். இப்ப அட்வான்ஸா 10 லாக்ஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன அமௌண்ட் சொல்றீங்களோ அது கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம்.
0: முதல்ல அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் சார், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் பத்தி பேசுவோம்.
2: இதுல என்ன சார் உங்களுக்கு டவுட்? கண்டிப்பா நீங்க தான் செலக்ட் ஆக போறீங்க, செஞ்சுரி செஞ்சுரி அடிக்க போறீங்க. அப்ப பார்த்து ஏகப்பட்ட கம்பெனி நீ நானும் போட்டி போட்டு வருவான். நாங்க முந்திக்க வேண்டாமா? செக் பிடிங்க சார்.
0: இல்ல சார், கன்ஃபார்மா தெரிஞ்ச பிறகு பேசுவோம்.
2: சரி சார், உங்க இஷ்டம். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு தான் கொடுக்கணும். ஓகே,
0: கண்டிப்பா.
2: தேங்க் யூ. வரமா.
0: வணக்கம்.
3: கங்க்ராச்சுலேஷன்ஸ் அசோக். டெல்லியில இருந்து இப்ப தான் போன் வந்தது. இந்தியன் டீம்ல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. இன்னும் 2 நாள்ல அபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் வந்துரும். அது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ஓகே?
0: ஓகே சார். தேங்க் யூ சார். டீம்ல செலக்ட் ஆன மேட்டர் நந்துக்கும் ஜூலிக்கும் தெரிஞ்சா எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கல்ல? வேணாம், சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். அப்புறமா அவங்களே பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: எதுக்காக இந்த ஃபாலோ பண்றீங்க? ஏன் என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க?
0: ஜூலி ப்ளீஸ், நான் சொல்றத கேளு.
1: நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இங்க இருந்து போங்க.
0: கொஞ்சம் இரு ப்ளீஸ் ஜூலி, நான் சொல்றத.
1: இப்போ நீங்க போக போறீங்களா இல்லையா?
4: யூ லாஸ்டர், தனியா போற பொண்ணு இப்படி தான் கேட்ட பண்ணுவியா?
0: ஏய் ஜூலி கிட்ட தான்.
4: என்னடா ஜூலி, கேக்குறதுக்கு ஆள் இல்லன்னு நினைச்சியா? நான் இருக்கேன்டா ஜூலிக்கு. உன்னை
0: ஏய் அவசரப்படாம நான் சொல்றத கேளு.
4: ஓடா புடிக்கி. உங்கடா பேசி திருட்டு புடிக்கி. உன்னை விட மாட்டேன். விடுங்க சார், விடுங்க விடுங்க. ஜூலி கிட்ட வந்த வெட்டி பறி கொடுத்துறேன்.
0: எல்லாருக்கும் முன்னாடி என்ன அடிச்சிட்டல? பதிலுக்கு காலம் போற உன அழ வைக்கடா.
4: டேய் பாக்கல வாடா. ஏய் போடா. டேய் என்ன விடுங்க விடுங்க. விடு வாடா விடு வாடா. டேய் ஸ்டாப். இப்போ விடுங்க விடுங்க.
1: அழகா இருக்கார். சும்மா சொன்ன. ஆமா, இந்த போட்டோ எங்க இருந்து எடுத்த? நேத்து சிட்னி ஷெல்டன் புக்கு உங்ககிட்ட வாங்கினல, அதுக்குள்ள இருந்துச்சு. நந்தினி, இந்த மேட்டர் நீ தான் எப்படியாவது அசோக் கிட்ட சொல்லணும். இப்பவே சொல்லிடுறேன்.
5: என்னங்க?
6: என்ன
1: இங்க வாங்க?
6: என்னது?
1: ஒண்ணும் இல்ல, உங்க ஃப்ரெண்டு மாப்பிள்ள தேடுற சிரமத்தையெல்லாம் நமக்கு கொடுக்கல, அவளே பாத்துட்டான்.
6: இஸ் இட்? யார் இது?
1: இந்தாங்க, நீங்களே பாருங்க.
0: உனக்கு இவர் எப்படி தெரியும்?
1: எங்க ஸ்கூல் கரஸ்பாண்டன்டோட சன்.
0: நேற்றுக்கு ரோட்ல இவரை திட்டிட்டு இருந்தே.
1: ஓ அதுவா? முந்தானத்து சினிமா பார்க்க வர சொன்னா போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 7:30 மணி வரைக்கும் வரவே இல்லை, அதான் திட்டிட்டு இருந்தேன். எங்களுக்குள்ள இந்த மாதிரி செல்ல சண்டைகள் அடிக்கடி நடக்கும். என்னங்க யோசிக்கிறீங்க? அந்த பையனோட அப்பா அம்மா யாருன்னு கேட்டு அவங்க கிட்ட போய் பேசலாம். என்ன சொல்றீங்க?
7: சாரி சார்.
1: என்னங்க?
2: டீம்ல மைக்கேல் செலக்ட் ஆகல, அசோக் தான் செலக்ட் ஆயிருக்காங்க.
1: ஐயோ, மைக்கேல் கேட்டா ரொம்ப அப்செட் ஆயிடுவானே.
2: நீ எதுவும் அவசரப்பட்டு மைக்கேல்கிட்ட உளறி வைக்காத. 2-3 நாள் போகட்டும், அவன்கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லிக்கலாம்.
0: வணக்கம் சார்.
2: என்ன விஷயம்?
0: ஒண்ணு இல்ல சார், என் வீட்டில் இருக்கிற ஜூலியும் உங்க சன் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க,

0: அது உங்களுக்கு தெரியுமானே?
1: தெரியும். என் சன் நேத்து தான் என்கிட்ட சொன்னான்.
0: அதான் அவங்க கல்யாண விஷயமா பேசலான்னு வந்தோம்.

0: அம்மா, ஜூலிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்?
1: ஜூலி என் ஃப்ரெண்டு சார்.
0: ஃப்ரெண்டுன்னா?
1: ஜூலி நானும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா படித்தோம். அவள் அப்பா இறந்ததுலேருந்து அவள் எங்கள் வீட்டில் தான் இருக்கா. எங்களை விட்டு அவளுக்கு யாரும் இல்லை.
0: என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நிறைய கோடி சொல்கிறாங்க. நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டு க்யூவில் நிற்கிறாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு ஜூலி, அவளை எதுக்கு என் மருமகளாக்கணும் சொல்லு.
1: அவங்க ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்றாங்க சார்.
0: சரி, என் பையன் ஆசைப்படுறாங்கிறதுக்காக ஜூலியை என் வீட்டு மருமகளாக்குறேன்னு வை. இதனால எனக்கு என்னென்ன லாஸ் ஆகுது தெரியுமா? சொசைட்டில என் ஸ்டேட்டஸ் குறையுது. கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணை மருமகளாக்குனா சம்பந்திங்க என் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அது மிஸ் ஆகுது. சரி, இதெல்லாம் நான் இழக்கிறேன். கைமாறா நீ என்ன செய்ய போற?
1: என்ன செய்யணும் சொல்லுங்க சார்.
0: இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நீ செலக்ட் ஆயிருக்க, அதுல இருந்து நீ விலகணும். கிரிக்கெட் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்ன டீம்ல செலக்ட் பண்ண வேண்டான்னு கிரிக்கெட் போர்டுக்கு நீயே லெட்டர் எழுதணும். இதனால எனக்கு என்ன லாபம்னு கேக்குறியா? உனக்கு எப்படி கிரிக்கெட்னா உயிரோ அதே மாதிரிதான் என் சன்னு மைக்கேலுக்கும். இந்த தடவை டீம்ல எப்படியும் செலக்ட் ஆயிடுவோம்னு ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கான். செலக்ட் ஆலேன்னு தெரிஞ்சா அவன் உயிரையே விட்டுடுவான். ஸோ நீ டீம்லேருந்து விலகினா அவன் செலக்ட் ஆயிடுவான். ஏன்னா உனக்கு அடுத்த பிளேஸில் அவன் தானே இருக்கான். ஜூலிய மைக்கேல் மேரேஜ் பண்ணிக்கணும்னா நீ டீம்லேருந்து விலகணும். நீயே முடிவு பண்ணிக்க.
2: இந்த தடவை ஆடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீங்கள் சொன்னால் இனி எப்பவுமே உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்காதீங்க. உங்களை இன்சல்ட் பண்ணாங்களே, அவங்க முகத்துலலாம் நீங்கள் கரையை பூச வேண்டாம்.
3: இப்படி வெட்டித்தனமா சுத்திட்டு இருக்கே, இது உனக்கு அவமானமா தெரியல?
4: அவர் கை செலவுக்கு 5-10 வேணும்னாலே அப்பா கிட்டையும் அண்ணங்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. இந்த லட்சத்துல எவன் சார் பொண்ணு கொடுப்பான்?
5: சாதாரண வீடியோ கவரேஜ் எடுக்கிறது தானே, அப்புறமா சாப்பிடுங்க.

0: சரி சார், நான் டீம்ல இருந்து வேலை கேட்கிறேன்.
1: இன்னொரு கண்டிஷன், ஜூலிக்கும் உனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் நம்புறேன், ஆனா என் சொந்தக்காரங்க நம்ப மாட்டாங்க. என்னைக்கு ஜூலிக்கும் மைக்கேலுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுதோ அன்னிலிருந்து அவளை நீ பாக்குறதோ பேசுறதோ வச்சுக்காத. அது ஜூலி மேரேஜ் லைஃபுக்கு தான் நல்லது. என்ன யோசிக்கிற?
0: ஜூலிய பார்க்காம நான் இருந்துருவேன் சார், ஆனா என்னை பார்க்காம ஜூலியால இருக்க முடியாது.
1: நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது. ஜூலிக்கு உன் மேல வெறுப்பு வர்ற மாதிரி நீ தான் ஏதாவது பண்ணணும்.
0: சரி சார், நீங்க சொல்ற மாதிரி பண்றேன் சார்.
1: போயிட்டு வா, ஃபாதர் கிட்ட கேட்டு அடுத்த வாரமே சர்ச்சில் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ண சொல்றேன்.
0: ஜூலிக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்ச அந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுவா. என் லட்சியத்தை விட ஜூலியோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்.

0: Yes!
1: எங்க இப்படி கடன் வாங்கிதான் ஜூலி கல்யாணத்தை நடத்தணுமா?
2: வேற வழி
1: இல்ல, மேரேஜ் கொஞ்சம் தள்ளி போட்டா என்ன?
2: ஐயோ, இவ இந்த வீட்டுக்கு என்னைக்கு வந்தாலோ அன்னில இருந்து நிம்மதியெல்லாம் போச்சு. சொல்ல வேண்டாம் பார்த்தேன், இவன் தரிதரம் தான் கிரிக்கெட் டீம்ல நான் செலக்ட் ஆகாம போயிட்டேன். முதலே இந்த வீட்டை விட்டு போய் தொலையாட்டும்.

0: ஜூலி போயிட்டா. எங்க நீங்க அழுது ஜூலி அழுது, இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? இதுக்கு அவன் நம்ம வீட்லயே ராணி மாதிரி இருந்துட்டு போலாங்க.
1: என்ன பண்றது, அவ ஆசைப்பட்டாலே அவளோட இந்த ஆசையாவது நான் நிறைவேற்ற வேண்டாமா?

0: நந்தினி,
1: என்னங்க
0: டேபிள் மேல என் செயின் வச்சிருந்தேன பாத்தியா?
1: இல்லையே.
0: டேபிள் மேல செயின் வச்சிருந்தேன பாத்தியா?
1: நான் பார்க்கல.

0: அசோக், உன் செயினை நான் எடுத்திருப்பேன்னு சந்தேகப்படுறியா? நான் அவ்வளோ கேவலமா போயிடல அசோக்.
1: இல்ல, ஒருவேளை நீ ஏதாவது ஞாபக மருதியில எடுத்து வச்சிருக்கலாம் இல்லையா?
0: நோ, நீ எதுவும் சொல்ல வேணாம். என்ன திருடின்னு முடிவு பண்ணிட்டேல, பரவாயில்ல. இது என் சம்பளத்துல மிச்சம் பண்ண பணம், வாங்கிக்கோ ப்ளீஸ்.
1: வாழ்க்கையில எவ்வளவோ மிஸ் பண்ணிட்டேன், இது ஆஃப்டர் ஆல் ஒரு செயின். போனா போட்டோம்.

0: அசோக், கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆனதுனால மைக்கேல் இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி கொடுக்கறாரு, அதுக்கு நீயும் என் கூட வரணும்.
1: வாழ் பெரிய ஜீனியஸ் எல்லாரும் கைத்தட்டு பாராட்டுவாங்க, நானும் கூட சேர்ந்து கைத்தட்டுமா? எனக்கு தேவையில்லை, உனக்கு அவசியம்னா நீ போ.

0: டேய், ஸ்டெர்லிங் ரிசார்ட்ல சாயந்தரம் ஏதோ ஃபங்க்ஷனா? வீடியோ கவரேஜ் பண்ண சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் போட்டுமா?
1: இல்லடா, நானே வரேன். நம்ம ரெண்டு பேரும் போகலாம்.
0: அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். டேடி, ஜூலி.
2: என்ன பிளஸ் பண்ணுங்க அங்கிள்.
1: எல்லாரும் காட் பிளஸ் யூ மா.

0: ஓகே.
1: ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் பாத்தியா,

0: Congratulations, Michael D'Souza.
1: Thank you.
0: நீங்க எங்க பைக் கம்பெனி விளம்பரத்தை தான் நடிக்கணும். We got an advance of 10 lakhs.
1: ஓ,
0: அப்புறம் என்ன அமௌண்ட் சொல்றீங்களோ அந்த கான்ட்ராக்ட் ஒத்துக்கிறோம்.
1: என்ன சார் சொல்றீங்க? நான் இன்னும் மேட்ச் ஆடல, அதுக்குள்ள விளம்பரத்தை பத்தி பேசுறீங்களே.
0: நீங்க கண்டிப்பா ஸ்கோர் பண்ணுவீங்க சார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சும்மா செஞ்சுரி செஞ்சுரி அடிச்சு தள்ள போறீங்க. அந்த நேரத்தில் வேற யாராவது வந்து நிற்பான், நாங்க முந்திக்க வேண்டாமா?
2: ரொம்ப தேங்க்ஸ் அசோக், நீ வந்ததுக்கு.
3: நான் ஒண்ணு இந்த பார்ட்டிக்காக வரல, வீடியோ கவரேஜ்க்காக கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன். இவன் பார்ட்டின்னு தெரிஞ்சதா வந்திருக்கவே மாட்டேன். போய் உன் கெஸ்ட் எல்லாம் கவனி போ.

0: இங்க எதுக்கு வந்த?
1: சாரி சார், உங்க வீட்டு ஃபங்க்ஷன் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். வீடியோ கவரேஜ்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். நான் வரேன் சார்.
0: தம்பி, கவரேஜுக்காக வந்துட்ட, சும்மா போன எப்படி? இதை வச்சுக்க.
1: இல்லை வேணாம் சார், பணம் தேவையில்லை, நான் வரேன்.

0: என்னன்னே தெரியல. இப்பெல்லாம் அசோக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது. நான் ராசி இல்லாதவன் நினைக்கிறேன்.
1: நான் டீம்ல செலக்ட் ஆயிட்டேன், அவர் ஆகல. எம் மேல இருக்கிற கோபத்தை உண்மையில காட்டுறாரு.
0: தெரியல மைக்கேல், ஆனா என்னால அசோக் மூட் அவுட் ஆக வேண்டாம். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறியா?
1: நாளைக்கே எங்க அப்பா அம்மாவை அனுப்பி உன்னை கூட்டி வர சொல்றேன். ஓகே.

கொஞ்ச நாளாகவே உனக்கு என்ன பிடிக்கல அசோக். நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. அப்படி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிரு அசோக். என் மேலே உள்ள கோபத்தில் என் கல்யாணத்துக்கு மட்டும் வராமல் இருந்துடாது. உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே இல்லை அசோக். உனக்கு டைம் இருந்தா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணு. அப்படி இல்லையா மாசத்துக்கு ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணு. உங்ககிட்ட பேசாம மட்டும் என்னால இருக்க முடியாது அசோக். நான் வரேன் அசோக்.

0: நான் உன சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேன்.
1: சொல்லுங்க.
0: ஜூலிய பார்க்காமலோ பேசாமலோ என்னால இருக்க முடியாது. நம்ம இந்த ஊர் விட்டு போயிட்டான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் பாம்பேல இருக்கான். நீ பாம்பே வாங்கனுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொன்ன. நாம பாம்பே போயிடுவோமா? நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. நான் வீடியோ ஷாப்பை வித்துட்டு அந்த பணத்தை நான் ஜூலி கிட்ட கொடுக்க சொல்லிட்டு வந்துடுறேன்.
2: அப்படியா? ஓகே ஓகே. ஒன் செகண்ட் மைக்கேல், நீ டீம்ல செலக்ட் ஆனதுக்காக கோயம்புத்தூர்ல லயன்ஸ் கிளப் சார்பில் இன்னைக்கு ஈவினிங் உனக்கு ஒரு பாராட்டு ஏற்பாடு பண்றாங்களாம். அதை டிவிலையும் லைவா டெலிகாஸ்ட் பண்ண போறாங்களாம். இன்னைக்கு ஈவினிங் உனக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா?
0: இல்ல டாடி, நான் ஈவினிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்றேன். சர்ச்சுக்கு போயிட்டு

0: கொஞ்சம் லேட்டா வரேன்னு
1: சொல்லுங்க. சார் கரெக்டா 6 மணிக்கு நாங்க அங்க இருப்போம். மைக்கேல் மட்டும் கொஞ்சம் லேட்டா வருவான். ஓகே.

0: தேங்க்யூ சார், என் பையனை செலக்ட் பண்ண வச்சதுக்காக.
1: நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க, மைக்கேல செலக்ட் பண்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அசோக் விலகினதும் டெல்லி போர்ட் மெம்பர் என் ஊர் காரணத்தான் கொண்டு வரணும்னு சொன்னான். ஹரியானாக்காரன் என் ஊர் காரணத்தான் செலக்ட் பண்ணணுங்கிறான். இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. ஆமா, அசோக் எப்படி நீங்க வாபஸ் வாங்க வச்சீங்க?
0: அவன் வீட்டுல இருந்த ஜூலியும் மைக்கேலும் லவ் பண்ணாங்க. மைக்கேல் ஜூலிய கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ டீம்ல இருந்து விலகணும்னு கண்டிஷன் போட்டேன், விலகிட்டான்.
1: இது என்னைக்காவது அந்த ஜூலிக்கு தெரிஞ்சிடாதா?
0: எப்பவுமே தெரியக்கூடாது. ஜூலியோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கணும்னு சொன்னேன், பண்ணிக்கிட்டான்.
1: நம்பர் ஒன் பிசினஸ் மேன் சார் நீங்க.
0: வா மைக்கேல், எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணி இருக்காங்க.
2: ஹலோ சார்.
0: வெல்கம் மைக்கேல்.

0: பரவாயில்ல, வேண்டாம், எடுத்துட்டு போங்க.
1: கோயமுத்தூர் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக திரு மைக்கேல் டிசோசா அவர்களுக்கு இந்த மாலை அணிவிக்கிறேன்.
2: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு மைக்கேல் டிசோசா இந்திய கிரிக்கெட் டீம்ல விளையாடுறதுக்காக செலக்ட் ஆயிருக்காரு. அதுக்கான பாராட்டு விழாதான் இந்த ஃபங்க்ஷன். திரு மைக்கேல் டிசோசாவை பத்தி நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அவர் கிரிக்கெட்டுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டவர். இன்னைக்கு அவர் டீம்ல செலக்ட் ஆயிருக்கிறது அவர் திறமைக்கு கிடைச்ச பரிசு. நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஆனா எல்லாராலுமே இந்தியன் டீம்ல செலக்ட் ஆக முடியாது. என்ன காரணம்னா, கிரிக்கெட் ரொம்ப கஷ்டமான விளையாட்டு. இதுக்கு நல்ல டைமிங் சென்ஸ் வேணும், கான்சென்ட்ரேஷன் வேணும், ஆட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கு, எல்லாத்துக்கும் மேல நல்ல டெடிக்கேஷன் வேணும். இந்த அத்தனை தகுதி உள்ளவர் தான் திரு மைக்கேல் டிசோசா. அவர் இந்தியன் டீம்ல செலக்ட் ஆயிருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமோ விரோதமோ இல்லை. அடுத்து திரு மைக்கேல் டிசோசா அவர்களை உங்களிடம் பேச அழைக்கிறேன்.
3: இந்த பாராட்டு மரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதில்லை.
4: சேச்சே, மைக்கேல் யாரு? ஜூலிக்கு ஹஸ்பண்ட் அவர் போடுமே. மைக்கேல் பெரிய ஆளானா ஜூலி கன பெருமை. ஜூலி லைஃப் நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் தானே. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு நான் இந்த மேடையில் நின்றுட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் என்ன பாராட்டிட்டு இருக்கீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான். எல்லா அப்பாவும் காலையில் எந்திரிச்ச உடனே படின்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா எனக்கு கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவாரு. நான் பிளஸ் டூ படிக்கும் போது எக்ஸாம் டைம்ல டிஸ்ட்ரிக்ட் டீமுக்கு விளையாட ஒரு சான்ஸ் கிடைச்சது. எக்ஸாம் எழுத போறதா இல்ல மேட்ச் ஆட போறதான்னு எனக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன். என்ன பண்றதுன்னு அப்பா கிட்ட போய் கேட்டேன். வேற எந்த அப்பாவா இருந்தாலும் கிரிக்கெட் ஆகுது மண்ணாவது போய் எக்ஸாம் எழுதுறா படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எங்க அப்பா அப்படி சொல்லல, போய் மேட்ச் ஆடு, எக்ஸாம் அடுத்த வருஷம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு என் முன்னேற்றத்துக்கு பக்கபலமா இருந்தாரு.
3: வாங்க போலாம்.
4: கொஞ்சம் டைம் இருக்குல்ல, மைக்கேல் என்ன சொல்றாருன்னு கேட்போமே.
3: இதை பாக்குறதுக்கும் கை தட்டுறதுக்கும் உங்களுக்கு வேணா பெருந்தன்மை இருக்கலாம், ஆனா என்னால தாங்க முடியல. வாங்க இப்ப ட்ரெயின்ல உட்காரலாம்.
4: இப்போ நான் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆயிருக்கிறதுக்கு காரணமும் எங்க அப்பா தான். சின்ன வயசுல நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த எங்க அப்பா இப்போ கேட்காமலே எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்காரு. எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த வாய்ப்பு என் திறமையினால கிடைச்ச வாய்ப்பு இல்லை, இன்னொருத்தர் விட்டு கொடுத்ததுனால வந்த வாய்ப்பு. இவ்வளவு நேரம் என்னை பாராட்டினீங்களே, இந்த பாராட்டுக்கெல்லாம் தகுதியானவர் நான் இல்லை, வேற ஒருத்தர். அவர் வேற யாரும் இல்லை,

Mr. Ashok. ஆமாங்க, உண்மையிலேயே இந்த தடவை டீம்ல செலக்ட் ஆனது மிஸ்டர் அசோக் தான். எங்க அப்பா அவரை வேலை கொடுத்து வாங்கிட்டாரு. எப்படி தெரியுமா? அதோ நிக்கிறாங்களே ஜூலி, நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ கிரிக்கெட் டீம்லேருந்து விலகணும்னு எங்க அப்பா அசோக்கு கண்டிஷன் போட்டிருக்காரு. ஜூலி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அசோக் தான் ஆசையை விட்டு கொடுத்துருக்காரு. தம் ஃப்ரெண்டுக்காக ஒருத்தர் எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டு அவமானப்பட்டு போராடி கிடைச்ச லட்சியத்தை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அசோக் அப்பேற்பட்ட தியாகத்தை செஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப்பையே கௌரவப்படுத்திட்டாரு. இப்படி ஒரு உன்னதமான ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு ஜூலி உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜூலி கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாதுன்னு எங்கள் அப்பா அவருக்கு கண்டிஷன் போட்டிருக்காரு. ஜூலிக்காகவே வாழ்ந்து ஜூலிக்காகவே விட்டு கொடுத்த அவரை வேணும்னே ஜூலிக்கிட்ட கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இப்போ எங்கேயோ இருக்காரு. இந்த உண்மையெல்லாம் எனக்கே இப்போதான் தெரியும். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இதுக்கு ஒத்துட்டு இருக்க மாட்டேன். ஐம் சாரி ஜூலி, எங்கள் அப்பா பண்ண தப்பில் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இங்க இருக்கிற செலெக்ஷன் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட நான் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன். ஒருத்தர் விட்டு கொடுத்து செலக்ட் ஆகிறத நான் விரும்பல. இந்த குற்ற உணர்வோட நான் விளையாடினா நிச்சயமா என்னால் ஸ்கோர் பண்ண முடியாது. நான் இந்த டீம்லேருந்து விலகிக்கிறேன். தயவு செஞ்சு மிஸ்டர் அசோக்கை செலக்ட் பண்ணுங்க ப்ளீஸ்.

0: நீ போய் அசோக் தேடு, நான் கார் பார்க் பண்ணி வந்துறேன்.
1: பயணிகள் கவனிக்கவும், கோயம்புத்தூரில் இருந்து சென்னை செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் முதல் பிளாட்ஃபார்மில் இருந்து புறப்பட தயாராக இருக்கிறது.

நேயர்கள் இதுவரை ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் பிரியமான தோழி திரைப்பட ஒரு சித்திரம் கேட்டீர்கள்.

இதில் நடித்தவர்கள் மாதவன், ஜோதிகா, ஸ்ரீதேவி, மணிவண்ணன், சுந்தர்ராஜன், லிவிங்ஸ்டன், ரமேஷ் கண்ணா, நிரோஷா ஆகியோருடன் பலர். இசை எஸ் ஏ ராஜ்குமார்,

பொறியியல் உதவி எஸ் கீதா ராணி, டி அருள் ஜோசப். வானொலி வடிவம் வி குமார், நா ஸ்ரீராம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய்.
2: இரண்டு மணி ஒரு நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். இந்த ஒரு அரை மணி நேரம் மனதுக்கு இனிமையான இதமான பாடல்கள்லாம் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாக ஆசை திரைப்படத்திலிருந்து தேவாவோட இசையில் பாலிவுட் வரிகளில் ஹரிகரன், அனுபவனா மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுளு.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: இரண்டு மணி பத்து நிமிடம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. சூப்பரான பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். நல்லா மதிய வேலையில மனதுக்கு இனிமையான நல்ல பாடல்களாக போயிட்டு இருக்கு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியெலாம் அடுத்ததாக உங்களுக்காக அவதாரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையில் பாலிவுட் வரிகளில் இளையராஜாவோட குரலில் ஒரு அழகான பாடலாம் கேட்டிருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள.
2: தன தன்னா அண்ணண்ணா தானண்ணா தன்னண்ணா தானண்ணா அண்ணா அண்ணா என்னண்ணா அக்கா முன்னாடியெல்லாம் பாட சொல்கிறீங்க அண்ணா.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்து திரைப்படத்திலேருந்து ஏஆர் ரகுமானோட இசையில் வைரமுத்தோட வரிகளில் கே மேனன் உதித் நாராயணன் சித்ரா குரலில் அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ளது.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பாம்பே திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு வந்த நேரம் 2:02:20.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
1: செல்லோ, ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: அத்தை மாமா எங்கம்மா, யாரையும் காணோம்?
1: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
2: எங்கம்மா, என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
1: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமுத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவா, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். ஏன் பொண்ணுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே, மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: FM 101.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 2:30. நேயர்கள் இனி கேட்கலாம் NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார்.

இளம் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் காரணமாக பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தாவேக்கா தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக்கா அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக்கா ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக்கா அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 13 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 76 ரன் எடுத்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அலைச்சறுக்கு பிரிவில் இந்தியாவின் சிவராஜ் பாபு இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் தோல் நோய் மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்கள். உடன் உரையாடுகிறார் பரமேஸ்வரி அவர்கள்.
2: வணக்கம் டாக்டர்.
3: ஹாய்
2: மேம். ஸ்கின்னோட இம்பார்ட்டன்ஸ் என்ன மேம்?
3: ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி. அண்ட் அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன், பிளஸ் இட் ஆல்சோ ரீடெயின்ஸ் த மாய்ஸ்சர் கண்டென்ட். அண்ட் இட் ஹஸ் வேரியஸ் அதர் ரோல்ஸ் லைக் பர்ஸ்பிரேஷன், ஸ்வெட்டிங், இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரெகுலேஷன், சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் ஸ்கின்னோட. மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன். அண்ட் அகத்தில் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதாவது உள்ள, அதாவது நம்மளோட இன்டர்னலி ஏதாவது நம்மளுக்கு இஷ்யூஸ் இருந்தா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல தான். அதை வச்சு நம்ம வந்து ஏதாவது நம்மளுக்கு வந்து மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஏதாவது ஆர்கன்ஸ் நடக்குதுனா கூட நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்.
2: ஓகே டாக்டர். டாக்டர் இப்போ நிறைய பேருக்கு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, ஸ்கின் டிசீஸோட டைப்ஸ் என்னென்ன இருக்கு டாக்டர்?
3: ஸோ ஸ்கின் டிசீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப் டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்டிவ் சொல்லலாம், இன்ஃபெக்ஷனில் வந்து பாக்டீரியல் ஃபங்கல் இருக்கு, பாராசைட் இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் சொல்லலாம், அதில் வந்து சோரியாசிஸ் எக்ஸிமா இந்த மாதிரி அதுலேயும் நிறைய சப் டைப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜெனட்டிக் ஸ்கின் டிசீசஸ் இருக்கு, ஹெரிடிட்டரி ஸ்கின் டிசீசஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சப் டைப்ஸ் இருக்கு.
2: ஓகே டாக்டர். டாக்டர் இப்ப நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா முகப்பரு. முகப்பரு எதனால வருது? ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு முகம் முழுக்க பருப்பருவாவே இருக்கும், அது வந்து கிள்ளி விட்டாங்கன்னா ஃபுல்லாவே பரவிடும். எதனால முகப்பரு வருது, அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன டாக்டர்?
3: முகப்பரு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், அது அண்ட் இன்ஃபிளமேஷன். நம்ம ஃபேஸ்ல இருக்கிறது வந்து செபேஷியஸ் கிளாண்ட்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கிளாண்ட். ஸோ அந்த கிளாண்ட் சப்போஸ் ஆப்ஸ்ட்ரக்டட் ஆகுது, இல்ல அது வந்து ஏதோ ஒரு லெவல்ல பிளாக்கேஜ் இருக்கும் போது ஒழுங்கான செக்ரீஷன் நடக்காத போது உள்ள இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே வருது. பிளஸ் அது கூடயே வந்து நம்ம பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகும் போது அது வந்து ரொம்ப பெரிய பாயில் மாதிரியே வந்து ஸ்கின்ல வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ மெயின் ரீசன் ஃபார் திஸ் பிம்பிள் ஆர் த ஆக்னே வந்து பாத்தீங்கன்னா ஆயில் செக்ரீஷன், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இதுதான் வந்து சயின்டிபிக்கான ரீசன். பட் இதுக்கு ஆட் ஆன் ஃபேக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒழுங்கா ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஹைஜீன் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாததுனால கூட இது வரும். ரெண்டாவது

0: அதாவது வந்து ஜெனட்டிக்காவே சில பேருக்கு வந்து ஆக்னி டெண்டன்சி இருக்கும். சோ இப்ப நம்ம கிளினிக்லயே ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு 13-year-old கிட் வராங்கன்னா இன்வேரியபிளி அவங்க அப்பா அம்மா கூட தான் வருவாங்க. சோ அவங்க முகம் பார்த்தே நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இந்த குழந்தைக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு சிவியரான ஆக்னி இருக்குன்னு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஜெனட்டிக் தான் நம்ம சொல்லிக்கலாம். ரெண்டாவது ஒரு சில ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ்னால கூட ஆக்னி வரும். தைராய்டு ஹைப்போர் ஹைப்பர் தைராய்ட்னால வரலாம். பிசிஓடி ப்ராப்ளம் விச் இஸ் வெரி காமன் இன் யங்ஸ்டர்ஸ், இதனால கூட ஆக்னி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடல்ட் ஆன்செட் ஆக்னி, அதாவது ஒரு பர்டிகுலர் டீனேஜ்ல ஆக்னி வந்திருக்காது, அது ஒரு 35 or 40 அப்புறம் வர ஆக்னி கூட இருக்கு. அது அகெயின் வந்து ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கும். ஒரு சில மெடிசன்ஸ்னால கூட ஆக்னி வரதுக்கு சான்சஸ் இருக்கு.
1: ஓகே டாக்டர். டாக்டர் அந்த முகப்பரு எப்படி எல்லாம் தடுக்கலாம் டாக்டர் வராம, இல்ல அப்படி வந்துட்டாலும் அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு?
0: ஆக்னி ஆர் பிம்பிள் முகப்பரு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 டீனேஜர்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 8 பேருக்கு இருக்கும் தான். தட் இஸ் அ சைன் ஆஃப் பியூபர்ட்டி, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் ஆயில் செக்ரேஷன் நடக்கும் போது ஆக்னி வரும் தான். பட் இதுல வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்கு, மைல்டு மாடரேட் சிவியர் இருக்கு. இப்போ மைல்டா இருக்குன்னா எல்லாருமே வந்து ஒரு ஸ்கின் டாக்டர் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ஆக்னி வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டயட் தான். சோ நம்ம டயட்ல வந்து நிறைய இந்த ஆயில் ப்ரொடியூசிங் ஃபுட், ஆர் ஐ வுட் சே ஹை கிளைசெமிக், அதாவது நிறைய கேலரி கண்டெய்னிங் ஃபுட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து ஆக்னியோட இன்சிடென்ஸுமே கம்மி ஆயிடும். அதே மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் லைக் டூ மச் ஆஃப் த பன்னீர், நிறைய வந்து ஹை ஃபேட் பன்னீர், அதே மாதிரி வந்து ரொம்ப இந்த கொழுப்பு சத்து இருக்கிற பால், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டீங்கனாலுமே இன்ஃபிளமேஷனாலே கூட ஆக்னி வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்னி வந்திருக்கோம், நம்ம டயட் தான் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது வந்து வாட்டர் இன்டேக், ப்ராப்பர் ஹைட்ரேஷன் பண்ணாலுமே நம்மளோட ஆக்னி இன்சிடென்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். மூணாவது வந்து ப்ராப்பரான ஒரு ஹைஜீன், ஃபேஸ் ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 2x or 3x வந்து ஃபேஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இது சின்ன சின்ன பேசிக் நம்ம பண்ணாலே ஓரளவுக்கு வந்து ஆக்னி வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அது மீறியும் நம்மளுக்கு சப்போஸ் ஆக்னி வந்துச்சுன்னா அப்போ ஒரு சில பேசிக் மெடிக்கேஷன்ஸ் இருக்கு. சோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது யூஸ் பண்ணியும் கண்ட்ரோல் ஆகாத போதுதான் நம்ம வந்து சரி ஏதாவது ஹார்மோனல்னால இந்த ஆக்னி வருதுன்னு அப்பதான் நம்ம வந்து இவால்வேட் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்ஸ் நம்ம வந்து கொடுப்போம்.
1: ஓகே டாக்டர். டாக்டர் அதே போல நிறைய பேருக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கும், ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின்னா இருக்கும், அதுக்காக நிறைய வந்து இந்த ஃபேர்னஸ் கிரீமோ இல்ல வந்து ஃபேஸ் வாஷோ மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. சஜஷன் டாக்டர்ஸ் கிட்ட போகாமலேயே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச நெய்பர்ஸோ சஜஸ்ட் பண்றத யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்றதால ஸ்கின்னுக்கு ஏதாவது டேமேஜ் வர வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்?
0: கண்டிப்பா டேமேஜ் வரும் தான். பிகாஸ் ஒன்னு விஷயம் என்னன்னா இப்போ நிறைய இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ்னால வாரத்துக்கு ஒரு புது புது ஃபேஸ் வாஷ் வந்து டீனேஜர்ஸ் ஆகும் சரி அது பெரியவங்களும் சரி பார்த்து வந்து சோசியல் மீடியா பிரஷர்னாலே நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டிக் டு ஒன் ப்ராடக்ட் அண்ட் உங்க ஸ்கின் ஆயிலியா இல்ல ட்ரையா இல்ல காம்பினேஷனா இதை பார்த்து நம்ம ப்ராப்பரா நம்ம ஸ்கின்னுக்குன்னு ஒரு பிஹெச் இருக்கும், அது பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாலே போதும். வி டோன்ட் ஹாவ் டு யூஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீக்வென்ட்லி. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும், சில பேருக்கு வந்து ஆக்னி நிறைய இருக்கும், ஆயில் செக்ரேஷன் நிறைய இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி சில இன்கிரீடியன்ஸ் கண்டெய்னிங் ஃபேஸ் வாஷ் வந்து போறது பெட்டர். அண்ட் அட் த சேம் டைம் வந்து அதோட கான்சென்ட்ரேஷன் நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு பர்டிகுலர் இன்கிரீடியன்ட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்னி பிம்பிள் இருக்குன்னா அதுக்கு வந்து சாலிசிலிக் ஆசிட்னு ஒரு காம்போனன்ட் இருக்கு, அது கண்டெய்னிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். பட் அதையுமே நம்ம கான்சென்ட்ரேஷன் பார்த்துட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர். டாக்டர் அதே போல நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ, கை வந்து ஒரு கலர்ல இருக்கோ, இல்ல ஃபேஸ்ல ஒரு சில இடத்துல மட்டும் அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கோ, அது வர்றதுக்கான காரணங்கள் என்ன டாக்டர்?
0: இந்த பிக்மெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப காமனா இருக்கு. 10-year-old கிட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் இன் பிக்மெண்டேஷன் இருக்கு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்து மட்டும் கருப்பா இருக்கும், அப்புறம் வந்து இந்த ஆம்பிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் ஏரியாஸ் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த கிட்ஸ்க்கு இப்பெல்லாமே நிறைய வருது. இது நம்ம இவால்வேட் பண்ணி பார்த்தோம்னா மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட்டா இருக்கும். ஓவர் வெயிட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா தைராய்ட் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இது தவிர்த்து இப்ப ஒரு 30-40 year-old நார்மலா இருக்காங்க, பிக்மெண்டேஷன் வராங்கன்னா விட்டமின் B12 டெபிஷியன்சில கூட பிக்மெண்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு சில கிரீம்ஸ் இந்த ஓவர் த கவுண்டர் ஃபேர்னஸ் கிரீம்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்டீராய்டு கண்டெய்னிங் கிரீம் அப்புறம் ஹைட்ரோக்யூனோன் இதெல்லாம் வந்து இன்கிரீடியன்ஸ். இந்த ரெண்டு இன்கிரீடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது டெர்மட்டாலஜிஸ்ட் தெரியாமையோ இல்ல அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணாமலும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி கிரீம்ஸ் யூஸ் பண்ணி அதை டக்குன்னு விடும் போது ரீபவுண்டா பிக்மெண்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் அதர் ரீசன் பீங் ஓவர் எக்ஸ்போஷர் டு சன்லைட்னால கூட வரலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நெத்தியில மட்டும் தனியா பிக்மெண்டேஷன் இருக்கும். இந்த பிக்மெண்டேஷன் வந்து

0: பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இந்த ஹெட் பாம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஹெட் ஏக் ரிலீவ் பண்றதுக்கு. அந்த ஹெட் பாம்ஸ்ல இருக்க ஒரு சில கவுண்டர் இரிட்டன் காம்போனன்ட் வந்து பிக்மெண்டேஷன் இன்டியூஸ் பண்ணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்வெட் ஆகும் போது அழுத்தி அழுத்தி வந்து நெத்திய வந்து தொடைப்பாங்க. சோ அதனால அது பேர் ஃபிரிக்ஷனல் மெலனோசிஸ்னு சொல்லுவோம். அதனால பிக்மெண்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு பிக்மெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹேஸ் இட்ஸ் ஓன் ரீசன். சோ லைக் வி நீட் டு சி எந்த இதனால வருதுன்னு பார்த்து அது வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர். சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்த இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக்.

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. டாக்டர், நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வெயில் டைம்லலாம் இருக்கும் போது, நிறைய பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி டாக்டர் தவிர்க்கலாம்?
1: இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா நீங்க கேட்கறது வந்து படர்தாமரை நினைக்கிறீங்க. ஸோ இந்த படர்தாமரை வந்து பாத்தீங்கன்னா நாங்க டீனியா கார்பரிஸ்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டேஜியஸ் இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு பர்சன் கிட்டே இருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து வரும். அது டைரக்ட் கான்டாக்ட்ல வரணும்னு அவசியம் கிடையாது, அவங்க துணி யூஸ் பண்ணாலும் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போறாங்கன்னா அடுத்த பர்சனுக்கு வரத்துக்குமே சான்சஸ் இருக்கு. ஸோ ஷேரிங் ஆஃப் த க்ளோத்ஸ், ஷேரிங் ஆஃப் டவல்ஸ், யூசிங் காமன் ரெஸ்ட் ரூம்ஸ், இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் can easily spread from one person to the other. So, அதுக்கு தான் இந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்ற வேண்டிய விஷயம் என்னன்னா, டோன்ட் ஷேர் யோர் க்ளோத்ஸ். கிளாத்திங்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, டவல் ஷேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரே வாஷிங் மிஷின்ல எல்லா துணியுமே வந்து ஒன்னா போடுவாங்க. இப்ப யாருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அவங்க துணியும் இல்லாத இன்ஃபெக்ஷனுக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் போது, இதனாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எஸ்பெஷலி இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி வெரி காமன். இதை அவாய்ட் பண்ணோம்னா டெபினெட்லி நாட் டு ஷேர் த கிளாத்ஸ். அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணும் போது சானிடைஸ் பண்ணி போறது பெட்டர். இது ரொம்ப பிராக்டிக்கலான டிப், ஃபாலோ பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல, பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர்.
0: ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படின்னா எதை வச்சு டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ இது வந்து ஸ்கின் வந்து ப்ராப்ளமா இருக்கு, டேமேஜா இருக்கு அப்படின்னு சொல்றதை எப்படி டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம்?
1: அது கண்டிப்பா நம்ம டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட தான் போகணும். பிளஸ் நம்மளுக்கே டெய்லி நம்ம பாக்குற ஒரு ஃபேஸ்ல இருக்க சப்போஸ் ஸ்கின்ல ஏதாவது இஷ்யூனா நம்மளுக்கு அது டெய்லி பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன ப்ராப்ளம்னு. இதுக்கு ஸ்கின்னுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எந்த டெஸ்ட்டுமே கிடையாது. இந்த ஸ்கின் வந்து இப்படி இருக்கு, அது வந்து சி ஸ்கின் இஸ் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ அது வந்து நம்மளுக்கே தெரியும் ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது. அதை தாண்டி நம்மளால அதை அட்ரஸ் பண்ண முடியலனா தான் நம்ம டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட பேஷண்ட்ஸ் வந்து வருவாங்க. ஸோ டெர்மடாலஜிஸ்ட் ஆர் த பெஸ்ட் பர்சன் டு ஐடென்டிஃபை த ஸ்கின் டிசீசஸ்.
0: ஓகே டாக்டர். டாக்டர், ஸ்கின் டிசீஸ்க்குன்னு ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஸ்பெசிஃபைடா இருக்கா?
1: டிசீசஸ்னா இட் டிபெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கு. இப்ப படர்தாமரை பத்தி பேசணும்னா நம்ம வி கிவ் ஆன்டிஃபங்கல் டேப்லெட்ஸ் அண்ட் கிரீம்ஸ். அதே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆன்டி பாக்டீரியல் கிரீம் நம்ம கொடுப்போம். ஜெனட்டிக் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு பெருசா நம்மளுக்கு வந்து கியூர்னு எதுவுமே கிடையாது, நம்ம வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும்.
0: அதே போல நிறைய பேர் இந்த ஃபேஷியல் வந்து எவ்ரி மந்த் வந்து யூஸ்வலா பண்றாங்கல்ல டாக்டர், அதுலயே நிறைய வேரியன்ஸ் இருக்கு. ஃப்ரூட் ஃபேஷியலா இருக்கலாம், இல்ல கோல்டன் க்ளோ ஃபேஷியல் அந்த மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஃபேஸுக்கு ஃபேஷியல் பண்றது ஃபேஸுக்கு வந்து ஹெல்த்தியான ஒன்னா?
1: சி ஜென்ரலி வந்து இது எந்த டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட கேட்டீங்கனாலுமே ஃபேஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு இதுதான் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் சொல்வோம் தவிர்த்து அது வந்து ட்ரீட்மெண்ட்டானு யூஸ் பண்ண முடியும். தெரப்பியூட்டிக்கா அதுக்கு வந்து வேலை இருக்காது, ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் மசாஜ், உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் தான் உங்களுக்கு வந்து இந்த பார்லர் இன்டியூஸ் ஃபேஷியல்ஸ்ல இருக்கும், ஃப்ரூட் ஃபேஷியலா இருக்கட்டும், ஓல்டு டைமண்ட், வாட் எவர் இட் இஸ். ஸோ அதே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் டாக்டர் கிட்ட போறீங்கன்னா ஆர் ஒரு ஏஸ்தெட்டிஷியன் கிட்ட போறீங்கன்னா பாத்தீங்கன்னா வி டூ சம்திங் கால் மெடிஃபேஷியல்ஸ் ஆர் ஹைட்ரா ஃபேஷியல்ஸ். ஸோ மெடிஃபேஷியல்ஸ் எப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஷண்ட்க்கு என்ன தேவையோ அதை பார்த்து தான் ஒரு சில இன்கிரீடியன்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் அன்லைக் த பார்லர் ஃபேஷியல். பார்லர் ஃபேஷியல் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் மெடிஃபேஷியல்ஸ் அண்ட் ஹைட்ரா ஃபேஷியல் வந்து இப்ப சப்போஸ் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க ஃபேஷியல் ஹைட்ரா ஃபேஷியல் பண்றாங்கன்னா அதுக்கு வேற சீரம் வந்து மிஷின் வழியா வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு வந்து வேற ஒரு சீரம் வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இந்த ஃபேஷியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஒன் அப்பதைக்கு ஒரு க்ளோக்கு கொடுக்கறது தான். அது பார்லர் ஃபேஷியலா இருக்கட்டும் ஹைட்ரா ஃபேஷியலா இருக்கட்டும் அது ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்ப நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா மெடிஃபேஷியல் பண்ணா ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணா வந்து பிக்மெண்டேஷன் போகுமான்னு கேட்பாங்க, வாய்ப்பே இல்லை சரிங்களா. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அப்பதைக்கு ஒரு க்ளோ, ஒரு ஃபங்க்ஷன் வருதா

0: நாலஞ்சு நாள் முன்னாடி பண்ணீங்கன்னா அது ஒரு வாரம் ஒரு பத்து நாள் அந்த க்ளோ இருக்கும் தவிர்த்து அது வந்து பிக்மெண்டேஷன் போறதுக்குன்னு எந்த ஃபேஷியலுமே வேலை செய்யாது. சரிங்களா, எது வேணா இருக்கட்டும், அந்த க்ளோ வந்து ஒரு வாரம் தான் மேக்சிமமா இருக்கும். நம்ம ட்ரீட்மெண்ட்னு போனோம்னா நம்ம இந்த டீப் பிக்மெண்டிங் பிக்மெண்டேஷன் ரெடியூசிங் கிரீம்ஸ் சீரம்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம், பிளஸ் இன்டர்னலி வாட் எவர் ஹேஸ் டு பி டன் வி கரெக்ட் இட்.
1: ஓகே மேம். டாக்டர், அதே போல இப்ப இருக்க நிறைய கேர்ள்ஸ் வந்து நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. மேக்கப் ஐட்டம்ஸ் அதிகமா யூஸ் பண்றதால ஸ்கின் டேமேஜ் ஆகுமா, இல்லைன்னா உண்மையாவே அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுமா டாக்டர்?
0: மேக்கப் ஐட்டம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டீங்க. ரைட், எவ்ரி ஃபீமேல் ஐ திங்க் ஹாஸ் காட் த ரைட்ஸ் டு டூ த மேக்கப். அது வந்து அவங்கவுங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். பட் லெஸ் இஸ் மோர், அதாவது பத்து லேயர் இருபது லேயர் போடுறதுக்கு அவங்கவுங்க ஸ்கின்க்கு என்ன சூட்டபிளோ, லைக் பேசிக்கா ஒரு மாய்ஸ்சரைசர் ஒரு சன்ஸ்கிரீன் அண்ட் வெளியில போறச்ச ஒரு ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ வந்து போட்டுக்கலாம். அது கூட நல்லா பிராண்டடா வாங்கி அதுல பெரிய கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாம பார்த்து வாங்கறது. மூணாவது எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி சூஸ்

0: ஸ்கின்க்கு என்ன சூட்டபிளோ, லைக் பேசிக்கா ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்கிரீன், அண்ட் வெளியில போறச்ச ஒரு ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ வந்து போட்டுக்கலாம். அது கூட நல்லா பிராண்டடா வாங்கி அதுல பெரிய கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாம பார்த்து வாங்குறது. மூணாவது எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி சூஸ் பண்றது இட் இஸ் பெட்டர். ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு வந்து மேக்கப் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் கிரீம்ஸ் கன்சீலர்ஸ் எல்லாம் போயிட்டு அவங்களோட கிளான்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். சோ யார் யூஸ் பண்ணாலுமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஒரு மினிமலா யூஸ் பண்ணது எப்பயுமே வந்து சேஃப் தான்.
1: டாக்டர், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு மெடிக்கல் ஷாப்ல கிரீம் வாங்கி யூஸ் பண்ணலாமா, அது நல்லதா?
0: இப்போ பெரும்பாலும் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்டி ஃபங்கல் கிரீம்ஸ் தான் கொடுப்போம். ஆனா இந்த மெடிக்கல் ஷாப்ல வாங்கி இல்ல பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல இந்த மாதிரி சொல்லி வாங்குற கிரீம்ஸ் என்ன இருக்கும்னா இன்வேரியபிளி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீராய்டு இருக்கும். அந்த ஸ்டீராய்டு என்ன பண்ணோம்னா அப்பத்திக்கு உங்களுக்கு ஒரு மொமெண்டரி ஒரு ரிலீஃப் கொடுக்கும், பிகாஸ் ஸ்டீராய்டு இஸ் அன் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி. சோ அந்த இச்சிங் அந்த இன்ஃபிளமேஷன் எல்லாம் குறைக்கும். ஆனா அது வந்து ஃபங்கஸ் என்ன பண்ணணும்னா தோலிலிருந்து ரத்தத்துக்குள்ள புஷ் பண்ணிடும். அந்த ப்ராப்பர் ஃபங்கஸ் வந்து அது வந்து ஸ்போர் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபங்கஸ் இருக்கு, அந்த மாதிரி மாத்தி விட்டு அது வந்து உள்ள தள்ளி விட்டுடும். சோ அப்ப என்ன ஆகும்னா பர்சன் ஹூஸ் ஹேவிங் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து சரியாயிடுச்சுன்னு நினைப்பாங்க. பட் அந்த ஸ்டீராய்டு கிரீம் விட்ட உடனே ஒரு ரெண்டு மூணு வாரத்திலேயே என்ன ஆகும்னா திருப்பியும் வந்து அது வந்து இன்னும் ஒரு ஃபுல் ப்ளோன் ஸ்டேஜ்ல வரும், சரிங்களா? சோ இட் டஸ் மோர் ஹார்ம் தென் குட். இந்த மாதிரி ஸ்டீராய்டு கிரீம் போட்டா என்ன ஆகும்னா அது வந்து ஸ்டீராய்டு வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி யூஸ் பண்ணோம்னா தோலே வந்து சாட்டிடும். பிகாஸ் ஸ்டீராய்டு வந்து ஒரு பத்து லேயர் ஸ்கின் இருக்குன்னா அதுல வந்து அஞ்சு ஆறு லேயர் வந்து ஸ்டீராய்டு வில் ஈட் அவே. சோ இட்ஸ் பெட்டர் தட் யூ டோன்ட் யூஸ் திஸ் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன். ப்ராப்பரா டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா ஆன்டி ஃபங்கல் கிரீம் கொடுப்பாங்க, கண்டிப்பா ஆன்டி ஃபங்கல் டேப்லெட்ஸும் எடுக்கணும். சோ அது வந்து ரெண்டு வாரம் இருக்கும், நாலு வாரம் இருக்கும், ஆறு வாரம் இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் தி சிவியாரிட்டி ஆஃப் த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்.
1: ஓகே டாக்டர். சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்த தோல் நோய் மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்களுடனான இந்த உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்த தோல் நோய் மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்களுடனான இந்த உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இந்த டான்ட்ரஃப்லாம் வந்து ஸ்கின் டேமேஜ் பண்ணுன்றாங்களே, அதெல்லாம் உண்மையா டாக்டர்?
2: கண்டிப்பா டான்ட்ரஃப்னால நம்மளோட ஸ்கின்னும் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஸ்கேல்ப்ல வர டான்ட்ரஃப் ஃபங்கஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு டிராவல் பண்ணும். ஃபேஸ் மட்டும் இல்லாம நம்மளோட பேக் ஷோல்டர்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீட் பாயில்ஸ் மாதிரி வரும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நிறைய பேக்ல வந்து ட்ரங்கல் ஆக்னே இருக்கு, நிறைய ஆக்னே வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதோட மெயின் ரீசனே வந்து பாத்தீங்கன்னா டான்ட்ரஃப் தான். சோ நம்ம ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸ்லி ட்ரீட் பண்ணும் போது ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நிறைய இந்த ஆயிலி ஃபுட் சாப்பிடாம ப்ராப்பர் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கலர்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எப்பயுமே ஒரு ஸ்கின் டிசீஸா இருக்கட்டும், இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், இல்ல அலர்ஜியா இருக்கட்டும், ஃபுட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய விஷயம் இருக்கு. சோ அது நம்ம இன்டர்னலி நம்ம அதை வந்து சரி பண்ணாதான் எக்ஸ்டர்னலி நம்ம கொடுக்கற ட்ரீட்மெண்ட் வந்து சரி வரும்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல நிறைய பேருக்கு இந்த வேர்க்குரு வரும் இல்லையா டாக்டர்? வேர்க்குரு வந்து உடம்பு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா வேர்க்குரு வந்துகிட்டே இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி மார்க் மார்க்காவே மாறிடும். அதுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்?
2: வேர்க்குரு வந்து இப்போ சம்மர் சீசன், சம்மர்னு சொல்ல முடியாது, நம்ம சென்னையில் ஆல் டைம் சம்மர் தான். சோ இந்த மாதிரி வேர்க்குருக்கு வந்து ஆக்சுவலி வந்து இது மைல்டா இருந்துச்சுன்னா தானாவே போயிடுங்க. நம்ம ப்ராப்பரா வந்து ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணும், தண்ணி நல்லா குடிக்கணும். ரெண்டாவது வந்து காட்டன் ட்ரெஸ் போடணும், லூஸ் கிளாத்திங்ஸ் ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ் போடாம நல்லா ப்ராப்பரா வென்டிலேட்டட், அதுக்காக ஏசியில தான் இருக்கணும்னு சொல்ல வரல, ப்ராப்பரா ஒரு ஏரேட்டட் பிளேஸ்ல ப்ராப்பரா ஒரு ஃபேன் இருக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா பெட்டர். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன் திங் என்னன்னா, விட்டமின் சி கண்டெய்னிங் ஃபுட், இந்த லெமன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைனாப்பிள், இந்த மாதிரி விட்டமின் சி கண்டெய்னிங் ஃபுட் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு வந்து இந்த வேர்க்குரு வரது வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணியும் சப்போஸ் வந்துருச்சு வேர்க்குருனா, ஃபர்ஸ்ட் இஸ் யூ லீவ் இட், 2-3 days தானா செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் எண்ணெய் போட்டுருவாங்க, பவுடர் போட்டுருவாங்க. ஆக்சுவலி வந்து நிறைய ஆட்ஸ் இதுதான் காமிப்பாங்க. இது என்ன பண்ணும்னா, நம்ம வேர்வை வர கிளாண்ட வந்து ஆக்சுவலி வந்து தடுக்க விட்டுடும். ஓகே, இட்ஸ் கோன் டு பிளாக் த கிளாண்ட்ஸ். ஆக்சுவலி இட் வில் டூ மோர் ஹார்ம் தென் குட். சோ இந்த ரெண்டு விஷயமே பண்ணாம இருக்கிறது நல்லது. சரி, அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேலமீன், இது ஒரு இன்கிரீடியன்ட். இது வந்து ஒரு பிங்க் கலர்ல ஒரு லோஷன் மாதிரி இருக்கும், காமனா எல்லா கடையிலுமே மெடிக்கல் ஷாப்லயுமே கிடைக்கும். இது வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே இது வந்து ஓரளவுக்கு

0: வந்து உங்க வேர்க்குருல இருந்து ரிலீஃப் வந்துடும். அதை தாண்டியும் கிடைக்கலன்னா தான் நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டீராய்டு வித் ஆன்டிபாக்டீரியல் கிரீம்ஸ் கொடுப்போம். பட் பெரும்பாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா தண்ணி குடிச்சிட்டு ப்ராப்பரா வந்து ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணி துணியெல்லாம் கொஞ்சம் நான் சொன்ன மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணினாலே 95% ஆஃப் த வேர்க்குரு வில் கம் டவுன்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், நிறைய பேர் இந்த தண்ணியில வேலை செஞ்சா சேத்து புண்ணு வரும்னு சொல்றாங்க. இது வந்து எல்லாருக்குமே தண்ணியில நின்றுட்டு வேலை செஞ்சா சேத்து புண்ணுன்றது வருமா? அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன டாக்டர்?
0: சேத்து புண்ணு வந்து பாத்தீங்கன்னா முக்கவாசி வந்து இடுக்குல வருது. இப்ப ரெண்டு விரலோட இடுக்குல தான் யூஸ்வலியுமே வந்து சேத்து புண்ணு வரும். ஏன் வருதுன்னா வாட்டர், அந்த வாட்டர் வந்து அந்த வெப் ஸ்பேஸ்ல போய் வந்து தங்கிடுறது. இது வந்து எல்லாருக்கும் வரதில்ல. சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த வெப் ஸ்பேஸ்ல வந்து ப்ராப்பரா வந்து காத்தோட்டம் இருக்காது. அங்க நிறைய ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கறதுனால, காத்தோட்டம் இருக்கறதுனால தண்ணி அங்கே தங்கிட்டு இருக்கும். அந்த தண்ணி கூட வேர்வே இருக்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ஃபங்கஸ்க்கு வந்து இந்த தண்ணி வந்து ஒரு கேக் மாதிரி அது போய் நல்லா வெளியில வரச்சாட்டன் கிளாத் வச்சு ட்ரையா வச்சிருக்கணும். பிளஸ் ஒரு சில ஆன்டி பங்கல் டஸ்டிங் பவுடர்ஸ் இருக்கு. இன்கிரீடியன்ட் மட்டும் சொல்றேன், இந்த குளோட்ரிமசோல் கண்டெய்னிங் இல்ல டர்பினாஃபின் கண்டெய்னிங் டஸ்டிங் பவுடர்ஸ் வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே இருக்கும். அது வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது டெய்லி நைட் நைட் போடும் போது அந்த சேத்து புண்ணு வர இன்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும். அது மீறியும் வந்திருக்கு, இந்த பவுடர் போட்டும் சரி வரலன்னா அப்ப நம்ம ஆன்டி பங்கல் டேப்லெட்டோ இல்ல கிரீமோ வந்து நாங்க கொடுப்போம்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், இப்ப சிக்கன் பாக்ஸுக்கு மார்க்ஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இன்கேஸ் வந்துட்டாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன டாக்டர்?
0: சிக்கன் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம யூஸ்வலி வந்து நம்ம பாட்டி வைத்தியத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வேப்பில தண்ணி போட்டுதான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஓகே. பட் அது தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி மார்க்ஸ் வராம இருக்கிறதுக்கு ஆன்டி பாக்டீரியல் கிரீம்ஸ் அது யூஸ் பண்ணும். பெரும்பாலும் ஏன் மார்க்ஸ் வருதுன்னா எப்ப வந்து அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து பாக்ஸ் அந்த குட்டி குட்டி பாயில்ஸ்ல வந்து பாக்டீரியா ஆட் ஆகுதோ அது ப்ராலிஃபரேட் ஆகும் போதுதான் அது வந்து பஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு அது ஆறும் போதுதான் மார்க்ஸ் ஆகும். சோ அது வராம இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே பேஷண்ட்ஸ் வந்து ஆன்டி பாக்டீரியல் கிரீம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மார்க்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம். மேற்கொண்டு அந்த மார்க் வந்துச்சுன்னா அது தானாவே 3 வாரம் இல்ல 4 வாரத்துல போயிடும். இல்ல நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாம அப்படியே நம்ம வந்து எதுவுமே பண்ணாம வந்துட்டோம், மார்க்ஸ் ரொம்ப சிவியரா இருக்கு, ரொம்ப டார்க்கா இருக்குன்னா ஒரு சில கிரீம்ஸ் இருக்கு, டீப் பிக்மெண்டிங் இன்கிரீடியன்ஸ் இருக்கு, கோஜிக் ஆசிட் அந்த மாதிரி நிறைய லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆல்பா ஆர்பியூட்டின் கண்டெய்னிங் கிரீம்ஸ் இது எல்லாமே போடும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மார்க்ஸ் வந்து செட்டில் டவுன் ஆயிடும்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல இப்ப நிறைய பேர் இந்த ஒபிசிட்டில இருந்து ரெடியூஸ் ஆகும் போது அந்த ஸ்ட்ரெச் மார்க் வரும் இல்லையா டாக்டர், அந்த ஸ்ட்ரெச் மார்க்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு எதனா கிரீம்ஸ் இருக்கா இல்ல வேற எதனா ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்?
0: ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு கிரீம்ஸ் பெருசா ஒண்ணுமே கிடையாது, அப்படியே பண்ணாலும் தி டோன்ட் ஒர்க். சோ இப்போ பிரெக்னன்சி ரிலேட்டட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ல வந்து மேபி ஆஃப்டர் த பிரெக்னன்சி ரெட்டினால் பேஸ்ட் கிரீம் கொடுப்போம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல, அது வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் மோஸ்ட்லி வி டூ ப்ரொசீஜர்ஸ், மைக்ரோ நீட்லிங்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல அந்த காலத்துல எல்லாம் ஃபேஸுக்கு வந்து இந்த பைத்தம் மாவு அந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க, இப்போ வந்து நிறைய ஃபேஷியல்ஸ் எல்லாமே வந்துருச்சு, உண்மையாவே அந்த பைத்தம் மாவு எல்லாம் போட்டா ஃபேஸ் வந்து முகப்பொலிவு வருமா டாக்டர்?
0: சி, நீங்க அந்த பவுடர் சொல்றீங்க பாத்தீங்கன்னா பேசன் பவுடர்னு சொல்லுவோம், இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து டைம்ல இதெல்லாம் யூஸ் பண்ணி லேடிஸ் எல்லாம் வீட்லயே உட்கார்ந்தாங்க, தேவர் நெவர் எக்ஸ்போஸ் டு த அவுட் சைட் வேர்ல்ட். பட் இது இப்ப அப்படி கிடையாது, எவ்ரிபடி இஸ் கமிங் அவுட், வி ஆர் சிட்டிங் இன் தி ஏசி ஃபார் அ லாங்கர் டைம், கெட்டிங் எக்ஸ்போஸ் டு பல்யூஷன். சோ இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த மேசன் பவுடர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா வாரத்துல 2 நாள் யூஸ் பண்ணலாம், ஏன்னா இது வந்து ஒரு ஸ்க்ரப். ஆக்னே ப்ரோன் பேஷன்ஸ் யாருமே வந்து இது நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ணும் போது ஆல்ரெடி இருக்க ஆக்னே வந்து உடஞ்சி அதனாலே வந்து இன்ஃபிளமேஷன் ட்ரிகர் ஆகி இன்னும் நிறைய ஆக்னே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி ஹோம் ரெமடிஸ் வந்து அளவா யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. பட் யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் இட். வாரத்துல 2 வாட்டியா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதே பேசன் பவுடரும் 2 வாட்டி போடுவாங்க. சோ அது வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து அவாய்ட் ப்ராப்பரா யூஸ் பண்ணா ஓகே, ஒரு கைடன்ஸோட யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா லெமனை கட் பண்ணி அந்த லிக்விடை வந்து நம்ம ஃபேஸ்ல போடுறாங்க, அந்த சாரை வந்து ஃபேஸ்ல போடுறாங்க. அது போட்டு நிறைய பேஷன்ஸ் வந்து அலர்ஜியோட என் கிளினிக் வந்திருக்காங்க. சோ தயவு செய்து இதெல்லாம் ஹோம் ரெமடிஸ் வந்து எல்லாருக்கும் எல்லாம் சூட் ஆகாது, 10ல ஒரு 8 பேருக்கு சூட்டபிள் அதுக்கு சான்சஸ் இருக்கு, மீதி 2 பேருக்கு அலர்ஜியில தான் வந்து முடியுது. சோ நீங்க ஒரு ஹோம் ரெமெடி ட்ரை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், ப்ராப்பரா உங்க ஸ்கின்னுக்கு சூட்டபிளா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும், 3வது ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு தான் அது எப்பயுமே யூஸ் பண்ணணும்.
1: ஓகே டாக்டர்.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: एशियन गेम्स 2026 आईजी नगोया।
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லி அஞ்சல்.

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. டாக்டர், லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு நல்லது, எந்த அளவுக்கு ஆபத்தானது டாக்டர்?
1: சி, லேசர் ட்ரீட்மெண்ட் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நம்ம பிக்மெண்டேஷனுக்கு லேசர் யூஸ் பண்ணுவோம், லேசர் ஹேர் ரிடக்ஷனுக்கு லேசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஆக்னே ஸ்கார்க்கு லேசர் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே சேஃப் தாங்க. இஃப் இட் இஸ் டன் பை எ ப்ராப்பர் குவாலிஃபைட் பர்சன், கண்டிப்பாக வந்து இது சேஃப் தான். யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு டெர்மட்டாலஜிஸ்ட்டுக்கு ப்ராப்பராக வந்து தெரியும். அவங்க சொல்கிற அட்வைஸ் பிரகாரம் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்குங்க.
0: ஓகே டாக்டர். பிளாஸ்டிக் சர்ஜரி, நிறைய பேர், நிறைய ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணுறாங்க. காமன் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது வந்து ஃபேஸை வந்து மாடிஃபை பண்ணுறதா தான் தெரியும். அந்த மாதிரி பண்ணும்போது அதில் ஏதாவது ஆபத்துக்கள் இருக்கா, இல்லை அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு எப்பவுமே வந்து இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா டாக்டர்?
1: பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னர்க்க காலத்தில் செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் இருந்தது, பட் இப்போ அப்படி கிடையாது. எவ்ரி காமன் பர்சன் இஸ் எக்ஸ்போஸ் டு பிளாஸ்டிக் சர்ஜரி. இட் அட்வான்ஸ்மெண்ட், இட் இஸ் நவு இட்ஸ் ஓப்பன். இப்போ எவ்ரிபடி இஸ் மோர் ஆக்சசபிள் டு இட். அண்ட் இதுல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு, இன்வேசிவ் ஒன்னு இருக்கு, நான் இன்வேசிவ்னு ஒன்னு இருக்கு. இன்வேசிவ்னா மோர் லைக் அ சர்ஜரி, அண்ட் நான் இன்வேசிவ்னா வி யூஸ் சம்திங் கால் போடாக்ஸ், ஃபில்லர்ஸ், த்ரெட்ஸ். இதெல்லாமே பிரட்டி சேஃப் தான், பட் அகெயின் நம்ம யார்கிட்ட பண்றோமோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பர்டிகுலர் பிளாஸ்டிக் சர்ஜனோட டெர்மட்டாலஜிஸ்ட் யார் பண்றாங்களோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கு. அங்கங்க சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் வரதுக்கு சான்சஸ் அதே, சைட் எஃபெக்ட்ஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு, பட் அதை ஹேண்டில் பண்ற திறமையும் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ்க்கு இருக்கு. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி சர்ஜரியோ இல்ல ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணோம்னா அது ஒரு குவாலிஃபைட் பர்சன் கிட்ட பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அது. இண்டிகேஷனா எடுத்துட்டு வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னல பிக்மெண்டேஷன், இப்ப நெக்கு இருக்கும் போது, ஆம்பிட்ஸ்ல இருக்கும் போது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தைராய்டு ப்ராப்ளம். அதை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் பண்ணும். ரெண்டாவது வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம முன்னாடி கண்டுபிடிக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரு சில பேருக்கு வந்து லிவர்ல ஏதாவது இஷ்யூ இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து ஒரு லைக்கன் பிளானஸ் லைக்கனா டெர்மடைட்டிஸ் மாதிரி ஒரு ரியாக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி கிட்னில ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா ஹோல் பாடியில வந்து நான் ஸ்பெசிபிக் ஒரு இச்சிங் இருக்கும், ஒரு அரிப்பு வந்து உண்டாகும். அது வந்து எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா சரியாகாது. அப்ப நம்ம டெஸ்ட் பண்ணும் போது யூரியா கிரியாட்டின் எல்லாம் எலிவேட்டடா இருக்கு. அப்படியே நாங்க வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் அதே மாதிரி டயபெட்டிஸ், லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ் அண்ட் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ்ல உங்களுக்கு ஒரு சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து காமனா வரும். மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இச்சிங். ஸ்கின் ஹோல் பாடி இச்சிங் இருக்கும் போது ஒரு 50 இயரோ ஒரு 40 இயரோ 60 இயருக்கு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம காமனா தான் யோசிப்போம். ட்ரைனஸ்னால ஒரு இச்சிங் தான் யோசிப்போம். பட் அது ஒரு 2-3 வாரத்துல கண்ட்ரோல் ஆகாத போது நம்ம வந்து உள்ள ஏதாவது இஷ்யூ இருக்கா நம்ம டெஸ்ட் எடுக்க பார்க்கும் போது கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும் அது. ஸோ கண்டிப்பா ஸ்கின் இஸ் அ இண்டிகேட்டர் ஆஃப் அன் இன்டர்னல் ஆர்கன், அதோட ஃபங்க்ஷனிங் வந்து கண்டிப்பா வந்து எடுத்து கொடுக்கும்.
0: ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல ஒரு சிலவங்களுக்கு ஃபேஸ் பிரைட்டா இருக்கும், கை கால் ரெண்டுமே வந்து வேற வேற கலர்ல இருக்கும், அதோட காரணங்கள் என்ன டாக்டர்?
1: இது ரொம்ப ரேர் தாங்க. அன்லஸ் அண்டில் தட் பர்சன் ஹேஸ் யூஸ்ட் சோ மெனி ஸ்கின் பிரைட்னிங் ஆர் லைட்னிங் கிரீம்ஸ் ஃபார் த ஃபேஸ், இது வந்து ஹோல் பாடிக்கு அந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. இந்த முகத்து மட்டும் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னா எதிர ஒன்னு மேக்கப் போட்டிருப்பாங்க, இல்ல ரெண்டாவது அவங்க ஃபேஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா வெள்ளை ஆகிற கிரீம் வந்து முகத்துக்கு போட்டிருப்பாங்க. இதுதாங்க மெயின் ரீசன். மற்றபடி இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் கலர் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரும். இந்த ACTH ஒரு ஹார்மோன் இருக்கு, அதுல ஏதாவது ஃபிளக்சுவேஷன் இருந்தா, ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ்ல ஏதாவது ஃபிளக்சுவேஷன் இருந்தா இந்த மாதிரி அன்இவன் பிக்மெண்டேஷன், அன்இவன் ஸ்கின் டோன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் பெரும்பாலும் நீங்க சொல்றது வந்து இப்பதைக்கு சின்னாரியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீம்ஸ் நிறைய அன்வான்டா ஃபேஸ்க்கு போட்டுட்டு அதை மட்டும் பளிச்சுன்னு ஆர் மேக்கப்.
0: ஓகே டாக்டர்.

0: டாக்டர், இளமையா இருக்கிறதுக்கு எதனால உடற்பயிற்சிகள் இருக்கா டாக்டர்?
1: ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் ஸ்டைலுங்க, சரிங்களா? அதாவது ஒரு ஹெல்தி ஸ்கின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அ பிரைட்டர் ஸ்கின். ஸோ வெள்ளையாவது இம்பார்ட்டன்ட் கிடையாது, நம்மளோட ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு ஹெல்தியாக இருக்கு, கிளீனாக இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தாங்க. இந்த க்ரீமு, சீரமு, இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் நாலஞ்சு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று தூக்கம், கண்டிப்பாக அதுக்கு பேரே வந்து பியூட்டி ஸ்லீப்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் மேண்டேட்டரி. இந்த ஸ்லீப்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். இப்போ நிறைய பேர் ஐடியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 2 மணிக்கு 3 மணிக்கு தான் தூங்குற காலையில அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் ஹெல்தி. மேக் ஷோர் யூ ஸ்லீப் பை 10:30 to 11. ஏன்னா இதுதான் நம்மளோட சர்க்காடியம் ரிதம், ஒரு பயாலஜிக்கல் கிளாக்னு நமக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் டியூரேஷன் தான். ஸோ 10:30 முக்காவாசி படுத்துடணும். நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் போய் பண்ண முடியாது. பட் ஹூஎவர் இஸ் ஆன் த ஜென்ரல் ஷிஃப்ட் ஆர் நார்மலா இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 10:30 படுத்துடணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு, தட் இஸ் அவர் டயட். டயட் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம, கலர்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லாம, ரொம்ப ஆயிலி ஃபுட் இல்லாம, ஃப்ரூட்ஸ், கலர்ட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த கேரட், பீட்ரூட், பொமோகிரானட், விட்டமின் சி கண்டெய்னிங் ஃப்ரூட், நட்ஸ், சீட்ஸ் இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா இதனாலேயே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வருவாங்க ஸ்ட்ரெஸ்னா டென்ஷன் மட்டுமே கிடையாது. லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், நாட் ஹேவிங் அ ப்ராப்பர் ஸ்லீப், நாட் ஹேவிங் அ குட் டயட் ஆன் டைம், டூ மச் ஆஃப் டிராவல், ஓவர் திங்கிங், இது எல்லாமே பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்லோவா ஸ்கின்ல வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-25 year old பொண்ணு பையன்கே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சுருக்க வருது. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் லைஃப் ஸ்டைல் தான். அப்புறம் அஞ்சாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ். எனி ஃபார்ம் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் 30 minutes ஆச்சு கம்பல்சரியா பண்ணணுங்க. இந்த அஞ்சு விஷயம் இஃப் அ இண்டிவிஜுவல் இஸ் டூயிங் ப்ராப்பர்லி, கண்டிப்பா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கும்.
0: ஓகே டாக்டர். டாக்டர், ரிங்கிள்ஸ் எதுக்காக டாக்டர் வருது?
1: ரிங்கிள்ஸ் வரதுக்கு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்டர்லைங் சப்போர்ட், அதாவது கொலாஜன் எலாஸ்டிக் டிஷ்யூன்னு சொல்லுவோம், அது கம்மி ஆகும் போது நம்மளுக்கு வந்து ரிங்கிள்ஸ் வரும். ரெண்டாவது நம்மளோட ஹைட்ரேஷன் ஒழுங்கா இல்லனா. ஸோ ஹைட்ரேஷன் கொடுக்க வேண்டிய ஏஜென்ட் ஒரு ஹைலரானிக் ஆசிட்னு ஒன்று இருக்கு, தவிர்த்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே கம்மி ஆகும் போது நம்மளோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா ரிங்கிள்ஸ் வரும். கொலாஜன் ஏன் கம்மி ஆகுதுன்னா, ஒன்று நேச்சுரலாவே ஏஜ் ஆகும் போது, லைக் எவ்ரி 10 years வந்து நம்ம கொலாஜன் வந்து கம்மி ஆகும். இது தவிர்த்து நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லையும் கொலாஜன் வந்து கொஞ்சம் கம்மி ஆகும். ஸோ இதெல்லாமே ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ரிங்கிள்ஸ் ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் மாய்ஸ்சரைசிங் த ஸ்கின், எவ்வளோ அளவுக்கு நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணமோ இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி, அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கும். ரிங்கிள்ஸ் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
0: ஓகே டாக்டர். சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்த தோல் நோய் மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்களுடனான இந்த உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.

0: சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்த தோல் நோய் மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்களுடனான இந்த உரையாடல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா கண் கருவளையம். அது எப்படி டாக்டர் தடுக்கலாம்?
2: லைஃப் ஸ்டைல் தாங்க. ரொம்ப நேரம் இந்த செல்போன் பாக்குறது. சோ ஸ்மார்ட் போனை வந்து நம்ம எல்லாருமே ஸ்மார்ட்டா தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? ரொம்ப நேரம் அதுல வந்து முழுகி இருக்க கூடாது. ரெண்டாவது, இப்ப சிஸ்டம்ஸ்ல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்கன்னா ப்ளூ லைட் ஃபில்டர்ஸ்னு நிறைய கிளாசஸ் இருக்கு, அது யூஸ் பண்ணிக்கலாம். சோ மெயின் ரீசன் ஃபார் த அண்டர் ஐ பிக்மெண்டேஷன் இஸ் லேக் ஆஃப் ஸ்லீப். ஜெனட்டிக்காவும் இருக்கும் அண்ட் ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சில இருக்கும், தைராய்ட் டிசார்டர்ஸ்லயும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டுட்டு ப்ராப்பரா வாஷ் பண்ணனா கூட பிக்மெண்டேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தீஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், சோரியாசிஸ்னா என்ன டாக்டர்?
2: ஓகே, சோரியாசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோஇம்யூன், ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது, ஃபேமிலியில யாருக்காச்சும் இருந்திருக்கலாம். இப்ப

0: சப்போஸ் ஒரு ஃபேமிலியில ஒரு அப்பாவோ அம்மாக்கோ ஒரு சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அடுத்த ஜெனரேஷன் நெக்ஸ்ட் அவங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% சான்சஸ் இருக்கு. ஸோ 90% சான்சஸ் இல்லை, பட் 10% சான்சஸ் இருக்கு. அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் ட்ரிகர் ஆகிறதுக்கு ரீசன், மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அதை நம்ம ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஜெனட்டிக் ட்ரிகரை வந்து ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் ஒரு இன்ஃபிளமேட்டரி டிசீஸ். அதில் வந்து ஸ்கின்னோட ப்ராலிஃபரேஷன் வந்து அளவுக்கு மீறி அதிகமாக நடக்குது. இப்போ ஜென்ரலி நம்மளோட ஸ்கின்னோட டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 21 to 28 days நடக்கும். பட் இதில் வந்து எவ்ரி 3 days வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட டேர்ன் ஓவர் வந்து ஜாஸ்தி ஆகும்போது டெட் ஸ்கின் அக்யூமுலேஷன் நிறைய இருக்குது.
1: ஓகே டாக்டர். டாக்டர், ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கா?
0: ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணலாங்க. இதுதான் நார்மல் கவுண்ட், 2-3 வாட்டி. திஸ் இஸ் அ நார்மல் கவுண்ட். எவ்வளோ செகண்ட்ஸ் வாஷ் பண்ணோம்? இப்போ 30 seconds இஸ் மோர் தென் எனஃப். மெனி பேஷண்ட்ஸ் எங்கிட்ட வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய ஆயில் செக்ரீஷன் ரிமூவ் பண்ணதுக்கு 5-2 நிமிஷம்லாம் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. 30 seconds வாஷ் இஸ் மோர் தென் எனஃப். டபுள் கிளென்சிங்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் ரொம்ப ஆயிலியா இருக்கும்போது, இல்லை நம்ம ரொம்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை நைட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஆப்வியஸ்லி நம்ம செக்ரீஷன் ஜாஸ்தியா இருக்கும்போது, அப்போ டபுள் கிளென்சிங்னு ஒரு மெத்தட் இருக்கு, அது நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், டோனரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன டாக்டர்? அதை பத்தி கொஞ்சம் பிரீஃபா எங்க கிட்ட சொல்லுங்களேன்.
0: டோனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரிஞ்சன்ட், பேசிக்கலி இட் இஸ் அன் ஆல்கஹால். சோ என்கிட்ட கேட்டீங்கன்னா டோனர்ஸ் வந்து நம்ம ஸ்கின்க்கு தேவையே இல்லை. டோனர்ஸ் வந்து அப்பத்திக்கு உங்களுக்கு என்ன பண்ணோம்னா, நம்மளோட அந்த போஸ் ஸ்கின்ல இருக்க போஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு அப்பியரன்ஸ் வந்து தெரியும், பட் இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் திங். ஸோ டோனர் இஸ் ஐ வுட் சே இட்ஸ் அ யூஸ்லெஸ் ப்ராடக்ட் தான். ஜஸ்ட் கிளென்ஸ் பண்ணி ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணாலே போதும். முன்னாடி டோனர் வந்து ஒரு pH பேலன்ஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்ப இருக்க மாய்ஸ்சரைசர்ஸே வந்து பாத்தீங்கன்னா pH பேலன்ஸ்டா தான் இருக்கு. ஸோ டைரக்ட்லி ஆஃப்டர் கிளென்சிங் வி கேன் கோ வித் அ மாய்ஸ்சரைசர்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல நிறைய பேர் வந்து இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு வெளியே எல்லாம் போவாங்க, அப்படி இன்கேஸ் அது போடாம போனா கையில வந்து டேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி டாக்டர் அந்த டேர்னை வந்து கண்ட்ரோல் பண்றது? அப்படி இன்கேஸ் அப்படி டேர்னிங் ஆச்சுனாலும் அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாம்?
0: ஓகே, சி டேன் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பாடிஸ் ரெஸ்பான்ஸ் டு அ சன்லைட். சன்லைட் பாடி பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி மாதிரி தான். ஸோ சன்லைட் நம்ம ஸ்கின்ல படும் போது நம்மளோட பாடியோட ஸ்கின்னே வந்து அது ப்ரொடெக்டிவா வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ரியாக்ஷன் தான் டேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேன் கம்மி பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து எக்கச்சக்க சன்ஸ்கிரீன்ஸ் வந்து வந்துடுது. பட் இந்த சன்ஸ்கிரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சன்ஸ்கிரீன் எடுத்தாலுமே, SPF 30 இருக்கட்டும், 50 இருக்கட்டும், இட் இஸ் ஒன்லி கோன் கிவ் யூ 95% ப்ரொடெக்ஷன் தாங்க. அதை தாண்டி பெரிய ப்ரொடெக்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு தான் போகிறேன், ஆனால் இருந்தாலும் டேன் ஆகுதுன்னா ஆகும் தான். ஏன்னா ஆஸ் ஐ டோல் யூ 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்கவே போறதில்லை. ஒன்று, நீங்கள் வந்து ரொம்ப பீக் ஆஃப் சன்லைட் டைம்ல நீங்கள் வெளியில் போகக்கூடாது. இல்லை நீங்கள் சன்ஸ்கிரீன் போட்டிங்கனாலுமே 95% ப்ரொடெக்ஷன் தான். பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் கிளாத்தால் கவர் பண்ணிட்டு போகிறது. ஸோ திஸ் இஸ் கோன் கிவ் யூ 100% ப்ரொடெக்ஷன். இதெல்லாம் பண்ணியும் மோஸ்ட்லி பிசிக்கல் கிளாத் போட்டிங்கன்னா டேன் வராது. பட் சப்போஸ் சன்ஸ்கிரீன் மட்டும் போட்டுட்டு போறீங்க, டேன் ஏதோ வந்துச்சுன்னா தென் வி ஹாவ் இந்த மாதிரி டேனை வந்து ரெடியூஸ் பண்ற மாதிரி ஒரு சில இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது வந்து AHA BHA கண்டெய்னிங் லோஷன்ஸ் கொடுப்போம். அது 3-4 months போடலாம். சப்போஸ் அது போட்டும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா வி டூ கெமிக்கல் பீல்ஸ். கெமிக்கல் பீல் வந்து ஆசிட் மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அது வந்து டாக்டர்ஸோட கைடன்ஸ்ல தான் நம்ம வந்து இட்ஸ் அ டீப்பர் டெலிவரி சிஸ்டம். ஸோ அது வந்து என்ன பண்ணோம்னா இட்ஸ் அன் ஆசிட். ஸோ அது உள்ள போயிட்டு அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து இன் கிளினிக் ப்ரொசீஜர் தான், 1-3 weeks அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து கெமிக்கல் பீல் ஃபார் டேன் வந்து ஹேண்ட்ஸ்க்கு பண்ணலாம், லெக்ஸ்க்கு பண்ணலாம், நெக்குக்கு பண்ணலாம், ஃபேஸ் கூட பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர். டாக்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் கலரிங் அண்ட் ஹேர் டை, அது யூஸ் பண்ணால் ஃபேஸில் டேமேஜ் வருமா டாக்டர்? ஏதாவது ஸ்கின்னுக்கு டேமேஜ் வருமா?
0: சி, ஹேர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் இன்கிரீடியன்ட் கால் பாராஃபென்லின் டயமீன் அண்ட் PTD. எல்லாருக்கும் தெரியும் அதில் அமோனியா இருக்கு, பட் நிறைய பேருக்கு வந்து இந்த PTD அப்புறம் வந்து PPDயோட விஷயம் தெரியாது. ஸோ ஒரு ஹேர் டை சூஸ் பண்ணீங்கன்னா அமோனியா ஃப்ரீ மட்டும் இல்லாமல் PPDயும் PTDயும் ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே இருக்கக்கூடாது. டை இஸ் ஆல்வேஸ் அ டை, சரிங்களா? அது என்ன தான் பண்ணாலுமே கெமிக்கல் ஃப்ரீயாக இருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் கெமிக்கல் இருக்க தான் போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை நம்ம டை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா மாதிரி PTD PPD இல்லாத ஒரு ஹேர் டை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அப்ளிகேஷன் டைம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். 50 minutes, 60 minutes இல்லாமல் 10 minutes அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஹோல் ஹேருக்கு அப்ளை பண்ணாமல் வெறும் ரூட் டச் அப் அந்த மாதிரி மட்டும் பண்ணோம்னா நம்ம ஓரளவுக்கு சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். பட்

0: நல்ல டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், குழந்தைங்களுக்கு நிறைய இந்த டைப்பர் ரேஷஸ் எல்லாம் வருதுல, அதை எப்படி டாக்டர் கண்ட்ரோல் பண்ணலாம்?
2: டைப்பர் ரேஷ் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கிறதுக்கு. ரொம்ப காமனான ரீசன் வந்து குழந்தைக்கு டைப்பர் ரேஷ் ஏன் வருதுன்னா, ஃப்ரீக்வெண்ட் டைப்பர் நம்ம சேஞ்ச் பண்ணாத போது என்ன ஆகுதுன்னா, அந்த டைப்பர்ல பேபியோட யூரின் ரொம்ப நேரம் ஊறும் போது அது ஸ்கின்னோட ரியாக்ட் பண்ணி அது ஒரு ரியாக்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணும். திஸ் இஸ் அ மோஸ்ட் காமன் ரீசன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இல் ஃபிட்டிங் டைப்பர்ஸ், சரிங்களா? சைஸ் கொஞ்சம் ரொம்ப டைட்டான டைப்பர் போடும் போது கூட இந்த ரேஷஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இது வராம இருக்கணும்னா நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா டைப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ரெண்டாவது வந்து ப்ராப்பர் ஃபிட்டிங் டைப்பர்ஸ் போட்டுக்கணும். மூணாவது டைப்பர் ரேஷ் கிரீம்ஸ் இருக்கு, ஜிங்க் ஆக்சைட் கண்டெய்னிங் கிரீம்ஸ், இதெல்லாம் போட்டுட்டு டைப்பர் போடுறோம்னா குழந்தைக்கு ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
1: டாக்டர், மோஸ்ட்லி உமன்ஸ் எல்லாமே பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அங்க ரேஷஸ் எல்லாம் வருமா டாக்டர்?
2: திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஆக்சுவலி நிறைய ஃபீமேல்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. எஸ்பெஷலி அந்த மந்த்லி சைக்கிள் வரும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து தை ஏரியால ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஒரு சென்சேஷன் இருக்கும், இச்சிங் இருக்கும். ஸோ இது நான் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, அந்த டைம்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு லெக்கிங்ஸ் அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து லூஸான பேண்ட்ஸ் போடணும், டைட் ஜீன்ஸ் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து காட்டன், உங்களோட உள்ளாடைகள் வந்து காட்டனா இருக்கிறது வந்து பெட்டர். அண்ட் தேர்ட் திங் இஸ், உங்களுக்கு அந்த மாதிரி ரேஷ் வருதுன்னா பேடோட சைஸ் வந்து ஒரு சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றது பெட்டர். ஃப்ரீக்வெண்டா சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் யூ கேன் யூஸ் அ ஆன்டி ஃபங்கல் டஸ்டிங் பவுடர் ஆன் அண்ட் ஆஃப்.
1: ஓகே டாக்டர். மேம், பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து வேக்சிங் பண்ணாங்க, கை கல்ல ரேசர் வச்சு யூஸ் பண்றாங்க, நிறைய வந்து அந்த கிரீம்ஸ் யூஸ் பண்ணி வேக்சிங் பண்றாங்க. வேக்சிங் பண்றது நல்லதா மேம்?
2: வேக்சிங் பண்றது பண்ணாதது வந்து இட்ஸ் அ வெரி பர்சனல் சாய்ஸ் தான். சோ ஜென்ரலாவே ஒரு பர்டிகுலர் பார்ட் ரொம்ப ஹேரியா இருக்குன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ரேசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பண்றதுல தப்பே கிடையாது. பட் அந்த ரேசர்ஸ் கூட நம்ம சூஸ் பண்ணணும், ப்ராப்பரான ரேசர் எடுக்கணும். அண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபோமிங் ஏஜென்ட், ஒரு ஃபோமிங் வாஷ் வச்சு அப்பதான் நம்ம வந்து ரேசர்ஸ் யூஸ் பண்ணணும். டைரக்டா நியூட் ஸ்கின்ல போடக்கூடாது. ரெண்டாவது, நம்ம வந்து அது ரேசிங் முடிச்ச உடனே அந்த இடத்துக்கு வந்து நம்ம ப்ராப்பரா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும். அண்ட் ரேசர் வந்து ஷுட் பி இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஹேர் க்ரோத், ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே பேசிக் திங்ஸ் அபவுட் த ரேசர். இல்ல எனக்கு ரேசர் வேணாம், ஆனா நெக்ஸ்ட் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் வேக்சிங் போறேன்னு சொன்னீங்கன்னா வேக்சிங் போங்க. பட் என்னன்னா, ப்ராப்பரான இடத்துல தான் நம்ம வந்து வேக்சிங் பண்ணிக்கணும். சப்போஸ் வேக்சிங் நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காது, ஓவர் ஹீட் இல்ல நிறைய வந்து அது வந்து ரொம்ப வந்து டீப்பா போச்சுன்னா என்ன ஆகும்னா, உள்ள இருக்க அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் டேமேஜ் ஆறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது வந்து ஒரு அலர்ஜி ரியாக்ஷனாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு வரும். இப்ப நிறைய பிரைட்ஸ் என்கிட்ட பேஷண்ட்ஸா வருவாங்க, வேக்சிங் பண்ணிருப்பாங்க, பட் கரெக்டா அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா முதுல பயங்கரமான ஒரு அலர்ஜி உரோட வருவாங்க. இந்த அலர்ஜி வந்து வேக்ஸுக்கு வரலாம், இல்ல அந்த வேக்சிங் வந்து ரொம்ப டீப்பா பண்ணிருந்தாங்கன்னா இன்க்ரோயிங் ஹேர்னால கூட இந்த மாதிரி அலர்ஜி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு முக்கியமான ஈவெண்ட் பக்கத்துல வச்சுக்கின்னு வேக்சிங் பண்ணாதீங்க. ரெண்டு மூணு வாரம் முன்னாடியே வேக்சிங் பண்றது வந்து பெட்டர்.
1: ஓகே மேம். மேம், அதே போல நிறைய பேருக்கு ஸ்கின்ல வந்து ரவுண்ட் ரவுண்டா ஒயிட் கலர் பேச்சஸ் மாதிரி வரும், அதுக்கான காரணங்கள் என்ன மேம்? அந்த பேச்சஸ் எதனால வருது?
2: நீங்க சொல்றது வெண்படை பத்தி தான் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அழுக்கு தேம்பல் வந்து பாத்தீங்கன்னா முகத்துல வரும், கழுத்துல வரும், அதுக்கப்புறம் செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ்ல வரும். இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது வந்து ஓவர் ஸ்வெட்டிங்னால வரலாம். ப்ராப்பரான வென்டிலேஷன் இல்ல, நம்ம காட்டன் ட்ரெஸ் போடாம ரொம்ப டைட் ட்ரெஸ் போட்டிருக்கோம்னா அதுலயே ஃபங்கஸ் ப்ராலிஃபரேட் ஆயிட்டு இது வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இட்ஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அது கண்டேஜியஸ் கிடையாது, ஒருத்தவங்ககிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்குலாம் வராது. அண்ட் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிஃபங்கல் டேப்லெட்டு ஆன்டிஃபங்கல் க்ரீம் கொடுத்தோம்னா ஒரு ஆறுலேருந்து எட்டு வாரத்துக்குள்ள தானாவே அது வந்து போயிடும். அது வந்து ரொம்ப ஒரு ஆர்டினரியான ஒரு இன்ஃபெக்ஷன் தான். இதுவே வந்து பாத்தீங்கன்னா வெண்படை வந்து பாத்தீங்கன்னா மெலானின் ப்ரொடக்ஷன் இல்லாத போது, மெலனோசைட் டிஸ்ட்ராய் ஆகும் போது வர ஒரு கண்டிஷன் தான். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் ஜெனட்டிக் டிசீஸ், அதாவது நம்ம கலர் ப்ரொடியூசிங் செல்ஸ்க்கு அகேன்ஸ்டாவே நம்ம உடமே வந்து பாத்தீங்கன்னா தாக்கிட்டு உட்காந்துருக்கு. இதுதான் மெயின் ரீசன். இதுக்கு மெயின் ட்ரிகர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் தான். கண்டிப்பா ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா ஃபேமிலி யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோயின்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஜஸ்ட் அ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி கலர் ப்ரொடியூசிங் செல்ஸ். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் நம்மளோட மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒரு சில கிரீம்ஸ் இருக்கு, ஒரு சில டேப்லெட்ஸ் இருக்கு, அது வந்து சுத்தி இருக்க மெலனோசைட்டை தான் கலர் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு தூண்டி விடும். தவிர்த்து சென்டர்ல கலர் போனது வந்து நம்மளால பெருசா அங்க இருக்க செல்ஸ் எதுவுமே பண்ண முடியாது. பட் அப்கோர்ஸ் இதே ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு வருதுன்னா அதுல ஒரு நல்ல

0: ஒரு ப்ராக்னோசிஸ் இருக்கு. ஏன்னா பக்கத்துல இருக்க செல்ஸ் வந்து நல்லாவே வந்து வேலை செஞ்சுட்டு கலர் வந்து ஃபுல்லாவே வந்து நார்மல் ஸ்கின் கலர் வந்து எடுத்துட்டு வரும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அந்தந்த பர்சனோட எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தான் ட்ரீட்மெண்டோட ரெஸ்பான்ஸ் வந்து டிபெண்டா இருக்கு. பிளஸ் ஒரு சில ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியுமே அதுக்கு வந்திருக்கு. நீட்லிங் சொல்வோம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோலோகஸ் கிராஃப்டிங் இருக்கு, மெல்னோசைட் கிராஃப்டிங் மாதிரி நிறைய நாவல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து வந்திருக்கு. இப்போ அக்கி தமிழ்ல சொல்றது வந்து அக்கி. இது வந்து பெரும்பாலும் சின்ன வயசுல சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா அந்த வைரஸ் வந்து போயிட்டு அங்கங்க நம்மளோட நர்வ்ல போய் டெபாசிட் ஆயிடும். சோ அது வந்து ஒரு அடல்ட்ஹுட்ல என்ன ஆகும்னா நம்ம பாடியோட எதிர்ப்பு சக்தி எப்ப கம்மி ஆகுதோ அப்போ அந்த பர்டிகுலர் நர்வ்ல இருந்து மட்டுமே அந்த வைரஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். சோ ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி குட்டி பாயில்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அது வரதுக்கு முன்னாடி ஒரு பெயின் இருக்கும். ஏன்னா நான் சொன்னல இது வந்து நர்வ்ல போய் டெபாசிட் ஆற ஒரு வைரஸ். சோ அந்த வைரஸ் போய் நர்வ்ல வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது மெயின் சிம்டம் வந்து பாத்தீங்கன்னா பெயின் தான். இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து சிக்கன் பாக்ஸ் மாதிரி தான் நம்ம கொடுப்போம். அதே ஆன்டிவைரல் கொடுப்போம், அதே ஐசோலேஷன்ல இருக்கணும், பெட் ரெஸ்ட்ல இருக்கணும், ஃபுட் எல்லாமே ஒரு 1 week to 10 days வந்து வெஜிடேரியன் ஃபுட்டா எடுத்துக்கணும், பத்திய சாப்பாடு சொல்லணும், அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா பெட்டரா இருக்கும். பட் மெயின் கம்ப்ளைண்ட் இந்த ஷிங்கிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெயின். இந்த வலி பாத்தீங்கன்னா 3 வாரத்திலிருந்து 3 மாசம் வரி கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் பர்சனோட பெயின் த்ரெஷோல்ட் எப்படி இருக்குன்னு பாக்கணும், எந்த அளவுக்கு அந்த நர்வ் டேமேஜ் ஆயிருக்கு.
1: ஸ்கின் கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதனால சைட் எஃபெக்ட்ல கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கா?
0: சில கிரீம்ஸ் லைக் இப்ப கூட ஒரு 1 year முன்னாடி பாம்பேல ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தது. ஒரு ஃபேமிலியில அம்மா பொண்ணு 3 பேருமே வந்து ஒரு ஃபேர்னஸ் கிரீம் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மர்க்யூரி இருந்திருக்கு. சோ இந்த மர்க்யூரினால கிட்னி ஃபெயிலியர் நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து காமன். கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஹைட்ரோக்யூனோன் கண்டெய்னிங் கிரீம்ஸ் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணா ஸ்கின் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் சொல்ற வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அன்னேம்டு கிரீம்ஸ் இந்த பார்லர்லயோ இல்ல வந்து இந்த ஃபேர்னஸ் கிரீம்னு ஒரு லேபிள் மட்டும் போட்டு அதுல என்ன இருக்குன்னு தெரியாம யூஸ் பண்ற மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அன்னேம்டு ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டு அது யார் கொடுக்கறாங்க, அது உண்மையான ஜெனியூனான ப்ராடக்ட் இருக்கா, சேஃபான ப்ராடக்ட் இருக்கா, இதை பார்த்து யூஸ் பண்ணணும். வெள்ளை ஆகிறதுக்கு பிரைட் ஆகிறதுக்கு இப்ப மக்கள் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டீராய்டு மர்க்யூரி ஹைட்ரோக்யூனோன் இந்த கண்டெய்னிங் காம்பனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர். அப்கோர்ஸ் ஹைட்ரோக்யூனோன் நாங்க அஸ் அ டாக்டர் கூட கொடுப்போம் பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணதுக்கு. பட் எங்க டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 to 8 weeks கொடுப்போம், அவ்வளவுதான். அதை தாண்டி நாங்க கொடுக்க மாட்டோம். என்ன மாதிரி ஹைட்ரோக்யூனோன் கொடுக்கணும், எவ்வளவு பெர்சன்டேஜ்ல கொடுக்கணும், அது வந்து ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் எங்களுக்கு தான் அது பெட்டர் ஐடியா இருக்கும். ரேதர் தேன் த இப்ப இன்ஃபுளுசர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேஷன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. இது வந்து டெஸ்ட் பண்ணாம ப்ராப்பரா நாலேஜ் இல்லாம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, என்னோட அட்வைஸ் அதுதான்.
1: ஓகே டாக்டர். டாக்டர் அதே போல இப்ப சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சீரம் எல்லாமே யூஸ் பண்றாங்க, அது எல்லாமே எந்த அளவுக்கு நல்லது டாக்டர்?
0: சி 10 layer போடுறது 12 layer போடுறதுலாம் நம்மளுக்கு எல்லாம் தேவையே இல்ல. இப்போ ஒரு ஆக்னே இருக்குன்னா சாலசிலிக் ஆசிட் சீரம் போடலாம், பிக்மெண்டேஷன் இருக்குன்னா மேபி ஒரு நயாசினமைடோ கோஜிக் ஆசிட் போடலாம், இல்ல ஆல்பா பியூட்டின். இந்த மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு ஒரு ஒரு மாலிக்யூல் இருக்கு. அது எவ்வளவு பெர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணும் அதெல்லாமே வந்து ஒரு கைடன்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா எங்கேயுமே நாங்க போக மாட்டேன்னா கம்மியான இருக்க கான்சென்ட்ரேஷன்ல வாங்கிக்கோங்க, அதுவும் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி யூஸ்
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களைக் கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் காரணமாக பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளம் தொழில் முனைவோருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உற்பத்தியுடன் இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அஇஅதிமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக எவ்வித பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று தாவேக்கர் தெரிவித்துள்ளது. பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக்கர் அரசு தவறிவிட்டு

இருப்பதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக்க ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக்க அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக்க அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியின் டேபிள் டென்னிஸ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 27.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்துள்ளது. இந்தியா பனாமா இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

4:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைஞ்சிருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜி ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். வெரி குட் ஈவினிங். இந்த சூப்பரான மாலை வேளையில ஒரு சூடான டீயோட சூப்பரான கேம் விளாண்டா எப்படி இருக்கும்? ஆமாம், கேம் தான் விளாட போகிறோம், ஃபன் பண்ணலாமல. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான கேம் விளாட போகிறோம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மனப்பாட பாடலாம் இருக்கும். அதை படித்து மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும்ல. ஆனால் அதே நேரத்தில் அந்த படங்களில் இருக்கக்கூடிய பாட்டுகள் கேட்டாவோ, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான காட்சிகள்லாம் கேட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எந்த டைமில் யார் வருவா, என்ன பாட்டு வரும் அப்படிங்கிறது முதல் கொண்டு எல்லாமே கரெக்டாக சொல்லுவோம் இல்லை. என்னப்பா கேமு, ஃபன் பண்ணலான்னா என்ன கேமுன்னு சொல்லுப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி ஃபன் பண்ணலாமால் படங்களோட பெயர்களை வச்சு தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு 4 படங்களோட பெயர்களையோ 5 படங்களோட பெயர்களையோ சேர்த்து சொல்லுவேன். அந்த படங்களை நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் ஃபன்னாக படங்களோட பேர்லாம் கண்டுபிடிக்கணும். அப்படியே எனக்கும் நீங்கள் வேணால் சொல்லலாம், இந்த படத்தை நான் சொல்லுவேன் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் கூட நானும் கண்டுபிடிச்சி தரேன். இந்த மாதிரி தான் 4 to 5 விளையாட போகிறோம். ஈவினிங் டைம் வேறு, நாளைக்கு நாளானிக்கெலாம் 2 லீவு, வீக்கெண்டுங்கிறதுனால ஜாலியாக வைபாக இருப்பீங்க. ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் தான் 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4. ஓகே, ஃபன் பண்ணலாம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாம் உங்களுக்காக ரன் திரைப்படத்திலிருந்தான் ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நான்கு மணி பத்து நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, படங்களை வச்சு தான் விளையாட போகிறோம். அதுக்காக ரெடியாக நேர்களெல்லாம் இருந்தால் கேம் தானே, நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம்.

0: எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் சொல்லிடவா. அண்ணாமலை கோவிலில் நின்ற சிவாஜி தன் நண்பன் படையப்பாவுடன் சேர்ந்து முத்து போன்ற அருளை வேண்டினான்.
1: அண்ணாமலை
0: ஒண்ணு,
1: படையப்பா
0: படையப்பா ரெண்டு படம் இருக்கு, முத்து
1: இன்னொன்னு சொல்லுங்க சார். மூணு சொல்லி
0: ஒரு டைம் தான் சொல்லுவேன், நாலு படம் தான், ஈஸியான படமா சொன்னேன்ல உங்களுக்காக.
2: வணக்கம்.
0: யார் எங்கிருந்தே? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்ன?
2: என் பேர் சிவா.
0: சிவா, சிவா அவர்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? முதல் வாக்கியம் ஒரு வாக்கியம் சொன்ன, அந்த வாக்கியத்துல மூணு படங்கள் கண்டுபிடிச்சிட்டாரு, ஒரு படம் இருக்கு, நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நான் அந்த வாக்கியத்தை ஒரு டைம் தான்
2: சொல்லுவேன்.
0: அருள் இல்ல, அருள் இல்ல, நான் மூணு படம் சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு படம் இருக்கு, அதுல நான் ஒரு டைம் மட்டும் சொல்றேன், ஓகேவா? அண்ணாமலை கோவிலில் நின்ற சிவாஜி தன் நண்பன் படையப்பாவுடன் சேர்ந்து முத்து போன்ற அருளை வேண்டினான். அருள் இருக்கு, ஆனா இன்னொரு படமும் இருக்கு அதுல. முத்து, அண்ணாமலை, படையப்பா. சூப்பர் சார், நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள், நன்றி.
2: பழங்கள்ல
0: வந்து நமக்கு தெரியாத படங்களே
2: இருக்காது.
0: எந்திரன் மூலம் உருவான ரோபோ ஜெயிலர் பாதுகாப்பையும் மீறி தர்பார் மண்டபத்தின் தன் பேட்ட ஆதிக்கத்தை நிலைநாட்டியது. இது நான்கு படம் இருக்கு, ஒன்னு சொல்லிட்டீங்க எந்திரன், இந்த மூணு படம் இருக்கு. நான் இன்னும் வேற படங்கள் இருக்கு, நான் வந்து இதுல எதிர்பார்க்கறது வேற நாலு படம் வச்சிருக்கேன். ரோபோன்னு படம் தான், ஓகே நான் ஏத்துக்கிறேன். இன்னும் ஒரு மூணு படம் இருக்கு அப்பனா. ஓகே நன்றி. அதான் ஒரு டைம் தான் சொல்லு, ஏன்னா எல்லா படமும் ஈஸியான படம் இல்ல. நன்றி நன்றி. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் படங்களோட பேரை வச்சு நம்ம நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து நான் சொன்ன ஒரு நாலு படத்தை தாண்டி அவங்களும் ஒரு படம் சொல்கிறாங்க, பரவாயில்ல ஏற்றுக்கிறேன், இருந்தாலும் நான் எதிர்பார்க்குற படம் வேணும்ல. ஓகே நிகழ்ச்சியில் நீங்கள் அடுத்த நேரம் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் வணக்கம். யார் இங்கிருந்து? மனஜா. நல்லா இருக்கீங்களாம்மா? நலமா இருக்கேன். நிகழ்ச்சி கேட்டு படங்கள் பேர் இருந்தா வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டீங்களே, கொடுத்துடலாமா உங்களுக்கு? ஒரு டைம் தான் சொல்லுவேன், ஓகேவா? ஓகே சொல்லிடுறேன். ஊர் போற்றும் தர்மதுரை, வீரா போல துணிந்து நின்று குரு சிஷன் உறவை சீர்குலைக்க நினைத்தவர்களின் தில்லுமுள்ளு வேலையை தடுத்தார்.
3: தர்மதுரை.
0: ஊர் காவலன் சொல்லவே இல்லையே நானு. தர்மதுரை ஓகே, தில்லுமுள்ளு ஓகே, ரெண்டு படம் சொல்லிட்டீங்க. குரு சிஷன் மூணு, வெரி குட். இன்னும் ஒரு படம். வீரா, வீரா, வீராங்கிற படம் அதுல இருக்கு. ஓகே நன்றி. ஓகே நன்றிமா, நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் சவுண்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டியிருந்தால் தான் 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-0-5-5-4.

0: வீக்கெண்டில் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் படங்களோட பெயர்கள் எல்லாம் சொல்லலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம் மாதவரம் செல்வராஜ்.
0: செல்வராஜ் சார் நல்லா இருக்கீங்களா?
1: ஆ நல்லா இருக்கும் சார்.
0: நீங்கள்? நலமாக இருக்கேன். இன்னும் கேம்குள்ளே போயிடலாமா?
1: ஆ சொல்லுங்கள்.
0: ஈஸியாக சொல்லணுமா கஷ்டமாக சொல்லணுமா?
1: ஈஸியாக பொறுமையாக சொல்லுங்கள்.
0: ஈஸியாக பொறுமையாக சொல்லணுமா? ஈஸியாக பொறுமையாக சொன்னால் நீ கண்டுபிடிச்சிருவீங்களே.
1: ஆ எனக்கு ஞாபகம் சக்தி வரணும்.
0: ஓகே சொல்லிடலாம். நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன், நல்லா கேட்டுக்கோங்க.
1: சொல்லுங்க சார்.
0: தளபதி கட்டளைப்படி வந்த பாஷா ஊருக்குள் புகுந்த கபாலி ஆட்களை விரட்டி அந்த பகுதியின் காலா ஆனான்.
1: கபாலி,
0: கபாலி ஒன்று, ரெண்டு,
1: ஊர்காவலன்.
0: ஊர்காவலன் ஊருக்குள் புகுந்த அப்படிதானே வந்திருக்கு. ஊர்காவலன் நான் எதுவும் சொல்லலையே.
1: சொல்லலைங்களா?
0: ஆமா. தளபதி கபாலி சொல்லிட்டீங்க.
1: கபாலி தளபதி.
0: ஆ இன்னொரு படம். தளபதி கட்டளைப்படி வந்த பாஷா ஊருக்குள் புகுந்த கபாலி ஆட்களை விரட்டி அந்த பகுதியின் காலா ஆனான்.
1: கபாலி,
0: கபாலி ஒன்று, ரெண்டு,
1: ஊர்காவலன்.
0: ஊர்காவலன் ஊருக்குள் புகுந்த அப்படிதானே வந்திருக்கு. ஊர்காவலன் நான் எதுவும் சொல்லலையே.
1: சொல்லலைங்களா?
0: ஆமா.
1: நாங்களா எக்ஸ்ட்ரா வித்து சொல்கிறோம்.
0: தளபதி கபாலி சொல்லிட்டீங்க.
1: கபாலி தளபதி.
0: ஆ இன்னொரு படம்.
1: இன்னொரு படம் தான் ஞாபகம் வரல சார்.
0: ஓகே சார் நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் நீ கூட அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து? தளபதி கட்டளைப்படி வந்த பாஷா ஊருக்குள் புகுந்த கபாலி ஆட்களை விரட்டி அந்த பகுதியின் காலா ஆனான். தளபதி கபாலி அவரே சொல்லிட்டாரு. தளபதி கபாலி அவரே சொல்லிட்டாரு சார். நன்றி. நன்றி விஸ்வநாதன் சார் வந்து அவரே ஒரு படத்தை தயாரிச்சு அவர் வந்து புதுசா வெளியிட்டிருப்பாரு போல. நிகழ்ச்சியில் இன்னைக்கு அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: ஹலோ
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: வணக்கம் சார். பெரும்பாக்கம் சுந்தர்.
0: சுந்தர் சார் எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். என்ன நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கேமுக்கு ரெடி ஆயிட்டீங்களா?
3: கேட்டுதான் இருக்கோம்.
0: ஓகே சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க சார்.
0: இப்போ ஒரு வாக்கியம் சொன்னேன், அது ரெண்டு படம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க ரெண்டு படத்தை இப்போ கண்டுபிடிக்கிறீங்க.
3: சொல்லுங்க.
0: ஓகே ஒரு டைம் தான் சொல்லுவேன், நல்லா கேட்டுக்கோங்க சரியா? தளபதி கட்டளைப்படி வந்த பாஷா ஊருக்குள் புகுந்த கபாலி ஆட்களை விரட்டி அந்த பகுதியின் காலா ஆனான். காலான் படம் இல்ல சார். காலான் படம் இல்ல. காலான் படம் இருக்கா என்ன?
3: படம் சார். காலா
0: அப்படி. ஆ காலா. அப்ப காலான் இல்லல்ல. ஓகே வேற மூணு படம், ரெண்டு படம் சொல்லிட்டாரு பாஷா. ஓகே நன்றி சார். நன்றி.
3: நன்றி.
0: நன்றி. ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நேர்கள் எல்லாருமே சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டியவர்கள் தான் 298-6-00-38 அல்லது 295-2-55-54. ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்படத்துலேருந்து யுவன் சங்கராஜாவோட இசையில், பழனி பாரதியோட வரிகளில் உன்னி கிருஷ்ணனோட குரலில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

0: 4:25 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். இன்றைக்கி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் வந்து படங்களுடைய பெயர்களை வச்சு தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம். நேர்கள் எல்லாருமே என்ன படம்ப்பா நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு, உனக்கு தெரியாத படத்தை நான் சொல்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம், யார் இங்கிருந்து? வணக்கம், யார் இங்கிருந்து? முருகன் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான ஒரு வாக்கியத்தை சொல்லிடலாமா? படத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நடிகர்லாம் சொல்ல மாட்டேன், படத்தோட பேர் மட்டும் தான் சொல்லுவேன். ஏழை படிக்காதவன் ஒருவன் தன் புத்தி கூர்மையால் மாவீரன் பட்டத்தை வென்று கழுகு போல் உயர்ந்தான். இன்னொரு டைம் சொல்லவா? ராஜாதி ராஜா சபையில் ஏழை படிக்காதவன் ஒருவன் தன் புத்தி கூர்மையால் மாவீரன் பட்டத்தை பெற்று கழுகு போல் உயர்ந்தான். சார் வேலைக்காரனே சொல்லலையே சார். இதுல 4 படம் இருக்கு இந்த வாக்கியத்துல.
1: ஆமா, 4 வாக்கியத்துல 2 மட்டும் கண்டுபிடிச்சிடறேன் சார்.
0: ராஜாதி ராஜா.

0: குட். அடுத்து
1: கழுகு
0: ரெண்டு. அடுத்து அவ்வளவுதானா? சூப்பர் சார், நன்றி சார்,
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: பூண்டில இருந்து செல்லம்மா பேசுறேன்
0: சார். நலமா இருக்கீங்களாமா?
2: நலமா
0: இருக்கேன். இன்னும் ஈவினிங் ஆயிடுச்சு, டீ சாப்பிடணும், தெம்பா இருங்க. ஓகே, சொல்லிடலாமா உங்களுக்கான வார்த்தைய வாக்கியத்தை? ஒரு டைம் தான் சொல்லுவேன். அவர் ரெண்டு படத்தை கண்டுபிடிச்சிட்டாரு, ராஜாதி ராஜா கழுகுங்கிற படங்களை கண்டுபிடிச்சிட்டாரு. ரெண்டு படங்களும் நீங்க கண்டுபிடிக்கணும். ஒரே டைம் தான் சொல்லுவேன், பொறுமையா கேட்டுக்கோங்க, சரியா? ராஜாதி ராஜா சபையில் ஏழை படிக்காதவன் ஒருவன் தன் புத்தி கூர்மையால் மாவீரன் பட்டத்தை பெற்று கழுகு போல் உயர்ந்தான்.
2: ஒன்னு
0: கழுகு சொல்லிட்டாரு அவரு, இன்னொரு படம் இருக்கு. இப்ப ராஜாதி ராஜாவும் சொல்லிட்டாரு, ராஜாதி ராஜா கழுகு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க படிக்காதவன் இன்னொரு படம் இருக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். கண்ணன் சார், நல்லா இருக்கீங்களா? உடனே ரெடி ஆயிட்டீங்களா? ரெடியா இருப்பீங்க போலவே. ஒரு வாக்கியத்தை இந்த ஒரு டைம் தான் சொல்லுவேன். ஆல்ரெடி மூணு படம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுல ஒரு படம் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஆ, கரெக்டா சொல்லிட்டீங்க, வந்துட்டீங்க, புடிச்சிட்டீங்க பாயிண்ட. சூப்பர் சார், நன்றி சார். உனக்கு வேற, உங்களுக்கு வேற சொல்லுவா? சரி, சொல்லிடுறீங்களா? ஆ, சரி, ஓகே. அருணாச்சல மலையில் தவம் இருந்த பாபா காட்டில் உள்ள சந்திரமுகி மாளிகையின் மர்மத்தை உடைக்க புறப்பட்ட வேட்டையன் ஆனார். சந்திரமுகி வேட்டையன். இன்னொன்னு, ரெண்டு படம் இருக்கு. பாபா, இன்னும் ஒரு படம். சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் நீங்களும் விளையாடணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டியவங்க தான் 2986000038 அல்லது 2952055554. ஸோ படம் பேர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஈஸியாக மனசில் பதிஞ்சிடும் இல்லை? அந்த மாதிரி தான் இந்த மாதிரி படங்களை வச்சு தான் கேம் விளையாண்டுகிட்டு இருக்கோம். அடுத்து உங்களுக்காக போக்கிரி திரைப்படத்தில் தான் பாடல் வர காத்திருக்கு. நாமுத்துக்குமாரோட வரிகளில், மணிஷ் சர்மாவோட இசையில், ராகுல் நம்பியார் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட குரலில் தான் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே சமந்துள்ளு.

0: 4:40 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, படங்களோட பேர்களை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நேர்கள் எல்லாருமே எத்தனை படம் சொன்னாலும் கரெக்டாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் சார். மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: அப்படியா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: சொல்லுங்க சார்.
0: ஓகே, உங்களுக்கான வாக்கியத்தை சொல்லிடலாமா?
1: நான்
0: ஒரே டைம் தான் இந்த வாக்கியத்தை சொல்லுவேன். இதுல படங்களோட பெயர்கள் இருக்கும், அதை நீ கண்டுபிடிச்சா போதும்.
1: சரி.
0: அழகிய சிவப்பு ரோஜாக்கள் பூத்திருந்த தோட்டத்தில் நின்ற இளைஞன் சமுதாயத்தின் வறுமையின் நிறம் சிவப்பு என்பதை உணர்ந்து
1: வாடினான்.
0: அதுக்குதான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டேன், நான் ஒரு டைம் தான் சொல்லுவேன் சொல்லிட்டு.
1: நான்
0: சொல்றேன் பாருங்க. அழகிய சிகப்பு ரோஜாக்கள் பூத்திருந்த தோட்டத்தில் நின்றது இளைஞன் சமுதாயத்தின் வறுமையின் நிறம் சிவப்பு என்பதை உணர்ந்து வாடினான்.
1: வறுமையின் நிறம் சிகப்பு.
0: ஓகே, ஸ்டார்டிங்லயே ஒண்ணு இருக்கு.

0: சிவப்பு ரோஜாக்கள்,
1: அவ்வளவுதான். ரெண்டு படம் இதுல இருக்கு, வேற என்ன படம் இருக்கா இதுல?
0: அழகிய தமிழ் மகன் இருக்குல்ல?
1: இல்ல இல்ல இல்ல, இளைஞ என்ன சொன்னேன், அழகிய சிவப்பு ரோஜாக்கள் தான் சொன்னேன், இளைஞன் சொன்னேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
1: வித்யா ரவிமா, நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரெடி ஆயிட்டீங்க போல கேம்ல, கேமுக்கு?
2: ஆமா, நான் ட்ரை பண்றேன்.
1: ஓகே, சொல்லிடலாமா? ஒரு டைம் தான் சொல்லுவேன், நீங்க மறுபடியும் சார் அப்படிங்க கூடாது.
2: ட்ரை பண்றேன் நானு.
1: பாசமுள்ள அவ்வை சண்முகி பாட்டி மருத்துவமனையில் சிரிப்பு மருந்து தரும் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் உடன் இணைந்து நோயாளியை கவனித்தார்.
2: வசூல்ராஜா எம்பிபிஎஸ்
1: ஒண்ணு, ரெண்டு படம் தான். அவ்வை சண்முகி, நன்றி நன்றி, சூப்பரா விளையாண்டீங்க. ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு படத்தையும் சொல்லிட்டீங்க. ஸோ ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில் இந்த மாதிரி தான் விளாண்டுட்டு இருக்கோம். படங்களோட பேர்களை வச்சு சொன்னதும் படத்தோட பேர் உடனே கண்டுபிடிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டியவங்க தான் 2986-00-38 அல்லது 2952-0554. ஃபன் பண்ணலாம நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக சர்வம் திரைப்படத்திலேருந்து யுவன் சங்கராஜாவோட இசையில் பா விஜயோட வரிகளில் விஜய் யேசுதாஸோட குரலில் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலே.

0: 4:47 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு படங்களோட பேர்களை வச்சு தான் விளையாண்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: வணக்கம். வணக்கம், நான் விருகம்பாக்கத்துல இருந்து ரவி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன்
0: சார். நான் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமா, கேட்டுக்கிட்டே இருக்கேன்.
0: சரி, ஓகே, உங்களுக்கான வாக்கியத்தை கொடுத்துடலாமா?
1: கொடுத்துருங்க.
0: உடனே சொல்லிடுவீங்களா, லேட்டா டைம் எடுத்துப்பீங்களா?
1: இல்ல இல்ல, சொல்லிடலாம் சார்.
0: சரி ஓகே, ஒரே டைம் தான் சொல்லுவேன். ஓகேவா?
1: ஓகே.
0: நேர்மை தவறாத நாயகன் சக மனிதர்களிடம் அன்பே சிவம் என்றுணர்ந்து தீயோரை வேட்டையாடும் விக்ரம் போல களமிறங்கினான்.
1: நாயகன் விக்ரம், அன்பே சிவம்.
0: அப்படி சொல்லுங்க. பரவாயில்ல, சூப்பர் சார். நன்றி சார்.
1: நன்றி
0: நன்றி, தேங்க்யூ. நிகழ்ச்சியில் நீங்க கூடிய அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் சார்.
0: யாரு, எங்க இருந்து?
2: நான் டேவி ஜாப் பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: ஓகே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆ, கேட்டுக்கிட்டு இருக்கேன். லைன் ஏ சீக்கிரமா பெல் அடிச்சிச்சு, ஆச்சரியமா போச்சு எனக்கு.
0: என்னாச்சு?
2: ஓட்டோன்னு பெல் அடிச்சிருச்சா? ஆமாங்க, லைன் ஏ கிடைக்காது எனக்கு. எப்பவுமே லைன் கிடைக்காது எனக்கு. லைன்
0: சரி, ஓகே, நீ கேம் குள்ள போயிரலாமா?
2: ஒன்று
0: சேர்ந்து எதிரிகள் உருவாக்கிய குருதி புனல் களத்தில் தர்மத்தை காக்க போரிட்டனர்.
2: தர்ம தலைவன்
0: தர்மத்தை காக்க சொன்ன, தர்ம தலைவனே அதுல இல்லையே.
2: முதல் ஒரு படம் வந்து
0: நானே சொல்லிடுவேன் படத்தை எல்லாத்தையும்
2: மறந்துட்டேன்.
0: நன்றி நன்றிமா, நன்றி
2: நன்றி சார்.
0: நேயர்கள் வந்து படங்களை நீங்க சொல்லுங்க அப்படின்னா முதல்ல நீங்க சொன்னீங்களே அப்படின்னு நம்மள்கிட்டயே கேட்குறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டியதான் 2986000038 அல்லது 2952005554. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக ஆடுகளம் திரைப்படத்துலேருந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் வேல்முருகனோட இசை வாய்ஸில் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூள்.

4:54 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருந்தீங்க. இது வரைக்கும் ஒரு மணி நேரம் நல்லா ஜாலியாக விளையாண்ட நேர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்த். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக வேட்டையின் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

இப்படி ஜோடு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களை கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்து ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக கூறியுள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தாவேக ஈடுபடுத்துவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தாவேக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தாவேக அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய

இந்தியாவின் மன்பிரீத் கோர் குண்டு எறிதலிலும் மனுஷா தியாச்சிதாலே இணை டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் வெண்கலப் பதக்கங்களை வென்றன. குரேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஸ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 43 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 306 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பி பாருங்க. நாம வாழணும்னா எத்தனை பேர் வேணாலும் இன்டர்வியூ எடுத்து ரெயின்போ எஃப்எம்ல போடலாம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வீரா கூட. இன்னைக்கு ரெயின்போ மேடையில் இந்த மாதிரி டயலாக்லாம் சொல்லி ஓபன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு சரித்திரம், பயண சரித்திரம், காதல் சரித்திரம், கிறுக்கு ராஜாக்களின் கதை, ஹிட்லர் சொல்லப்படாத சரித்திரம், மாண்புமிகு ஆசிரியர்கள், மாண்புமிகு விவசாயிகள், மாண்புமிகு மருத்துவர்கள், கருப்பு வெள்ளை இந்தியா, திறந்திடு சீசேம், வெளிச்சத்தின் நிறம் கருப்பு, மர்ம சரித்திரம், இந்த மாதிரியான பல நூல்களை எழுதின ஒரு நூல் ஆசிரியர் எழுத்தாளர் திரு முகில் தான் நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்றார். முகில இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல வெளியாகி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்ச ஒரு திரைப்படம் ஜிடிஎன். அந்த படத்துல திரைக்கதை ஆசிரியரா முகில் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய ஓவரால் ரைட்டிங் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம கேட்க போறோம். வணக்கம் முகில் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன், வணக்கம் வீரா. ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம்.
2: இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. முதல் முறையா ஒரு திரைப்படத்துக்கு திரைக்கதை அப்படின்னு எழுதியிருக்கீங்க. சோ இந்த ஜிடிஎன் படத்துக்கு முன், ஜிடிஎன் படத்துக்கு பின் அப்படின்னு எழுத்தாளர் முகில் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வரையறுக்கணும் அப்படின்னா எப்படி வரையறுக்கலாம், என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு?
3: எனக்கு முதல் முதலா ஒரு அடையாளம் கொடுத்த புத்தகம் அப்படின்னா வந்து ஜேபி சந்திரபாபு அவர்களோட பயோகிராபி எழுதினேன். சோ அதே மாதிரி பயோகிராபில வந்து எம்ஆர் ராதா அவர்களோடது, செங்கிஸ்கான், ஹிட்லர், இந்த மாதிரி பயோகிராபிஸ் நிறைய எழுதியிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு பயோபிக்கு திரைக்கதை வசனத்துல பங்கெடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஸோ பயோகிராஃபி எழுதுறதுக்கும் பயோபிக் எழுதுறதுக்குமான அந்த வேறுபாடு, அதை ஒரு அனுபவமாக கற்றுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக எனக்கு இருந்தது. ஜிடி நாயுடு அப்படின்னு புதிய தலைமுறையினருக்கு தெரியாத ஒரு மனிதர், அவர்களுக்கு அவ்வளவு அறிமுகம் இல்லாத ஒரு மனிதரை, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்டிவாக செயல்பட ஆரம்பித்த ஒரு தொழிலதிபரை, ஒரு கல்வியாளரை, இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்கணும், அதுவும் ஒரு சினிமா மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காட்சி ஊடகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சவால், அது புத்தகம் எழுதுவதிலிருந்து கிட்டத்தட்ட முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயம். ஒரு புத்தகம் எழுதும் போது ஒரு நூலாசிரியரா ஒரு முழுமையான ஒரு சுதந்திரம் நமக்கு இருக்கும், ஆனா சினிமா அப்படி இல்லை. அது பலரோட கூட்டு முயற்சி, எல்லோரோட இன்புட்ஸ் எல்லாமே கலந்த ஒரு விஷயம்தான். அதுவும் வந்து அதுல ஒரு எழுத்தாளரா ஜிடி நாயுடுவோட வாழ்க்கைய ரசிகர்களுக்கு கடத்துறதுக்கு வந்து பெரிய எஃபர்ட் தேவைப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு 80 ஆண்டுகால வாழ்க்கைய ஒரு 2.5 மணி நேர படத்துல சுருக்கி சொல்றதுங்கிறது மிகப்பெரிய சவாலா இருந்தது. அது ஒரு அனுபவிச்சு ரசிச்சு பண்ணணும்.
2: எப்படி இந்த சான்ஸ் உங்களுக்கு வந்துச்சு? யார் உங்களை ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணாங்க? எப்படி இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்தீங்க?
3: இந்த படத்தோட இயக்குனர் கிருஷ்ணகுமார் ராம்குமாரும் நானுமே வந்து நீண்ட கால நண்பர்கள். நாங்க இதற்கு முன்னாடியும் பல ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிருக்கிறோம். ஜிடி நாயுடு அவர்களை பத்தின ஒரு பயோபிக் பண்ணணுங்கிறது எங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நீண்டகால ஆசை. இதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி வந்து 2018 நாங்க பிளான் பண்ணோம். அப்பவே சின்ன லெவல்ல ஒரு முயற்சி பண்ணணும். கொரோனா காலத்துல இதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி அது நகர்ந்தது. ஒரு திரைக்கதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எழுதணும், அதை வந்து ஒரு பாட்காஸ்டா, ஒரு ஒளிச்சித்திரம் போல இயக்குனர் கிருஷ்ணகுமார் அவர்களை பேசினாங்க. அதை வந்து

0: தயாரிப்பாளர்கள்ட்டையும் நடிகர்கள்ட்டையும் போட்டு காமிக்கிறப்போ முக்கியமாக ஜிடி நாயுடு அவர்களோட குடும்பத்தினரும் அதை கேட்டாங்க. ஸோ அதற்கப்புறம் இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து ஒரு உயிர் கிடைச்சது.
1: ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு உள்ள வரும்பொழுது, இந்த படத்தோடைய டிராஃப்ட் வந்து டெவலப் ஆகும்பொழுது, இதில் மாதவன் நடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத முதலே டிசைட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஒரு ஒரு ஆப்ஷனாக இருந்தாரா மாதவனையும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே திங்க் பண்ணிக்கலாம்?
0: நாங்கள் யாரையும் மனதில் வைத்து இந்த திரைக்கதையை எழுத ஆரம்பிக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஜிடி நாயுடு வாழ்க்கையில் அவர் பண்ணியிருக்கிறார். அதை வந்து ஒரு 2.5 மணி நேர படத்துக்கு சுருக்கமாக எந்த முக்கியமான விஷயங்களையும் விடுபட்டு போயிடாம ஒரு நல்ல விறுவிறுப்பான ஆரம்பம், ஒரு இடைவேளைக்கான ஒரு முக்கியமான சம்பவம், அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையை முழுமையாக சொல்ற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸ், இப்படி ஒரு ஃபார்மட்டுக்குள்ள திரைக்கதையை அமைப்பதில் தான் நாங்கள் வந்து அதிக கவனம் செலுத்தினோம். சில முன்னணி நடிகர்களுக்கும் அப்ரோச் பண்ணோம், சில முன்னணி தயாரிப்பாளர்களுக்கும் அப்ரோச் பண்ணோம். அந்த சமயத்தில் வந்து இதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு பயோபிக்ல நடிப்பது எந்த அளவுக்கு சவால் நிறைந்தது அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி ராக்கெட்ரி மாதவன் சார் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவருக்கு இந்த மாதிரியான ஒரு திரைப்படம், அதன் மேல இந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம், அதுவும் ஒரு ஆளுமை மேல அவங்களுக்கும் இந்த ஸ்கிரிப்டை கேட்கிறப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு வந்தது. அதனால மாதவன் சார் உள்ள வந்தாங்க. ராக்கெட்ரி படத்தை தயாரித்த அதே வர்கீஸ் மூலன் பிக்சர்ஸும் இந்த படத்தை தயாரிப்பதற்கு முன் வந்தாங்க. இது இப்படித்தான் நிகழ்ந்தது.
1: ஓகே, வரலாற்று நூல்கள் எழுதக்கூடிய எழுத்தாளரும் ஜிடிஎன் திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியருமான முகில் கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடையில் இன்னைக்கு ஜிடிஎன் திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் முகில் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நம்ம சின்ன வயசில் வந்து மேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் பயா மாதவனை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அவருடைய ட்ராவல் வந்து வேறு வேறு மாதிரி போச்சு. இன்றைக்கி வந்து ஒரு துரந்தர் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இந்த அஜித் தோலுடைய கேரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு டெவலப் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணி அவர்கிட்ட இந்த ஸ்க்ரீன் பிளேயை சொல்லி வேலை வாங்கும்பொழுது ஓவராலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? என்னென்ன விஷயங்கள் வந்து மாதவன் சார்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க?
1: முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு காட்சியில் பல வசனங்களோடு நம்ம அந்த உணர்வுகளை கடத்தணும் அப்படின்னு சொல்லி சில காட்சிகள் அமைச்சிருப்போம். மாதவன் சார் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து அதை என்ன பண்ணுவாங்க, அவர் இயக்குனராகவும் நிரூபிச்சிருக்கிறார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காட்சியை நம்ம இந்த ஒரே ஒரு ஷார்ட் மூலமாக மட்டுமே கன்வே பண்ணிடலாமே ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை மாற்றுவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு வசனம் இருந்தால் அது ஜிடி நாயுடு கேரக்டருக்கு அவர் பேசினா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அடிஷன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாமே வந்து ஒரு நல்ல அனுபவங்கள், ஒரு கற்றல்னு சொல்லலாம்.
0: கதையாக எழுதுறது அப்படிங்கிறது வேற, அது ஸ்க்ரீன் பிளேவாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது வேற. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேன்னு வரும்பொழுது படத்தை பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு எந்த விதத்துலையும் அது போர் அடிச்சவே கூடாது. ஆக்சுவலாக ஜிடிஎன் படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு நிமிஷமும் படத்தில் ரொம்ப முக்கியன்ற மாதிரி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நியாயம் சேர்க்குற மாதிரி மாதவன் சாராக இருக்கட்டும் மற்ற நடிகர்களும் சிறப்பாக நடிச்சிருந்தாங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போது நீங்கள் வந்து ஒரு ஒரு டிராஃப்டில் ஒரு சீன் வந்து எழுதுறீங்க. அந்த சீன் எழுதினதுக்கப்புறம் அதை ஷூட் பண்ணும்போது அது ஒரு மாதிரி இருக்கும், அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். பட் எக்ஸாக்டாக நம்ம என்ன சொல்ல நினச்சோமோ அது இந்த பர்டிகுலர் சீனில் வந்து கரெக்டாக கன்வே ஆகிருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சில சீன்ஸ் சொல்ல முடியுமா?
1: ஜிடி நாயுடு அவர்களோட மோட்டார் வாகனங்கள் சார்ந்த அறிவுங்கிறது வந்து ரொம்ப அபரிமிதமான ஒரு அறிவு. ஒரு வாகனம் இயங்கும் சத்தம், அந்த மோட்டார் சத்தத்தை வைத்தே அவர் வந்து அந்த வாகனத்தில் என்ன ஒரு ரிப்பேர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவார். அந்த திறமை அவருக்கு இருந்தது. இந்த மாதிரி அவருக்கு தான் அந்த காட்சியை வைக்கணும்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு வந்து ஜிடி நாயுடுவுடன் சேர்ந்து படம் முழுவதும் பயணிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தேவைப்பட்டுச்சு. அதனால் சத்யராஜ் சார் ராமையா பிள்ளை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் பண்ணாங்க. அவரை வந்து ஒரு கட்டத்தில் ஜிடி நாயுடு வந்து வேலைக்கு எடுத்துக்கிறதுக்கு அப்போ இந்த டெஸ்ட்டை தான் வைப்பார். தொடர்ந்து வரிசையாக பேருந்துகள் வந்து போகும். இவர் வந்து ராமையா பிள்ளை கண்ணை மூடிக்கிட்டு திரும்பி நிற்பார், முதுகை காட்டிட்டு பேருந்துகள் வந்து வேகத்தடை மேலே ஏறி இறங்குறப்போ வந்து அந்த பேருந்தில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவர் கரெக்டாக உணர்ந்து சொல்லுவார். இது வந்து ஜிடி நாயுடுவை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். என்ன மாதிரி ஒரு ஸ்கில் உள்ள ஒருத்தனை நான் இன்னொருத்தனை பார்த்துட்டு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவர் வந்து ராமையா பிள்ளையை வேலைக்கு எடுப்பார். இந்த காட்சி எனக்கு வந்து ரொம்ப ஒரு கரெக்டாக ஸ்க்ரீனில் கன்வே ஆகிருந்தது. ரசிகர்களும் அதை ரொம்ப ரசித்தாங்க.
0: நிச்சயமா ஹிட்லருடைய வரலாறு சம்பந்தமா ஒரு புத்தகம் எழுதிங்க, ஹிட்லர் சொல்லப்படாத சரித்திரம் அப்படின்ட்டு. இப்போ ஜிடிஎன் அப்படின்னு வரும்பொழுது அதுல ஹிட்லர் இன்வால்வ் ஆகிறாரு. ஏன்னா இவர் போனாரு, ஜெர்மனி போனாரு, ஹிட்லரை மீட் பண்ணாரு, ஹிட்லர் கிட்ட வந்து அவார்டெல்லாம் வாங்கினார் அப்படிங்கிற காட்சியெல்லாம் இருக்கும்பொழுது அந்த கியூரியாசிட்டி உங்களுக்கு ரொம்ப அதிகமாச்சா? ஹிட்லரை பத்தி நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம், இந்த சப்ஜெக்டுக்குள்ள ஹிட்லர் வராது. ஸோ அந்த சீனை வந்து நம்ம வேற மாதிரி மாசா பண்ணணும், நல்லா எழுதணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சா உங்களுக்கு?
1: ரொம்ப ஆர்வத்தோட ஹிட்லர் சீன்ஸ் எல்லாம் நான் பண்ணேன். ஏன்னா ஜிடி நாயுடுவை பொறுத்த வரைக்கும் ஹிட்லர் பற்றி அவருக்கு இருந்த எண்ணம் அப்படின்னா தொழில்துறை சார்ந்து நிறைய சிந்திக்கிறாரு. ஜெர்மனியை தொழில்துறையில் வந்து ஒரு முன்னேறிய நாடாக மாற்றணும்னு சொல்லி உழைப்பை கொட்டுறாரு அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அதனால தான் எப்படியாவது ஜெர்மனிக்கு போய் அவங்களோட கொலாபரேட் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இங்கே கோவையில் அதற்கான தொழிற்சாலைகளை நிறுவனம் அப்படின்னு ஜெர்மன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறுவனம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவு ஜிடி நாயுடுக்கு இருந்தது. அதுவே இரண்டாம் உலகப் போர் ஆரம்பித்த பிறகு அந்த எண்ணம் அடியோடு மாறி போச்சு. ஹிட்லர் மீதான எண்ணமும் அவருக்கு மாறி போச்சு. இருந்தாலும்

ஜெர்மானியர்கள் மீதும் அவர்களோட தொழில்துறை சார்ந்த அறிவு மீதும் வந்து ஜிடி நாடுக்கு மிகப்பெரிய மதிப்பு இருந்தது. அதே மாதிரி ஹிட்லரை நம்ம வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு இடத்துல காமிக்க போகிறோம், அது ஒரு பயோபிக்கில் ஒரு தமிழன் அங்கே போய் அவரை சந்திச்சிருக்கிறாரு, ஒரு ட்ரேட் ஃபேரில் தன்னோட கண்டுபிடிப்பை ஒன்று காட்சிப்படுத்தி அதற்கான பரிசு வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸை நம்ம வந்து காமிக்க போகிறோங்கிறது வந்து அது எழுதுறப்பவே வந்து ஒரு கூஸ்பம்ப்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருந்து தியேட்டரில் நிறைய பேர் அதை எதிர்பார்க்கவே என்ன ஹிட்லர்லாம் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி உண்மையில இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஹிட்லர் மாதிரியே ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எந்த சீன்ல இருந்தது அப்படின்னா எம் ஆர் ராதாவும் வருவாங்க. எம் ஆர் ராதாவும் ஜிடி நாயுடுவும் வந்து மிக நெருங்கிய நண்பர்கள். எம் ஆர் ராதாவுக்கு நாடகம் நடத்துவதற்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், அரசியல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வர்றப்போ ஜிடி நாயுடு அவர்கள் தான் வந்து நீ என்னோட இடத்துல கொட்டகை போட்டு நாடகம் நடத்திக்கோ அப்படின்னு சொல்லி பல நாட்கள் அந்த உதவி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம புத்தகமா எழுதின ஒரு எம் ஆர் ராதா ஹிட்லர் இவங்களோட இயல்புகள் எல்லாமே

0: பிரச்சனைகள், அரசியல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வர்றப்போ கிரி நாயுடு அவர்கள் தான் வந்து நீ என்னோட இடத்துல கொட்டகை போட்டு நாடகம் நடத்திக்கோ அப்படின்னு சொல்லி பல நாட்கள் அந்த உதவியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம புத்தகமாக எழுதின ஒரு எம்ஆர் ராதா அண்ட் ஒரு ஹிட்லர், இவங்களோட இயல்புகள் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கான அந்த வசனமும் அந்த விஷயமும் எழுதுறப்போ வந்து அது மிகவும் உணர்ந்து என்ஜாய் பண்ணி எழுதுனேன்னு சொல்லலாம்.
1: வரலாற்று நூல்கள் எழுதக்கூடிய எழுத்தாளரும் ஜிடிஎன் திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியருமான முகில் கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடையில் இன்னைக்கு எழுத்தாளர் முகில் கூட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இப்போ புதுசாக ஒரு படத்துக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது அந்த கேரக்டர் ஸ்கெட்சை நீங்களே போடலாம். இந்த கதாபாத்திரம் இதை தான் பண்ணும், இவன் இப்படி தான் நடப்பான், இவ்வளோ உயரம் இருப்பான், இவ்வளோ குண்டாக இருப்பான், அந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே நீங்களே எழுதிடலாம். ஆனால் இந்த ஜிடிஎன் கதையை பொறுத்த வரைக்கும் இது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம், அதை பயோபிக்காக நீங்கள் எடுக்கிறீங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் ஆகணும், அவங்களுக்கு அது புரியணும். அதே மாதிரி அவர் என்னவெல்லாம் சாதனை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற அந்த மரியாதையும் இவங்களுக்கு வரணும். இதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது?
3: ஜிடி நாயுடு அப்படிங்கிற ஒரு ஆளுமை என்ன மாதிரியான குணாதிசயங்களோட இருந்தார் அப்படிங்கிறத நம்ம முழுக்க ஸ்டடி பண்ணணும். எதையுமே டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறதில் அவரை வந்து அடிச்சுக்க முடியாது.
2: ஓகே,
3: அவ்வளவு ஃபோட்டோஸ் வச்சுருக்கிறாரு, வீடியோகிராஃப்ஸ் அவ்வளோ எடுத்திருக்கிறாரு அவர். அப்போவே இங்கே போனாலும் ஒரு வீடியோ கேமராவோட போகிற அல்லது கையட கேமராவோட போகிற ஒரு கேரக்டராக இருந்திருக்கிறார்.
2: ஜெர்மனி போகும்போது சின்ன கேமரா
3: வச்சுருந்துருக்காரு, அது அவர் யூஸ் பண்ண அதே கேமரா தான் அதுவும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் அவரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இவர் இப்படி பேசுவாரா, வசனம் எழுதுறப்போ இருக்கிற சவால், இந்த வார்த்தைகளை உபயோகித்து பேசுவாரா, இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாராம். ஃபார் அவர் வந்து ஏகப்பட்ட சினிமா நட்சத்திரங்களோட நெருக்கமானவராக இருந்தாலும் சினிமானா அவருக்கு பிடிக்காது.
2: ஓகே, கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி
3: கூட அவர்

0: வந்து ஒரு சேலை மாதிரி நடிகர் நடிகைகளோட புகைப்படங்களோட அதை கட்டிட்டு வந்து ஜப்பானுக்கு நான் போன ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசுவார். ஜப்பானுக்கு நான் போனப்போ அங்கே எல்லாரும்
1: ஈக்குவேஷன்ஸ்
0: ஃபார்முலாஸ்லாம் டிஷர்ட்ல போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே நடானா நீங்கள் இந்த மாதிரி அப்படிங்கிற விஷயத்த சொல்றாருல, அதெல்லாம் உண்மையிலே நடந்தது. சினிமாவை பற்றி அவருக்கு எப்போவுமே வந்து எதிர்மறையான கருத்து தான் இருந்தது. அதே மாதிரி அவருக்கு விமானத்தில் பறப்பதற்கு ஒரு பயம் இருந்தது. சைவ உணவு தான் விரும்பி சாப்பிட்டாரு, அசைவத்தை வந்து அவர் சாப்பிடல. இப்படி அவருக்கான அந்த குணாதிசயங்கள், அவரோட பழக்க வழக்கங்கள் என்னவா இருந்தது, இப்படி பல விஷயங்களையும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுதான் ஒவ்வொரு காட்சியையும் நம்ம எழுத வேண்டியதுங்கிறது ஒரு பெரிய சவாலா இருந்தது. அதே மாதிரி இதுல வந்து எல்லாரும் வந்துட்டு போறாங்க, முக்கியமான தலைவர்கள்ல வி வி கிரில இருந்து, பெரியார்ல இருந்து, என் எஸ் கிருஷ்ணன், எம் ஆர் ஆர், பலரும் வந்துட்டு போறாங்க. அப்படின்னா அந்த ஆளுமைகள் என்ன பேசியிருப்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறதுல நம்ம வந்து மிகுந்த கவனம் செலுத்தி தான் எழுத வேண்டியது இருக்கும். அது உண்மையாக நடந்த காட்சியினால் அதை வந்து ஒரு திரைப்படத்துக்கான காட்சியாக மாற்றுறப்போ அது பண்ணிடலாம். ஆனால் இவர்களை ஒரு ஏதாவது ஒரு படத்தின் திரைக்கதைக்கான தேவை கருதி கற்பனையான ஒரு காட்சியில் கொண்டு வர்றப்போ மிகுந்த கவனத்தோடு செயல்படணும். இதெல்லாம் மிகப்பெரிய சவாலாக இருந்தது.
1: ஏதாவது ஒரு சீனை, ஒரு பர்டிகுலர் இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சா நல்லாயிருக்கும், இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸு கனெக்ட் ஆகும் அப்படின்னு இருக்கும்ல. உண்மையாக நடந்தது ஒரு லெவலில் இருக்கு, அதுலேருந்து சில விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற சீன்ஸ் இருக்கும் இல்லையா, எலிவேட் பண்ணியிருப்பீங்களே.
0: ஆமாம்,
1: அந்த மாதிரி கேட்குறேன், அப்படி ஏதாவது பண்ணிக்கலாம்.
0: இடைவேளை காய்ச்சல் அவருக்கான ஒரு கோபம், நான் நேர்மையாக வரி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து என்னை மேலும் மேலும் நசுக்க பார்க்குது அப்படிங்கிற அதுக்கு இருந்த அவருக்கான உண்மையான கோபம். அதனால் என்ன சொன்னால், உங்களோட சட்டம் எல்லாம் எப்படி இருக்குது, நான் வந்து ஒரு நாய் பேரில் வரி கட்டிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் வரி கட்டுறது நாயா மனுஷனான்னு தெரியாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டு
1: நடந்திருக்கா அப்படிங்கிறது
0: ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் ஆச்சு.
1: எக்ஸாக்ட்லி இதை தான் நான் கேட்டேன். சின்ன வயசுலேருந்து யாராவது வித்தியாசமாக ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல் டைமில் கூட ஆமாம் இவர் பெரிய ஜிடி நாயுடு அப்படின்னு கிண்டலாக பேசுறது திட்டத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு கண்டுபிடிப்பு, இப்போ இதுலேருந்து இந்த விஷயத்தை இவர் கொண்டு உருவாக்கியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு, அந்த மாதிரி நீங்கள் ஆச்சரியப்பட்ட அந்த ஒரு பர்டிகுலர் கண்டுபிடிப்பு?
0: அது படத்தில் நாங்கள் காமிச்ச அந்த எலக்ட்ரிக் சேவிங் ரேசர் தான். யுஎம்எஸ் பிளேடு வந்து அவ்வளோ கூர்மையானது, 100 முறைக்கு மேல அதை வச்சு சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ, அதுல இருந்து ஒரு ஒரு கன்னத்தை கிளிக்காத தவறம் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த உருவாக்கின எலக்ட்ரிக் ஷேவிங் ரேசர் தான். மற்றபடி அவர் உருவாக்கின பல விஷயங்களுக்கு பின்னாடி இருந்த நோக்கம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், எளிய மக்களுக்கு மலிவான விலையில் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் உருவாக்கின பல கருவிகள் இருக்குது. அவர் நோக்கம் அதுவாக தான் இருந்தது. மோட்டார்களை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு போய் குறைந்த விலையில் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லார் வீட்லேயும் ரேடியோ கேட்கணும், அதுக்கான குறைந்த விலையில் ரேடியோ, கெரசினில் ஓடுற ஃபேனு, இவிஎம் அது கொண்டு கண்டுபிடிச்சிட்டார் அவர், ஆமாம் உருவாக்கியிருக்கிறாரு. அதனால் மக்களுக்கு பயன்படக்கூடிய கருவிகள் எளிய விலையில் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அது முதன்மையான நோக்கமாக இருந்தது.
1: ஓகே, அந்த ஜெர்மன் கம்பெனியுடைய கான்ட்ராக்ட் வந்து கைவிட்டு போகும்பொழுது மாதவனுடைய ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல வேற எந்த இந்தியன் கம்பெனி கூட டை அப் பண்ண நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது மாதவன் ஒரு கம்பெனியை சொல்வார். ஸோ அந்த பர்டிகுலர் சீன் வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு நம்ம ஹிஸ்ட்ரியில் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஜெர்மன் கம்பெனி வந்து இந்தியன் கம்பெனி கூட டை அப் பண்ணலை, அது அப்படியே முடிஞ்சிருச்சு.
0: ஒருவேளை ஜிடி நாயுடு தன்னோட கனவு திட்டங்களை எல்லாம் கொங்கு மண்டலத்தில் செயல்படுத்தியிருந்தார் அப்படின்னா, இப்போ வந்து அதுதான் தமிழ்நாட்டோட தலைநகரமாக, அல்லது தொழில் தலைநகரமாக கண்டிப்பாக மாறிடும். வளர்ச்சியோட சதவிகிதமும் வந்து இன்னும் பல மடங்காக இருந்திருக்கும்.
1: இல்லை, இன்னைக்கு நிலைமைக்குமே வந்து இந்தியாவில் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது, அதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா, மற்ற மாநிலங்கள் வருது. ஒருவேளை அது நடந்துருந்துச்சுன்னா இப்போ தமிழ்நாட்டின் மான்செஸ்டராக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் வந்து இந்தியாவின் மான்செஸ்டராக மாறியிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க.
0: கண்டிப்பாக நடந்திருக்கும்.
1: வரலாற்று நூல்கள் எழுதக்கூடிய எழுத்தாளரும் ஜிடிஎன் திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியருமான முகில் கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

நேயர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடையில் இன்னைக்கு ஜிடிஎன் திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் முகில் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஸோ நீங்கள் ஒரு வரலாறு சம்மந்தப்பட்ட நூல்களை எழுதக்கூடிய எழுத்தாளராக இருக்கிறீங்க. எழுத்து தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு எந்த டைமில் அதை நடந்துச்சு? எப்போ முடிவு பண்ணீங்க?
1: மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு எம்எஸ்ஐடி
0: முடிச்சேன்.
1: சாஃப்ட்வேர் சார்ந்த ஒரு பணிக்கு போகலாமா அல்லது மீடியா சார்ந்த பணிக்கு போகலாமா அப்படின்னு ஒரு இரட்டை மனநிலையில் இருந்தப்போ வாய்ப்புகள் வந்து மீடியா சைடில் தான் கிடைக்க ஆரம்பிச்சது. மன நிருபராக நான் இருந்ததுனால வாய்ப்புகள் வந்து மீடியா சைடு கிடைக்க ஆரம்பித்தப்போ அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டு அடுத்தடுத்த எழுத்து சார்ந்த பணிகளுக்கு போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க.
0: இப்போ பொதுவாக வந்து கதை எழுதுதுன்னா நமக்கு தோன்ற விஷயங்களை கிரியேட்டிவாக ஏதாவது எழுதிட்டு போகிறது அப்படிங்கிறது வேறு. ஆனால் நீங்கள் எடுத்திருக்க சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெருசு. வரலாறு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எழுதும்போது நிறைய படிக்க வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வரலாறு சம்மந்தப்பட்ட நூல்களை எழுதலாம், பயோகிராஃபியெல்லாம் நம்ம எழுதலாம் அப்படிங்கிற தாட்டு எப்படி வந்துச்சு? அதில் எந்தளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் எங்கேருந்து வந்துச்சு? ஏன்னா ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்னு கிடையாது நீங்கள்.
1: என்னோடய பத்திரிகை கட்டுரைகள் எழுதுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு எழுத்தா

0: என்னோட ஆசிரியர் பா ராகவன் அவர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. உன்னோட எழுத்து நடைக்கு வந்து ஜே பி சந்திரபாபுவோட பயோகிராஃபி நீ எழுத ட்ரை பண்ணேன்னா நல்லா வரும்னு எனக்கு தோணுது, நீ அதை முயற்சி பண்ணி பாருன்னு. அது வந்து ஒரு 8 மாதம் ஒரு 6 மாதம் வந்து அதற்கான கலப்பணி எல்லாம் செஞ்சுட்டு ஒரு 2 மாதங்கள் புத்தகம் எழுதி கொடுத்து வந்தப்போ அந்த புத்தகத்துக்கு கிடைத்த வரவேற்பு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. அதற்கப்புறம் சில புத்தகங்கள் எழுதினேன். அப்போ மறுபடியும் பாராகவன் சார் தான் சொன்னாங்க, ஏதாவது ஒரு துறை சார்ந்து நீ கவனம் செலுத்தி நூல்களை எழுதுனா உனக்கு ஒரு தனித்துவமான ஒரு அடையாளம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அறிவுரையை கொடுத்தாங்க. அப்போ எனக்கு வந்து வாழ்க்கை வரலாறு எழுதினேன், சில வரலாற்று நூல்களை எழுதியிருந்தேன், சரி வரலாறு சார்ந்து தொடர்ந்து எழுதலாம், ஏன்னா அதில் எழுதப்பட வேண்டியது தமிழ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதில் தொடர்ந்து பயணம் செய்ய ஆரம்பித்தேன்.
1: பட் நீங்கள் வந்து இப்போ எம் ஆர் ராதாவுடைய வரலாறு எழுதியிருக்கீங்க, உணவு சரித்திரம் எழுதியிருக்கீங்க, சந்திரபாபு பற்றி எழுதியிருக்கீங்க, இதை தாண்டி தமிழ் மண்ணில் வாழ்ந்த எத்தனை பேருடைய இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அடுத்த பிளான் இருக்கு?
0: மண் சார்ந்த விஷயங்களில் வந்து நம்ம தமிழ் மண் சார்ந்த விஷயங்களில் கருப்பு வெள்ளை இந்தியா அப்படிங்கிற ஒரு சீரிஸ் எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். இதில் காலனியாதிக்க காலத்தில் இந்தியா எப்படி இருந்தது, அதில் தமிழ்நாடுல நடந்த முக்கியமான விஷயங்கள் அல்லது அறியப்படாத விஷயங்கள் எல்லாம் பதிவு செஞ்சிட்ருக்கிறேன். அதே மாதிரி உணவு சரித்திரத்திலையும் வந்து ஒவ்வொரு உணவுக்கு பின்னாடியும் இருக்கிற வரலாறு பற்றி பேசுகிறப்போ அந்த உணவு தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்தது அல்லது தமிழ் மக்களோட நீண்ட பாரம்பரியத்தில் அந்த உணவுக்கான வேல்யூ என்னவா இருந்தது, சங்க இலக்கியங்கள் அதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது நம்ம கலாச்சாரத்தோட எப்படி கலந்து இருந்ததுன்னு பல விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறேன்.
1: பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இப்ப இந்த தென்னை மரத்தை பத்தி நம்ம படிக்கும்பொழுது விலாங்கு மீனையும் தென்னை மரத்தையும் கனெக்ட் பண்ணி கேரளால ஒரு கதை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலா அந்த கதையை முத முதல்ல எங்க கேட்டீங்கன்னு எனக்கு உங்ககிட்ட கேட்கணும் ஆசை. யாரு சொன்னாங்க அந்த கதையை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க கேட்டீங்க?
0: அதே கதை வந்து இந்தோனேஷியால வேற மாதிரியான ஒரு ஃபார்மெட்ல இருக்கு, வேற வேற இதுல வந்து ஃபார்மெட்ல இருக்கு. இதெல்லாம் அங்க பதிவாகி இருக்கிற சில விஷயங்கள். பல உணவுகளுக்கும் சரி அல்லது உணவு சார்ந்த இந்த மரபு கதைகளுக்கும் சரி நெருக்கமா சீன கலாச்சாரத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் நெருக்கமான சில விஷயங்களை உணர முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யறது, தேடி தேடி பதிவு செய்யறதுங்கிறது வந்து அடுத்தடுத்து நமக்கு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து இது நம்ம பதிவு செய்யப்படவே இல்லை, நம்ம இதை வந்து பதிவு செஞ்சு வச்சோம்னா கண்டிப்பா இது வந்து உதவும் வருங்காலத்துல அப்படிங்கிற ஒரு ஒரு தேடல் வந்து. ஸோ இங்க வாழ்ந்த ஆளுமைகள் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி, ஏன்னா அது நிறைய பேர் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து அதற்கான ஒரு முனைப்போட உழைப்போட பலர் பதிவு செய்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் அதை தாண்டி வேறு கோணங்கள்ல பதிவு செய்யப்படாத பல வரலாறுகள் இருக்கிறப்போ அதுல நம்ம கவனம் செலுத்தலாமே அப்படிங்கிற நோக்கத்தோட என்னோட எழுத்து பயணம் போயிட்டு இருக்கேன்.
1: உண்மையிலே நான் அதை படிச்சுட்டு தேங்காய் எடுத்து பார்க்கும்போது ஆமா இல்ல ரெண்டு கண்ணு ஒரு வாய் அந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒட்டுமொத்தமா உணவு சரித்திரம் ஃபுல்லாவே வந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். டீல இருக்கட்டும், எனக்கு என்னன்னா இன்னொரு ஆசை, நிறைய வகை வகையான டீ எல்லாம் அதில் சொல்லிருப்பீங்க டீன்னு வரும்பொழுது, அதில் எத்தனை வகையான டீயை வந்து நீங்கள் போய் குடிச்சு பார்த்துருக்கீங்க, அந்த ஒரு கியூரியாசிட்டியும் இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இதை எழுதும்பொழுது இந்த டீயை போயிட்டு குடிச்சு பார்க்கணும், ஓலாங் டீ அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அந்த ஓலாங் டீங்கிறது எப்படி இருக்குங்கிறத நம்ம குடிச்சு பார்க்கணும் அப்படிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா?
0: ஆமாம், நம்ம பயணத்தில் கிடைக்கிறப்போ அந்த மண் சார்ந்த அவங்க கலாச்சாரம் சார்ந்த உணவுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் தேடி போய் சாப்பிட்றது பருகிறதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி இங்கே சப்போஸ் சென்னையில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து அந்த பபுள் டீயோ அல்லது திபெத்தியன் டீயோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆத்தென்டிக்காக யாராவது தயாரித்து தர்றாங்களா அப்படின்னா அதையும் போய் குடிக்கணுங்கிற ஆசை எப்போவுமே இருக்கும், அந்த தேடல் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி பார்த்தா பக்கெட் லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது.
1: கிறுக்கு ராஜாக்களின் கதையை எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு மதனுடைய வந்தார்கள் வென்றார்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சா?
0: எனக்கு மதனோட எழுத்துக்கள் வந்து சிறு வயதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட ஒரு சாதாரண ஒரு மதனோட கேள்வி பதிலில் கூட சின்னதாக மைல்டாக ஒரு ஹியூமர் வச்சிருப்பார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு பிடித்த எழுத்தாளர்களில் சுஜாதா அவர்களை சொல்கிறப்போ நான் மதனவர்களையும் பல முறை குறிப்பிட்டிருக்கிறேன். ஸோ மதனோட எழுத்து, அதே மாதிரி அதற்கடுத்து பா ராகவன் சார் அவர்களோட எழுத்து, அதாவது வரலாற்றை மிக எளிமையான நடைகளை ஆனால் ரொம்ப வலிமையாக சொல்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்கெல்லாம் என்னோட குரு. அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான், அதற்கப்புறம் நமக்கான ஒரு பாணியை உருவாக்கிக்கிட்டது தான்.
1: வரலாற்று நூல்கள் எழுதக்கூடிய எழுத்தாளரும் ஜிடிஎன் திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியருமான முகில் கிட்ட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: எழுத்தாளர் முகில் கூட பல விஷயங்கள் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அவர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். இந்த கிறுக்கு ராஜாக்களின் கதை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக உருவாகிறதுக்கு எது வந்து உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி.
1: கிறுக்கு ராஜாக்களின் கதை அப்படின்னா ஹிட்லர், முசோலினி, இடி அமீன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய பட்டியலில் சுருக்கிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து பலர் அறியப்படாதவங்க வாழ்ந்துருக்கிறாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் ரொம்ப பெருசு. ஸோ அந்த மாதிரியானவர்களை நம்ம வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா இப்படி ஒரு வினோதமான தலைப்போட கிறுக்கு ராஜாக்களின் கதை அப்படின்னு ஒரு தலைப்போட இந்த புத்தகத்தை குறிப்பிட்ட அளவுக்கு மேல எழுதவும் முடியல. ஒரு மாதிரி நம்ம மனசையே பாதிக்கிற அளவுக்கு இருந்தது. இதோட நிறுத்திக்குவோம் அப்படின்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல எழுத வேண்டாம், இது இதுக்கு மேல எழுதணும் அப்படின்னா நமக்கு மனசுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான. தொடர்ந்து அது குறித்து படித்துக்கிட்டு இருக்கிறப்போ, அது சார்ந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, எழுதிக்கிட்டு இருக்கிறப்போ வர்ற பாதிப்பு
0: சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் வந்து
1: கண்டிப்பா. அப்படின்னா அந்த காலத்துல அவங்களோட ஆட்சியின் கீழே வாழ்ந்த மக்களோட நிலைமை நினைச்சு பார்த்தோம்னா, ஸோ அதுதான் அந்த புத்தகத்தை வந்து வாசகர்கள்ட்ட பெருமளவில் கொண்டு போய் சேர்த்தது.
0: ஆஸ்திரியாவில் பிறந்த ஒரு குழந்தை, அது அப்படியே இளைஞனா வளர்ந்து ஜெர்மனியே ஒரு மிகப்பெரிய நாடாக மாற்றணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட அந்த நாட்டுடைய தலைவனாக மாறி கடைசியில் எண்டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி அப்படின்னு முடியுது. இதுதான் ஹிட்லருடைய வரலாறு. ஹிட்லர் வந்து இந்த மாதிரி மாறுறதுக்கு சில காரணங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அந்த ஹிட்லருடைய கதையை நீங்கள் எழுதும்போதோ, இல்லை கிறுக்கு ராஜாக்களின் கதைகளில் உள்ளிருக்கக்கூடிய கேரக்டர் ஒவ்வொரு மன்னர்கள் பற்றி நீங்கள் எழுதும்போதோ, அந்த பர்டிகுலர் கேரக்டருக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். அவர் வச்சிரு அந்த நியாயத்துக்கும் ஒரு எழுத்தாளராக அவரை பற்றி எழுத போகிற உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் எப்படிப்பட்டதாக இருக்கும், எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும், எப்படி இதை அப்ரோச் பண்ணுவீங்க?
1: ஹிட்லரோட மனநிலையிலிருந்து ஒரு எழுத்தாளராக நானும் யோசிக்க வேண்டியது இருக்கும்.
0: ஓகே,
1: ஏன் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது, ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் அப்படிங்கிறது வந்து இது எல்லா எழுத்தாளர்களுக்கும் உள்ள ஒரு விஷயம்தான். அது ஃபிக்ஷன் எழுதினாலும் சரி, நான் ஃபிக்ஷன் எழுதினாலும் சரி, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவோ அல்லது ஒரு தர்க்கத்துக்குரிய விஷயமாகவோ இருக்கிறப்போ இது சரியா தவறா அப்படிங்கிறத தாண்டி என்ன மனநிலையில் இந்த விஷயம் நடந்திருக்கு,
0: ஓகே,
1: முடிவு எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஒரு ஆய்வு தேவைப்படுது. அதனால தான் ஹிட்லருக்கான பயோகிராஃபி எழுதுகிறப்பும் ஹிட்லர் ஏன் உருவானார், அங்கே ஒரு ஹிட்லர் ஏன் தேவைப்பட்டார் அப்படிங்கிறதுக்கான அந்த அரசியல் பின்னணியை வந்து விரிவாக முதல்ல கொடுத்துருப்பேன். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் ஹிட்லருக்கு அந்த ஓவியக்குள்ள இடம் கிடைச்சிருக்கலாம், அவர் ஒரு ஓவியராகவே இருந்திருக்கலாம், உலகத்தோட வரலாறு வேற மாதிரி இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் எனக்கும் இருக்குது. ஒரு ஓவியரை, ஒரு ஓவியத்தின் மேலே அவ்வளவு லவ்வோடு இருந்த ஒருத்தரை, அவரோட ஓவியங்களை இங்கே தேடி பார்த்தா கூட தெரியும் இவ்வளோ நல்ல ஓவியராக இருந்திருக்கிறாரு, ஒரு ஒரு கலாபூர்வமான ஒரு மனசு அவருக்குள்ளே இருந்திருக்கு, அவராக இப்படி ஒரு கொடுங்கோளராக மாறினார் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த ஓவியக்கல்லூரில் ஒரு இடம் கொடுத்துருக்கலாமே அவருக்கு, அப்படின்னா உலகத்தோட ஒட்டுமொத்த தலைவிதியே மாறி இருக்குமே அப்படிங்கிற ஆதங்கமும் எனக்கு இருக்குது.
0: இப்போ ஹிட்லருடைய வரலாறு நம்ம படிக்கும் பொழுது அவர் ஒரு ஓவியர், குழந்தைகள் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார், மிகப்பெரிய தொழில் புரட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாரு, இந்த விஷயங்கள்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனாலும் அவருடைய எண்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடுங்கோளான சர்வாதிகாரி அப்படின்னு தான் முடியுது. ஹிட்லருடைய எக்ஸாம்பிள் மட்டும் கிடையாது, இதே மாதிரி வேறு சில மனிதர்களுடைய எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்பொழுதும், அது வந்து மங்கோலியன் ஹிஸ்ட்ரி, சைனீஸில் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கூட எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி நிறைய கலைகளில் ஆர்வமாக இருக்கக்கூடிய, பேசிக்காக கலைகளில் ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவருக்கு கோபம் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரீமாக வேற ஒரு மாதிரியான ஒரு ஆளாக மாறிடுறாரு, மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக மாறிடுறாரு அப்படிங்கிறதையும் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்குறோம். இதுக்கு இடையில ஏதாவது

0: சைக்கலாஜிக்கல் கனெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஒரு வரலாற்று எழுத்தாளராக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
1: பொதுவாக ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெருங்கலைஞர்களுக்கு வந்து தங்களோட செயல்பாடுகள் மேலே தான் செய்வது சரிதான் மிகச்சரிதான் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒரு பிடிப்பு இருக்கும் எப்போவுமே. அது வந்து மற்றவர்களை பாதிக்குதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி நான் மிக சரியானதை தான் செய்கிறேன் அந்த எண்ணம் வந்து சில நேரங்களில் வந்து எக்ஸ்ட்ரீமாக ரியாக்ட் பண்ண வச்சிடும்.
0: ஹென்றி ஃபோர்டு வந்து அமெரிக்கர்கள் எல்லாருமே கார் வச்சிருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாருக்குமே நான் கார் கொடுப்பேன் அப்படின்னு அந்த நிறுவனத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹிட்லர் ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு, ஃபோக்ஸ் அப்படின்னா மக்கள், வேகன்னா வாகனம், ஸோ பீப்புள்ஸ் கார் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்லாம் நான் இதை உருவாக்குறேன் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் புரட்சிக்கு வித்திட்ட விஷயமா அது மாறுனுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த ஓவிய கல்லூரி மேட்ரு, அவர் அழகாக டிராயிங் பண்ணுறது, குழந்தைகள் மேலே கோயம்பேளுடைய குழந்தைகள்லேருந்து மற்ற குழந்தைகள் மேலேயும் ரொம்ப பாசமாக இருந்தது, அவருக்கு இருந்த அந்த காதல், இது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு ஹிட்லர் இதில். பட் இந்த பக்கம் வந்து ஒரு கொடூரமான ஒரு மனிதனாக அதுக்கப்புறம் மாறிட்டார் அப்படிங்கிறது. இப்போ ஹிட்லர் பற்றி நிறைய பேர் ஏற்கனவே அவருடைய வரலாறை எழுதிட்டாங்க. அப்படி இருந்தாலும் முகில்ங்கிற ஒரு மனிதருக்கு, ஒரு ரைட்டருக்கு வந்து அந்த வரலாறை திரும்ப தமிழ் மக்களுக்கு நம்ம எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்பார்க் எப்படி உருவாச்சு?
1: அதுதான் புத்தகத்தோட உபதலைப்பாகவே வச்சுருப்போம், சொல்லப்படாத
0: சரித்திரம்.
1: அவர் ஹிட்லரோட தேவை எந்த இடத்துலேருந்து உருவாச்சுது, ஹிட்லருக்கு முந்தைய ஜெர்மனி என்னவாக இருந்தது, அரசியல் சூழல் என்னவாக இருந்தது, முதல் உலக போரில் எல்லோரும் நீதான் குற்றவாளின்னு சொல்லி எல்லா நாடுகளும் சர்வதேச அளவில் ஜெர்மனியை நோக்கி கை காட்டுறாங்க, அதிலிருந்து ஜெர்மனி நசுக்கப்படுவது, அந்த இடத்துலேருந்து ஒரு தலைவனாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு பூஞ்சையான குழந்தை, அதாவது பிறந்து கொஞ்ச நாளில் செத்து போயிரும் நினைச்ச ஒரு குழந்தை, கூச்ச சுபாவம் கொண்ட ஒரு சின்ன பையன் வந்து அதற்கப்புறம், ஆனால் அவனோட அரசியல் சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே ஒரு மிகவும் வலுவானவை. அதிலையும் குறிப்பாக ஜெர்மனி மேலே அவன் வைத்திருந்த அந்த நாட்டுப்பற்று, இது இவ்வளவும் சேர்ந்த ஒரு மனிதன் அவன் எப்படி தனக்குள்ளே ஒரு ஆளுமையாக உருவாகி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு மாறி வர்றான், எங்கே வந்து அவனோட சரிவு ஆரம்பமாகுது, அந்த சரிவுக்கான காரணங்களில் சொல்லப்படாதவை, அவரோட அந்தரங்க பக்கங்களில் இன்னும் சொல்லப்படாதவை, அவரோட சுவாரஸ்யமான வாழ்க்கை பக்கங்கள் இன்னும் சொல்லப்படாதவைன்னு அவரை பற்றி இன்னுமே எழுதலாம், இன்னொரு புத்தகம் கூட எழுதலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து வாசகர்களுக்கு ஒரு ஓணம் சத்யா விருந்து மாதிரி வழங்கணும்னு நினைச்சது தான் இந்த புத்தகம்.
0: மேகத்துக்கு இன்னொரு பேர் முகில் அப்படின்னு சொல்லுவாங்க. மழை மேகங்கள் ஒன்றா சேர்ந்து எப்படி நமக்கு வந்து சூப்பரான மழையை கொடுக்குமோ அதே மாதிரி பல தகவல்களை திரட்டி கொண்டு வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு எழுத்தாளர் முகில். ஸோ தொடர்ந்து பேசலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதோடு.

0: மிஷினில் ஏறி போய் உட்காந்து கைதட்டி விசிலடிச்சு அந்த நாடகத்தை பார்த்துட்டு, அதுவும் அவர் வந்து அன்றன்றைய சூழலுக்கு ஏற்ப வைக்கிற, ஒவ்வொரு நாளும் வைக்கிற அந்த பேப்பர் சீன் ஒன்று சொல்லுவாங்க, அன்னைக்கு என்ன நியூஸோ அதை வச்சு ஒரு ஒரு அரசியல் காமெடி ஒன்று பண்ணுவார். ரத்த கண்ணீர் நாடகமோ அல்லது அவரோட வேற ஏதாவது ஒரு நாடகமோ, அதை நிறைய ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸாக பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு எப்பவுமே உண்டு.
1: அந்த காதல் சரித்திரத்துக்கெல்லாம் போகிறதுக்கான ஆசை இல்லையா?
0: காதல் சரித்திரத்தோட புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது மிகப்பெரிய சவால்.
1: ஓகே,
0: என்னன்னா காதல் பற்றி எழுதுறது என்ன சவால் அப்படின்னா, இந்த புத்தகத்தில் நான் எழுதுனது எல்லாமே வென்ற காதல்கள்.
1: ஓகே,
0: காதல்னாலே அது அமர காதல், காவிய காதல், தோற்று போன காதல்,
1: தான் சார் காவியம்,
0: காவியம் அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் இருந்ததுல, அதை ஜெயிச்ச காதல் அது வரலாற்றில், வென்ற காதல்கள் அதை பத்தி மட்டுமே தேடி எடுத்து கட்டுரைகள் எழுதணும்னு பண்ணதுதான் அந்த காதல் சார்.
1: ஒரு ஹிஸ்டரியில் நடந்த சம்பவத்தை ஒரு தனி மனிதரை பத்தி நீங்க எழுத ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு ஜட்மெண்டல் மென்டாலிட்டி வருமா? இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நம்ம எழுத போகிறோம், இவன் இப்படி தான், அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்டல் மென்டாலிட்டி வந்துருமா? இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, எதுக்குமே சமரசமே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு போவீங்களா?
0: ஒரு விஷயத்தை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பக்கம் எழுதுனா கூட அதுக்கு வந்து 1000 பக்கங்கள் படிக்க வேண்டியது இருக்கும்.
1: ஓகே,
0: அப்படி படித்து அதற்காக ஆய்வு செய்து ஒரு ப்ரிப்பரேஷனோடு எழுதுறப்போ கண்டிப்பாக நம்மளோட ஜட்மெண்டல் மென்டாலிட்டியோட எழுத முடியாது.
1: கஜினி முகமது 17 முறை இந்தியாவின் மீது படையெடுத்தார் அப்படிங்கிறத விடாமுயற்சிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஆனால் அது தப்பு. அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்காக தான் 17 முறை படையெடுத்தார் அப்படிங்கிறது வந்து பிற்காலத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு விஷயம். அதை சில புத்தகங்களையும் எழுத்தாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஏற்கனவே மக்கள் மத்தியில் வந்து ஒரு விஷயம் பரவி இருக்கும், இவருடைய கேரக்டர் இப்படி தான், இவர் இதை பண்ணார், இதனால் இவர் வல்லவர் நல்லவர் அப்படின்னு எழுதியிருப்பாங்கள்ல, அதை பிரேக் பண்ணி இல்லை இல்லை அவர் அப்படிலாம் பண்ணலைங்க அப்படின்ட்டு சொல்ல வேண்டிய தேவை ஒரு வரலாற்று எழுத்தாளருக்கு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறீங்களா?
0: கண்டிப்பாக. முகலாயர்கள் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன்.
1: ஆமாம்,
0: பொதுவாக முகலாயர்களில் எந்த அரசர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோட பதில் வந்து அவுரங்கசீப்ன்னு இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாகவே வரலாற்றில் ஒரு கொடுங்கோல் மன்னரா இங்கே மிகைப்படுத்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவுரங்கசீப்பை சொல்லலாம். அதை மறுக்கும் விதமாக என்னோட முகலாயர்கள் புத்தகத்தில் தந்தையே சிறையில் அடைத்தவர் அப்படிங்கிறது அவர் மேலே வைக்கப்படுற ஒரு முதன்மையான பல விஷயங்கள் சார். அதில் எதெல்லாம் உண்மை, இதற்கெல்லாம் ஆதாரம் இல்லை, எதெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கின்றன, இதற்கெல்லாம் என்ன மாதிரியான ஆதாரம் இருக்கின்றன அப்படின்னு, எது நடந்தது, எது நடந்திருக்க வாய்ப்பில்லை, அல்ல எதற்கு மறுப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஆதாரங்களோட நம்ம பதிவு செய்கிறப்போ வாசகர்களும் ஒரு ஜட்மெண்டல்லாம் இது இப்படிதான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இல்லாமல், ஓ இதுக்கு இப்படியும் ஒரு கோணம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வர முடியும். ஸோ இப்போ என்னோட முகலாயர்கள் படிக்கிறவங்களுக்கு ஔரங்கசீப் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுங்கோளராக கண்டிப்பாக தெரிய மாட்டார்.
1: பொதுவாக வந்து உலகத்திலேயே அதி புத்திசாலிகள் யூதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்கள்னே தலைப்பில் நீங்கள் ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்களேன், இந்த மாதிரி சொல்லியிருக்க அந்த கூற்று வந்து உண்மைதானா? அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்டை நீங்கள் வந்து தரவுகளை படித்து தெரிஞ்சிருக்கீங்களா இந்த புக்குக்காக?
0: ஆமாம், கண்டிப்பாக. அப்படி ஒரு ஆய்வு செய்து எழுதப்பட்ட புத்தகம் தான் யூதர்கள். முக்கியமாக யூதர்களோட வரலாறு பல 1000 ஆண்டுகாலமாக ஒடுக்கப்பட்ட அந்த அரசியல்
1: நாடே இல்லை அப்படிங்கிற ஒரு இனம்,
0: அது எல்லாமே அதோட வேர் என்ன, அதிலிருந்து அந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டு, அதற்கப்புறம் பொதுவாக யூதர்கள் அப்படிங்கிற அந்த இனத்தை சார்ந்தவர்களோட வாழ்க்கை முறை என்ன, அவர்களோட நம்பிக்கை என்ன, அவர்களோட கலாச்சாரம் என்ன வரைக்குமே பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான். பொதுமைப்படுத்தி பேசப்படுற பல விஷயங்கள் இருக்குது, எல்லா இனத்துக்குமே இருக்குது, யூத இனத்துக்கு அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது.
1: ஓகே,
0: ஸோ யூதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எப்போவுமே முன்வைக்க முடியாது. ஆனால் உலக அரசியலில் பொறுத்த வரைக்கும் யூதர்களோட பங்களிப்பு முக்கியமானதாக இருந்திருக்கு, இருந்துகிட்டும் இருக்குது.
1: பங்களிப்பா இன்ஃப்ளூயன்ஸா?
0: இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லலாம்.
1: இன்ஃப்ளூயன்ஸ்,
0: ஆமா, அந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை.
1: ஓகே, அறிவும் அதிகாரமும் ஒன்றா சேரும்பொழுது அது ஒன்று ஆக்க சக்தியாக மாறும், இல்லைனா மிகப்பெரிய அழிவு சக்தியாக கூட மாறும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. அப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் வந்து எந்தெந்த இடத்துலலாம் அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கீங்க. மனுஷனுக்கு இருக்க 6வது அறிவு தான் வந்து மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் நிறைய இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது. அது இல்லைன்னா இவ்வளோ பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சில இடங்களில் தோணும்ல, அப்படி நான் கேட்குறேன் ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது.
0: இப்போ ஜிடி நாயுடு விஷயத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவரோட அறிவு, அவரோட எண்ணம், இன்னும் பல விஷயங்களை சமூகத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதுக்காக அவர் ஒரு கட்டத்தில் அவர் எதுவுமே தன்னால் செய்ய முடியலை, தனக்கு அது தன்னை பல விதங்களில் எல்லாரும் ஒடுக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துல அதிகாரத்தை நோக்கி போகணும்னு ஆசைப்பட்டார். எலெக்ஷன்லலாம் கூட நின்றுருக்கிறார் அவர். அது எப்போவுமே வந்து ஒரு அதிகாரம் இருந்தால் நம்மக்கிட்ட நம்ம செய்ய நினச்சதை இன்னும் அதிகமாக செய்ய முடியுமோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தோணுறது தான்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ மேடையில் இன்னைக்கு ஜிடிஎன் திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஆசிரியர் முகில் அவர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி, அதாவது ஒரு டைம் ட்ராவல் பண்ணி இந்த ஒரு பீரியடில் போயிட்டு நான் வாழ்ந்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த பர்டிகுலர் பீரியடுக்கு போனால்?
1: எம்ஆர் ராதா வாழ்ந்த காலம், அதுவும் அவரோட ரத்த கண்ணீர் நாடகம் அரங்கேறின ஒரு பொழுதுக்கு ஒரு டைம்

0: அறிவும் அதிகாரமும் சரியான நபர்கள்கிட்ட இருக்கணும், இருந்தால் அது சமூகத்துக்கு நல்லது.
1: எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார், நான் வந்து டெய்லி எழுதிட்டே இருப்பேன், ஏன்னா எழுதுறது வந்து எனக்கு ஒரு ப்ளஷரை கொடுக்கும், என்னால் எழுதாமல் இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் எழுதிட்டே இருப்பேன், ஆனால் எழுதுற எல்லாத்தையுமே நான் புத்தகமாக போட மாட்டேன், புத்தகம் போடுறதுக்கு நான் தனியாக எழுதுவேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான பழக்கங்கள் உங்களுக்கு இருக்கா?
0: வித்தியாசமான பழக்கங்கிறத தாண்டி எது அதிகமாக ப்ளஷர் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, புத்தகத்துக்கான ஒரு அத்தியாயத்தை ஒரு எழுதி முடிக்கிறப்போ கிடைக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி தான் உண்மையிலே மனநிறைவு கொடுக்கும் எனக்கு.
1: சூப்பர். ஓகே முகில் சார், நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளோ விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஒரு வரலாற்று எழுத்தாளர்கிட்ட முதல் முறையாக நான் வந்து பேசியிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி.
0: நல்ல அருமையான கேள்விகள், ஆக்கப்பூர்வமான ஒரு கேள்விகளாக இருந்தது. இங்கே ரெயின்போ எஃப்எம்க்கு வந்து இந்த மாரி நிகழ்ச்சியில் பங்கேற்றது எனக்கு மிகுந்த மனநிறைவு. மிக்க நன்றி.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% அதிகரித்துள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சாகச விளையாட்டுகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்களைக் கொண்டு தற்போது ஸ்மார்ட் போன் தயாரிக்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி பணிகளில் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஊழலற்று நிர்வாகத்தை வழங்குவதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரங்களில் பள்ளி மாணவர்களை தமிழக ஈடுபடுத்துவது கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி கூறியுள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பாலியல் குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ள தொழிலதிபர் வீரமணிக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம்தான் காரணம் என்றும் தமிழக அரசு அல்ல என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 162 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 363 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01. நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். சாட் வித் பாடலில் தான் இணைஞ்சிருக்கோம். நேயர்கள், உங்களுக்கு பிடித்த பாடலை ஏன் பிடிக்குது அப்படின்ற விவரங்களோட, அந்த நினைவுகளோட, அந்த மகிழ்ச்சியான தருணங்களோட எங்கூட பிறந்துக்கிட்டு அந்த பிடித்த பாட்டை கேட்கலாம். நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 0444-298-6, 0038 மற்றும் 0444-295-2, 0554. நம்ம கூட இணைய போகிற முதல் நேயர், வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கலா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்? கவி குயில். எதனால இந்த பாடல்னா ஒரு பிடித்தம்? வேற வேற ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. இல்ல, அந்த பாட்டு ஏன் பிடிக்கும் அப்படின்னு? இன்னும்
2: நன்றி.

0: நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பார்ல தான் இணைஞ்சிருக்கும். நம்ம கூட இணைய போற அடுத்த நேயருக்கு முன்னாடி நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-298-6-0038 மற்றும் 044-295-2552-555. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: அவர்களுக்கு வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் போடணும்?
1: இணைந்த கைகள்.
0: இணைந்த கைகள், சரி. என்ன பாட்டு வேணும் அதுல?
1: நன்றி.
0: சிறப்பு சிறப்பு.

0: நேரம் 7:12 ஆயிட்டிருக்கு. நேர்களை நாம் இணைந்திருக்கிறது நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். சாட் வித் பாட்டில் தான் இணைஞ்சிருக்கோம். நேர்கள், உங்களுக்கு பிடித்த பாட்டை ஏன் பிடிக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நினைவுகளோடு பகிர்ந்துக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். நேர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 04429268608 மற்றும் 04429552 நம்ம கூட இணைப்பு. அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். பொன்னேரி ஜெகண்டர் கலியில் பேசுறேன் சார்.
0: சிறப்பு சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: திரைப்படம் ராம் சார்.
0: ராம், ஓகே.
1: ஆமா.

0: அந்த பாடத்துல பாத்தீங்கன்னா நிழலின்றி நிஜமும் தீர்ந்திடுமா, விஜய் யேசுதாஸ் பாடியிருப்பாரு அந்த பாட்டு.
1: எதனால சார் அந்த பாட்டு இன்னும் பிடித்தோம்?
0: ஏன் பாத்துட்டீங்கன்னா ஸ்நேகன் அவர்கள் வரிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் இவர் மியூசிக் மேஜிக் பண்ணிருப்பாரு, ரொம்ப அழகா இருக்கும். அதுவும் விஜயஸ்கர் வாய்ஸ் செமையா இருக்கும். நிழலின்றி

0: மீண்டும் என்னை ஒரு முறை சுமப்பாயமா சொல்லிட்டு ஒரு மியூசிக் பண்ணிருப்பாரு.
1: வேற படம் சொல்லுங்க, ஒரு பாட்டு பாடியே முடிச்சிட்டீங்க, அதனால உங்களுக்கு அந்த பாடத்துல பாட்டு போடப்படாது.
0: அந்த பாட்டு போடக்கூடாதுங்களா? சரி சார், படம் பாத்துட்டீங்கன்னா காதல் கொண்டேன்.
1: சரிங்க சார், அதுல என்ன பாட்டு?
0: அதுல விஜயேசுதாஸ் பாடி பாருங்க. பாட மாட்டேன். காதல் காதல் காதலில் நெஞ்சம் கண்ணா மூச்சி ஆறுதடா. என்ன மியூசிக் பண்ணிரு பாத்துறீங்களா? இவ்வளவு பயங்கரமா இருக்கு அந்த பாட்டு.
1: இல்ல சார், ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க.
0: காதல் காதல் காதலில் நெஞ்சம் கண்ணா மூச்சி ஆறுதடா.
1: ஓகே சார், சூப்பர் சார், போட்றலாம்.
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி சார்.

0: நேரம் 7:21. நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். சாட் வித் பாட்ல தான் இணைஞ்சிருக்கும் நம்ம கூட இணைய போற அடுத்த நேயர். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பெயர்?
1: தேவிகா, அல்லாவற்றில இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க தேவிகா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: படம் வந்து செந்தூரபாண்டி.
0: செந்தூரபாண்டி, ஓகே.
1: பாட்டு வந்து செந்தூர பாண்டி சோறு சோடி கிளி சோடி கிளி கூட, அந்த பாட்டு சார்.
0: எதனால அந்த பாட்டு பிடிக்கும்?
1: எனக்கு வந்து விஜயகாந்த் சார் பிடிக்கும்.
0: ஓ, அதனால இந்த பாட்டு பிடிக்கும்.
1: ஆமா சார்,
0: சூப்பர்.
1: லைன் கிடைச்சது, அதனால இந்த பாட்டை கேட்டேன் நானு.
0: சரி, ஓகே,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி, நன்றி
1: சார்.

ரெயின்போ சேட் பாக்ஸில் அடுத்ததாக ஜெமினி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைத்திருங்கிறது எஃப்எம் ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.

நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: நேயர்களை நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். சாட் வித் பாட்டில் தான் அணிஞ்சிருக்கும். நேயர்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்த பாட்டை ஏன் பிடிக்கும் அப்படின்ற ஒரு சின்ன நினைவுகளோடு பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. நேயர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய எண்கள் 044-298-6008 மற்றும் 044-295-2055. நம்ம கூட இணைய போகிற அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
2: The person you are speaking.
1: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன சார்? என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
3: எனக்கு
1: சூப்பர் சார், போட்டுலாம் சார், நன்றி.

0: வணக்கம், உங்க பெயர்?
1: பத்மாவதி சார்.
0: சொல்லுங்க பத்மாவதி, உங்களுக்கு என்ன படத்துல பாடல் வேணும்?
1: படம் வந்து புதையல் சார்.
0: ஓகே.
1: அது வந்து இன்னோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே சார்.
0: ஓகே, எதனால அந்த பாட்டுனா பிடித்தம்?
1: அந்த ஜெயராமா பாடு பாடுவார் சார், அவர் பாட்டு பிடிக்கும் சார் எனக்கு.
0: சூப்பர், போட்டுடலாம் உங்களுக்காக.
1: தேங்க்யூ சார்.
0: சிறப்பு.

0: நேயர்களை நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக் சாட் வித் பாட்ல தான் இணைஞ்சிருக்கோம். நம்ம கூட இணைய போற அடுத்த நேயர், வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.

அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே, அலைபாயும் கடலோரம்

0: நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ்ல அடுத்து நம்ம கூட இணைய போற நேயர், வணக்கம். யாருங்க இந்த பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க தேவராஜ், உங்களுக்கு என்ன படம் பாடல் வேணும்?
1: என்ன தவம் செய்தி படத்துல இருந்து ஏதோ ஒரு நதியில் அந்த பாட்டு சார்.
0: ஓகே, ஏதோ ஒரு நதியில், எதனால இந்த பாடல்?
1: இது நான் ஸ்கூல் படிக்கும் போது நாங்க போயிட்டு இந்த படத்தை பார்ப்போம், அந்த ஒரு ஞாபகம்
0: எனக்கு வருது. கட் அடிச்சுட்டு போனா நினைவு வருதுன்றீங்க?
1: ஆமா சார், ஆமா சார், அதான் சொல்லிட்டீங்க, அதுதான் அதுதான், கண்டிப்பா.
0: சூப்பர் சார், போட்டுடலாம் சார். நன்றி சார்,
1: ரொம்ப நன்றி சார்.

0: ரெயின்போ சேட் பாக்ஸ்ல நிறைவு நேரியான்னு பார்ப்போம். வணக்கம், யாருங்க இந்த பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் சார் வேணும்?
1: பாடல் ஜெனரல் சக்கரவர்த்தி சார்.
0: ஓகே.
1: ஓ மை டியர் டாக்டர் அந்த பாடல் வேணும் சார்.
0: சூப்பர் சார். எதனால சார் அந்த பாட்டு?
1: எனக்கு சின்ன பிள்ளைல இருந்தே அந்த பாட்டு மாத்த ரொம்ப ஆசையா இருக்கு சார் பாட்டு கேட்க.
0: ஓகே சார், போட்றலாம் சார். தேங்க் யூ சார்.
1: ஓகே சார், கொடுங்க சார்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கிரேட்டர் நொய்டாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்து வந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியை கண்டு வருவதாக கூறினார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% உயர்ந்துள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று போபாலில் புதிய அரசு பேருந்து சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பெட்ரோலிய பொருட்களின் இறக்குமதியை குறைப்பதில் எத்தனால் கலந்த பெட்ரோல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உணவு பாதுகாப்பு மட்டுமின்றி எரிசக்தி பாதுகாப்பிற்கும் விவசாயிகள் உறுதுணையாக உள்ளதாக திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நாடு முழுவதும் 1700க்கும் மேற்பட்ட கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 17 துறைகளின் கீழ் இந்த பணிகள் நடைபெற்று வருவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 16,33,000 கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 36,754 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் 2,58,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 முக்கிய துறைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதில் தவிக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அந்த தொகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். மாநிலத்தில் தவிக அரசு பொறுப்பேற்ற பின்னர் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழிலதிபர் திரு வீரமணிக்கு எதிரான பாலியல் வழக்கினை மறைக்க திமுக அரசு முயன்றதாக அவர் குற்றஞ்சாட்டினார். இருப்பினும் தவிக அரசு திரு வீரமணியை கைது செய்து சிறைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக திமுகவும் அஇஅதிமுகவும் கருத்து தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பிய திரு விஜய், இவ்விரு கட்சிகளும் ரகசியமாக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குற்றஞ்சாட்டினார். வீரமணி வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகி திரு ரஞ்சன்குமார் உள்பட அனைவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தவறு செய்தவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வண்டலூர் பாலியல் வழக்கை மூடி மறைக்க தவிக அரசு முயற்சிப்பதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்றதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று காவல்துறையினர் அறிக்கை வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட பள்ளியின் தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்தது ஏன் என்றும் அஇஅதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு பள்ளிகளில் வழங்கப்படும் உணவின் தரத்தை நாள்தோறும் தீவிரமாக கண்காணிக்க உரிய நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விளம்பரங்களுக்கு மட்டுமே தவிக அரசு முக்கியத்துவம்

கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. வரும் காலங்களில் விளம்பரங்களை தவிர்த்து மாணவர்களின் நலனில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் இப்பணிகள் முடிக்கப்படாதது கவலையளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஆலந்தூர், பெருங்குடி, சோழிங்கநல்லூர், திருவொற்றியூர், மணலி, மாதவரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் இப்பணிகள் முடிக்கப்படாமல் இருப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் குண்டு எறிதலில் மன்பிரீத் கவுரும் போல்வால்ட்டில் பரணிகா இளங்கோவனும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 9 வெள்ளி, 12 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. குரோவேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 363 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 31.3 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

Day 268, and you are tuned to Music by the Bay on 101.4 FM, 102.8 FM, and 103 FM.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேரம் 9:01. நேயர்களே, நாம் இணைந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள், மனதுக்கு பிடித்த, மிகவும் பிடித்த அப்படின்னு கூட சொல்லலாம். பல சூப்பரான பாடல்களை தான் இந்த 1 மணி நேரமாக நம்ம கேட்டு ரசிக்க போகிறோங்க. முதலாவதாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து மல்லிகை பூவே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். கேட்டு நீதருங்கள். இது FM 101.4, இங்கே எல்லாமே எப்போதுமே சமதோலு.

0: நேயர்களே, நம்மளோட ரெயின்போ ராகங்களில் அடுத்ததாக நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் விடுகதை திரைப்படத்திலிருந்து இதயம் இதயம் அப்படின்னு தொடரக்கூடிய பாடல். ஒரு சூப்பரான பாடல், கேட்டு இணைந்திருங்கள்.
1: The honeymoon
2: ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join

உன்னுடன் திரைப்படத்தில் இருந்து கண்டுபிடி அவளை கண்டுபிடினு அப்படின்னு ஒரு சூப்பரமான ஒரு மெலோடி சாங்ஸை உங்கள் கூட சேர்ந்து நானும் கேட்டு ரசித்தேன். அடுத்தா என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியவம்சம் திரைப்படத்தில் இருந்து தாங்க. சூப்பரான ஒரு பாட்டு, நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஃபேவரட் சாங் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். கேட்டு இணைந்திருங்கள். இது FM 91.4. இங்கே எல்லாமே போதுமே சேமத்து விழுங்க.

நேயர்களே, நாம் அணிந்திருக்கூடிய நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தில் இருந்ததாங்க. ஒரு சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நேரம் 9:27 ஆயிட்டிருக்கு. நேயர்களே, நாம் அணிந்திருக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியமுடன் திரைப்படத்தில் வந்தாங்க ஒரு சூப்பரான பாடல், கேட்டு நினைந்திருங்கள்.

இந்த பாட்டில் எனக்கு ஒரு வரி தோணுச்சுங்க. அதாவது, உன்னோட உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா. அதாவது, சில கவிதைகள் போயிருந்தா கூட நமக்காக இப்படி சொல்கிறானே, நம்மக்கிட்ட ஒரு மெனக்கெட்டு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம யோசிப்போம். சில நேரங்களில் உண்மையாகவே கப்பல் வாங்கக்கூடிய காதல் கூட இருக்கும். அதனால் எல்லாமே கற்பனை அப்படின்னு இல்லை, சில நேரம் கற்பனையும் ரசிக்க தகுந்ததே தான். ஓகே, அடுத்தா என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நட்புக்காக திரைப்படத்திலேருந்து தான் சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

நம்ம ஊரில் ஒரு சொலவடை உண்டுங்க, அதாவது அடிக்கிற கை தான் அணைக்கும் அப்படின்வாங்க. அதையே ஒரு பல்லவியாக வச்சு அதையே வந்து பாட்டும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். எப்படிலாம் அந்த வரிகளை எப்படி மாற்றணும் அப்படின்னு அந்த பாடலாசிரியர் சிந்திச்சிருக்காரு பாருங்களேன். ஓகே, அடுத்தா என்ன பாடல் நம்மளோட ரெயின்போ ராகங்களை நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைவிருக்கும் வரை அப்படின்ற திரைப்படத்துலேருந்து சந்தியா சந்தியா அப்படின்ற பாட்டு தான். சூப்பரான பாட்டை கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 91.4 இங்கே அமைப்பதுமே செம்மது உளுங்க.

ஒரு சோகமான ராகத்தில் பாட்டு தொடங்கினா கூடங்க, அதில் இருக்க வரிகள்லாம் மிகவும் தெளிவாகவும் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அவர் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்றத ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப எளிமையாகவும் அதே நேரத்தில் ரொம்ப அப்படியே உருகி உருகி எழுதின விதமாகவும் இருந்தது. அடுத்து என்ன பாடல் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உல்லாசம் திரைப்படத்தில் இருந்தாங்க, வீசும் காற்றுக்கு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். சூப்பரான ஒரு பாட்டு தான், செம்மையான ஒரு பாட்டு தாங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

நேயர்களை நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். அடுத்தா என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள்வேலி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பூவேலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே தாங்க, பூவேலி அப்படின்ற திரைப்படத்திலேருந்து இதற்கு பெயர் தான் காதலா அப்படின்ற பாட்டு தான் கேட்க போகிறோம்.

ரெயின்போ ராகங்களை நிறைவு பாடலாக நாம் கேட்கவிருக்கக்கூடிய பாடல் உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து பூவுக்கெல்லாம் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான். சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு நினைந்திருங்கள். இந்த எஃப்எம் ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே எப்போதுமே செம தூளுங்க.

0: நம்ம ரெயின்போ ரீவைண்டில் நமக்கு பிடித்தமான பல பாடலாசிரியர்களோட வரிகளாக இருக்கட்டும், பல கவிஞர்களோட வரிகளாக இருக்கட்டும், பல பாடகர்கள், அதாவது இந்த பழம்பெரும் நாடகர்கள், நடிகர்கள், பாடகர்கள் அப்படின்றது இந்த நம்மளோட இந்த ரீவைண்ட் ஷோக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் பாடல் நம்மளோட ரெயின்போ ரீவைண்டில் என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகசிய போலீஸ் 115 அப்படின்ற திரைப்படத்திலிருந்து கண்ணே கனியே முத்தே அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் தான். இந்த பாடலில் என்ன வரிகள்லாம் நம்மளை அப்படியே ஸ்லாகிக்க வச்சு, லைக்க வச்சு, ரசிக்க வச்சுச்சு அப்படின்றத பாட்டு கேட்டு முடிச்சோடனே என் கூட சின்னதாக நான் பகிர்ந்துக்க போகிறேன். என் கூட சேர்ந்து பாட்டையும் பாட்டு வரிகளையும் ஸ்லாகிக்க தயாராருங்க.
1: கண்ணே
2: கண்ணே
1: கனியே
2: கனியே
1: முத்தே
2: முத்தே
1: மணியே
2: மணியே
1: அருகே வா.

இந்த பாடலில் எனக்கு எல்லா வரிகளும் பிடித்திருந்தாலும் கூட அந்த கடைசியில் சொல்லக்கூடிய அந்த வரிகளாக இருக்கும் பாருங்கள். ஆனந்த மறவாக ஆசை மனம் செலவாக, அதாவது ஆசை மனம் செலவழிஞ்சால் பரவாயில்ல, அதாவது ஆசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஆனந்த மறவாக வரணும். ஏன்னா ஆசைகள் கூடிக்கிட்டே இருந்தாலும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நிம்மதி இருக்க போகிறதில்ல. அதனால் ஆசை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆசை நிறைவேறிக்கிட்டே இருக்கட்டும், ஆனந்தம் வரவாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் இருந்தாங்க. சூப்பரான ஒரு பாட்டு, கேட்டு இணைந்திருங்கள்.

இந்த பாடலோட பல்லவியே வந்து வித்தியாசமான ஒரு பல்லவிங்க. பூமாலையில் ஓர் மல்லிகை, இங்கு நான் தான் தேன் என்றதாம். பூமாலையில் ஒரு மல்லிகை இருந்து அந்த மல்லிகை நான் தான் தேன் என்றது அப்படின்ற வரியாக இருக்கட்டும், அந்த பூமாலையில் அந்த தேன் வந்து உந்தன் வீடு தேடி வந்தது இன்னும் வேண்டுமா என்றது அப்படின்ற கூடிய அந்த எப்படி சொல்கிறது, அந்த கவிதையில் வந்து முதல் வரியை விட அந்த முதல் வரியை ஒட்டி அதை அப்படியே அந்த கண்டினியூ பண்ணுற விதம் இருக்குது பாருங்களேன், அது சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருகோடுகள் திரைப்படத்திலிருந்து புன்னகை மன்னன் பூவிலி கண்ணன் அப்படின்ற பாடல் தான் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரைட் மனு தோமலி நாளைங்க எல்லாமே எப்போதுமே செம்ம தூளுங்க.

0: இந்த பாட்டு எழுதின கவிஞருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. அதாவது புன்னகை மன்னன் பூவிழிக்கணன் அவர் எழுதிட்டார், ஆனால் புன்னகை மன்னன் வருங்காலத்தில் ஒரு படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயும் சில நேரங்களில் நம்ம எதேச்சியாக செய்யக்கூடிய விஷயங்கள், சில நேரம் நம்ம சாதாரணமாக நினைக்கிற விஷயங்கள் கூட சில நேரம் பூதாகரமாகவும் மாற வாய்ப்பு உண்டு, சில நேரம் நல்லபடியாக நம்மளுடைய வருங்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய படிக்கட்டுகளாகவும் மாற வாய்ப்புண்டு. ஸோ சுலபமாக எதையுமே ஈஸியாக அப்படி கடந்து போயிடக்கூடாது அப்படின்றதான் இந்த பாட்டு மூலமாக நாம் கற்றுக்கிட்டது. ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் நம்மளுடைய ரெயின்போ ரீவைண்டில் இந்த 10:37 கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய பூமி திரைப்படத்தில் இருந்து தாங்க. சூப்பரான ஒரு பாடல் தான், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே போதுமே செம்ம தூளுங்க.
1: விழியே விழியே உனக்கென்னவே

0: கேட்டு தருவது சரிதானா? அதாவது கேட்டு தருவது ஒரு உறவில் சரியாக இருக்குமா, இல்லை அந்த நேரத்தில் பொதுவாகவே அது சரியாக இருக்குமா அப்படின்ற அந்த பார்வையை பாருங்களேன். அதாவது சில உறவுகளில், சில நேரங்களில், சில மனிதர்கள்ட்ட, இல்லை சில இடங்களில் கூட சில விஷயங்களை கேட்டு பெறாமல் இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு சிலருக்கு எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறவங்ககிட்ட அதை கேட்டு என்ன பண்ண போகிறோம். ஸோ அப்படின்ற ஒரு தத்துவத்தை தான் இந்த பாடல் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. ஓகே, அடுத்ததாக கண்ணன் என் காதலன் அப்படின்ற திரைப்படத்தில் இருந்தால் ஒரு சூப்பரான பாடல் கேட்க போகிறோம். கேட்டு இணைந்திரங்கள், இது எஃப்எம் ரைன் பண்ணுவோம் தூணப்பிளி நாலு. இங்கே எல்லாமே பதுமே செம்ம தோழுங்க.
1: கண்கள் இரண்டும் விடி விளக்காது,
2: அப்புறம்
1: கட்டழகு மட்டும் வெட்ட வெளியாது.

கன்னி இடை அள்ளித்தண்டு மெல்ல நெளியும். அதாவது ஒரு உருவகத்தில் பாருங்களேன், நம்ம அள்ளித்தண்டை பார்த்துருப்போம், அது ரொம்ப மென்மையாக ரொம்ப இலகுவாக இருக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய விதமாக இருக்கட்டும், அதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட விதமாக இருக்கட்டும், அதாவது ஒன்றை பார்த்தாலோ இல்லை தெரிஞ்சாலோ இல்லை கற்றுக்கிட்டாலோ இல்லை உணர்ந்தாலோ தான் உருவகமாகவோ உவமையாகவோ பயன்படுத்த முடியும். ஸோ அப்போ நிறைய படிக்கும்போது பார்க்கும்போது உணரும்போது தான் ஒரு விஷயங்களை நல்லா ஆழமாக உணர முடியும், அதை அப்படியே வெளிப்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு இந்த பாடல் ஒரு நல்ல உதாரணம்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வமகள் திரைப்படத்தில் இருந்து தாங்க, வெண்ணிலா முகம் குங்குமம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு, கேட்டு இணைந்திருங்கள்.

வெண்ணிலா முகம் குங்குமம் பெறும், என்னடா அது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, அதாவது வெண்மையான ஒரு முகம் குங்குமம் போல் அந்த சிவப்பு நிறத்தில் மாறணும். பொதுவாக வந்து இது மாதிரியான முகத்தோற்றம் இரண்டு விதங்களில் மாறும்.

ஒன்று வந்து கோபம், ரொம்ப கோபமாயிட்டேன்னா என்னப்பா அவன் மூஞ்சி சேர்ந்து போயிருக்க அப்படின்வாங்க. சில நேரம் வந்து வெட்கம், அதனால் வந்து வெண்ணிலா முகம் குங்குமம் பெறும் நல்ல நாள் மங்களம் தரும் அப்படின்றது தான். ஸோ வந்து வெட்கத்தில் அவர் சிவக்கணும் அந்த வெள்ளை முகம் அப்படின்றது தான் வந்து கவிஞர் வித்தியாசமாக முயற்சி பண்ணியிருக்காரு. அது சூப்பராகவே ஒரு குட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தா என்ன பாடல் கேட்க போகிறோம்? லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து ராமன் எத்தனை ராமனடி அப்படின்ற பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள்.

எத்தனை ராமன் அப்பா, அடடா, எத்தனை ராமனுங்க, எத்தனை பொருள். அதாவது சிலருக்கெல்லாம் வந்து பெயர் தரல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி ராமன்னு பெயர் வச்சு யாருக்காச்சும் பொருள் தரல அப்படின்னா இந்த பாட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா அத்தனை ராமன்களை அழகழகாக கவிஞர் அப்படி வடித்து வச்சுருக்காரு பொருளோடு அப்படின்னு சொல்லலாம். மிகவும் சூப்பரான ஒரு பாடலை கேட்டு ரசித்த திருப்தியில் அடுத்தது என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, சக்கரம் திரைப்படத்திலிருந்து தாங்க. காசைதான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியுமப்பா அப்படின்ற பாடல் தான் கேட்டு நினைந்திருங்கள்.

நம்ம ரெயின்போ ரீவைண்டில் நிறைய பாடலை கேட்டு ரசித்தாங்க. இந்த பாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா தத்துவம் மாறவே இல்லைங்க. அதாவது சில உணர்வுகளுக்கு வந்து காலம் காலமாக அது நீடித்து நிற்கக்கூடிய தன்மை இருக்கும். சிலது நம்ம சொல்லலாம், அதாவது 2000 வருடத்திற்கு முன்னதாக வந்தால் இருந்தால் கூட சில காதல் அப்படியே இருக்கும். சில உறவுகள், சில நிலைகள், அதாவது தர்மம், நீதி, நேர்மை, சில விஷயங்கள் இருக்கும். அதுக்கெலாம் வந்து மாறாதது, அழியாதது, அது எப்போதும் தொன்று தொட்டு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல தான் இந்த காசு மேலே இருக்கக்கூடிய பற்று. இந்த படம் வந்து முன்னா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட படமாக இருந்தால் கூட வாலி இந்த படத்துக்கு வந்து நிறையவே மெனக்கெட்டு ரொம்ப உணர்ந்ததாக இருக்கட்டும், நிறைய வந்து மெனக்கெட்டு எழுதியிருக்காருன்னே சொல்லலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்தே மொழி பேசுமாடா அப்படின்றதா இருக்கட்டும், அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவன் திருடன் அப்படின்றதை தாண்டி, பூட்டுக்கு மேலே பூட்டை போட்டு பூட்டி வைத்தால் அது கருமம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எக்கச்சக்க இடங்களில் கவிஞர் தன்னுடைய பங்குக்கு வார்த்தைகளால் விளையாடினாலும் கூட அதில் நீடித்து நிற்கக்கூடியது வந்து அந்த தத்துவ வரிகளும் ஒரு மனத்தெளிவும் தாங்க. அதாவது இதுதான், இவ்வளோ தான், இது போட்டு குழப்பிக்காத, அழுதவன் சிரிப்பதும் சிரிப்பவன் அழுவதும் பணத்தால் வந்த நிலைதானே அப்படின்னு கவிஞர் வாலி சூப்பராகவே சொல்லி முடிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு நன்னாளில் உங்கள் கூட வந்து சூப்பரான ஒரு ஷோவில் இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்த்திபன். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
1: நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் ஆஹா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வாசன், இசை தேவா. பார்த்தேன், பார்த்ததும் என் இதயத்தில் நுழைந்தாய். நானாகவே நான் இல்லை, நீ என்று ஆன பின்பு நான் என்பது எப்படி இருக்கும்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இதயத்தின் துடிப்பாய் நீ இருக்கையில் உறக்கம் எப்படி நீ இல்லாமல்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் பழனி பாரதி இயற்றி மலேசிய வாசுதேவன் சித்ரா பாடியது. ஆனந்தம் தரும் உறவுகள் ஒன்றிணைந்தால் எப்படி துக்கம் கூட இன்பமாய் மாறும்.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தர்மச்சக்கரம் திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை தேவா.
1: எங்கெங்கோ தேடினேன் இதயத்தில் நீ இருப்பதை மறந்து.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். பௌர்ணமி நிலவாய் உன் முகம், வானவில் கோலமாய் உன் காலடி தடங்கள், சொல்லாமல் தவிக்கின்றேன் இதய துடிப்பும் இதழ்களும் சொல்லத்தான் துடிக்கிறது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கிழக்கும் மேற்கும் திரைப்படத்திலிருந்து பவதாரணி பாடியது. பாடலை இயற்றியவர் பழனிபாரதி, இசை இளையராஜா. தீண்டும் தென்றலும் தீயாய் சுடுகிறது, ஏன் நீ அருகில் இல்லாததால்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இருவர் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏஆர் ரஹ்மான். யார் என்ற சொல் எப்போதும் இல்லை, யார் என்று அறிந்த பின் எப்படி அந்த சொல் என்னுள் இருக்கும்?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் நோயல் ஜேம்ஸ் பாடியது. பாடலை ஏற்றியவர் வைரமுத்து, இசை தேவா. காலை மாலை என்று மட்டுமல்ல, காலங்கள் தோறும் நான் பார்ப்பது உன்முகம்தான்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை சிவாசி. உன் ஏக்கம் கொண்ட பார்வையால் என் தூக்கம் தொலைந்தது. எப்போது இணைவோம் என்ற கனவே என்னை நாளும் சோதிக்கிறது.

நேரில் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க சாந்தி ரமேஷ், ஸ்ரீராம், பரமக்குடி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மதுரை சோ சண்முக சுந்தரம், சென்னை சிவராம் நாகராஜன், தேனி ஹரிராம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், தியாகராய நகர் ரமா ரவி, மாதவரம் வீரராகவன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், தியாகராய நகர் ரங்கராஜன், நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை தேவா.

வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103

மூன்று கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

ஓம் பீம் தத் பின் தகதி நதா. தஜம் தனம் தரம் தஜம் சனம் தரம் ததி தகதி நிதா.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ்.

நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வருவது திருமலை தெய்வம் திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

நிலையத்தில் நேரம் 4:10. நாம் கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மயிலை எம் கார்த்திகேயன் அவர்கள் நாகஸ்வரம், குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பிரணமாமியகம், மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் கௌளை, ஆதிதாளம்.

அடுத்து எச்சரிக்ககாரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் யதுகுல காம்போஜி, கண்டச்சாபு தாளம்.

நேர்களே, நாம் இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சி கேட்டோம். பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று மயிலை எம் கார்த்திகேயன் அவர்கள் நாகஸ்வரம், குடியாத்தம் பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது யம சுப்புலட்சுமி அவர்களின் குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம்.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் பிரபத்யே பார்த்தாய தத்ஸதஸ சாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ.

வெங்கடேசரணம் சரணம் பிரபத்யே. பிராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாது ஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானம் ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீஷ்ரீயா கடிகயா த்வதுபாய பாவே ப்ராப்யே த்வயி ஸ்வயமுப.